நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 20 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 27 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 10 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் காலை 5:50 நிமிடம்.

0: பகைவரின் கும்பிடுகின்ற கரங்களுக்குள்ளும் கொலைக்கருவி ஒளிந்திருக்கும். அவர்கள் விடுகின்ற கண்ணீரிலும் வஞ்சம் மறைந்திருக்கும். குறள் எண் 828, அதிகாரம் கூடா நட்பு.
1: தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் முன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து.
0: பகைவரின் கும்பிடுகின்ற கரங்களுக்குள்ளும் கொலைக்கருவி ஒளிந்திருக்கும். அவர்கள் விடுகின்ற கண்ணீரிலும் வஞ்சம் மறைந்திருக்கும்.

0: குறள் எண் 828 அதிகாரம் கூடா நட்பு.
1: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா அனுராதா அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் உரிமைக்குரல், அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எல் சரத்பாண்டியன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி அனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இரண்டாம் பகுதி. இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:30 திரையிசை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கியுள்ளார் பி சரவணன் அவர்கள். 8:20, 8:30 திரைகானம், 8:45 வானொலிக்கு 90 ஒலி அலைகளில் ஒரு பயணம் சிறப்பு நிகழ்ச்சி, இவை அனைத்தும் புத்தம் புது காலையில். காலை 9 இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் காரைக்குடி ஆர் மணி அவர்களின் ஸ்ருதிலையா வாத்திய சங்கமம். காரைக்குடி ஆர் மணி அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கடம், பி வி பாலசாயி அவர்கள் புல்லாங்குடல், யூ பி ராஜு அவர்கள் மாண்டலின், கே எல் ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு, வி பி மதுசூதன் அவர்கள் தபேலா, நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் கீபோர்டு. இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். காலை 10:02 முத்து சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் பவதாரிணி அனந்தராமன் அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. பிற்பகல் 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் பாதுகாப்பான மகப்பேறு திட்டம் குறித்த தகவல்கள், தொடர்ந்து திரையிசை ஒலிக்கும். 1:10 கனிந்த வாழ்வில் முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இன்னிலா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 2:15 திரைகானம் ஒலிக்கும். 2:40 இசைப்பயிற்சியில் மாமவாஷ்ருத நிர்ஜர சுவாதி திருநாள் கீர்த்தனை, பவப்பிரியா ராகம் ஆதி தாளத்தில் கற்றுத்தருகிறார் ஆசிரியர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவர்கள் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிரீஷ் ஆகியோர். 2:55 வானிலை. 3 விடுமுறை விருப்பம். மாலை 4 சுற்றமும் நட்பும் நாடகம், எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள். நடித்துள்ளவர்கள் எஸ் என் பார்வதி, பி ரேவதி, டி வேலுசாமி, அருண் சந்தீப், என் மதன் சந்தர், சி ராஜா அப்பாசாமி, டி கே மீனாட்சி, எஸ் பி எஸ் போதி தில்லிங்கம், எல் மோகன், வி சசிகுமார் ஆகியோர். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள். 5 குட்டீஸ் நேரம், மதுரை மாவட்டம் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் மழலையர் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. நேர்களே, செய்தி சுருக்கத்திற்கு பின் நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து கேட்கலாம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் முகமது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13 சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த பதவியேற்பு விழாவை

0: பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 6:20 ஆகாஷ்வாணி இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை தொடர்ந்து கேட்கலாம். மாலை 5:30 கிராமிய தென்றலில் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வி வீரகுமார் குழுவினர் வழங்கியுள்ள நையாண்டி மேளம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரையிசை கேட்கலாம். 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 344 பகுதி. 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ முருகன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகத்தில் மீன் வகைமைகள், வளங்கள் மற்றும் அதன் பாதுகாப்பு முக்கியத்துவங்கள் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ச சுதன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 9:15 திரைகானம் ஒலிக்கும். 10:00 ரவிவாசரியாகில் பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் வித்வான் டி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் வீணை இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள்.

சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

0: பெருகுதலின் காரணமாக அறவொழுக்கத்தை கடைபிடித்து அறப்போராக திகழ்ந்து தன்னுடன் இருப்பவரையும் நல்வழியில் செலுத்தி தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்து இறுதியில் நிலை பெற்ற அருளினை பெற முடியும். இவர்களின் வாழ்வில் இன்பமே நிலைத்து நிற்கும். இவரிடம் துன்பம் என்பது வரவே வராது. அப்படியே அவரை நெருங்கினாலும் அது உடனே அவரை விட்டு நீங்கிவிடும் தன்மையுடையதாகவே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதனைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்றும் அதனை வலியுறுத்துகின்றார். தூய மாசற்ற உள்ளமே நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தில் நல்ல உணர்வுகளே தோன்றும். நல்ல உணர்வின் காரணமாக நல்ல செயல்களை நடைபெற உந்தும். அப்படிப்பட்ட நல்ல செயல்களால் துன்பம் அல்ல. அத்தகைய நல்ல உள்ளம் படித்தவர்களை, நல்லவர்களை, பண்புடையவர்களை, சான்றோர்களை, பெரியோர்களை என்றெல்லாம் இப்படி பலவாறு அவர்களை நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம். அந்த நல்ல உள்ளம் எப்பொழுதுமே நேர்வழியை நாடிச் செல்லும். அனைவரையும் ஒன்றாக பார்க்கும். இவர்கள் உண்ணாமல் உறங்காமல் பிறர் நலம் வேண்டி சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். இதனைத்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்கிறார் கண்ணதாசன். ஆம், நல்லவர்கள் உறங்கும் பொழுதும் அவர்கள் உள்ளுணர்வு விழிப்புடன் செயல்பட்டு சிந்தித்துக் கொண்டே இருக்கும். இப்போது எனக்கு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறையே தாம் மாய்ந்தனரே என்ற புறநானூற்றுவரி நினைவுக்கு வருகிறது. உணர்வுடையவருக்கே இன்பம், துன்பம், ஆசை, நிராசை, மகிழ்ச்சி, வருத்தம், கருணை, கண்ணோட்டம், கடமை, பொறுப்பு என அனைத்து விதமான உலகியல் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும். உணர்வு இல்லை என்றால் ஒன்றுமே தோன்றாது. நல்ல உணர்வு உடையவர்களையே நாம் மக்கள் என்றும் சொல்லலாம். கணமதனிற் பிரிந்திலும் இக்காயத்தின் வரும் பயனை உணர்வுடையோர் பெறுவர். உணர்வு ஒன்றுமில்லார்க்கு ஒன்றுமில்லை என்ற பரஞ்சோதி முனைவர் உணர்த்தும் உடலின் நிலையாமை கருத்தை நாம் உணர்தல் வேண்டும். உள்ளத்தின் உணர்வுக்கேற்ப ஒருவன் முன்னேற்றம் காண்பர். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. எனவே நல்ல உள்ளம் பெற்று நல் உணர்வுடன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடல் மனித நேயத்தையும் பிறருக்காக வாழும் உயர்ந்தோர்களின் செயலையும் போற்றுகிறது. இந்திரனின் அமிர்தம் கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் மனிதர்களின் பெருமையை பேசுகிறது. பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சி புகழ் கிடைக்கும் என்றால் தனக்கும் தன்னுடைய உயிரையை கொடுக்கக்கூடியபடியான உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமானது நிலை பெற்று இயங்குகிறது என்று சொல்லலாம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி வழிபாடு நிகழ்ச்சியின் துவக்கமாக அருணகிரி பாடியுள்ள பாடல்.

0: நிறைவுற்றது வழிபாடு. ஆகாஷ்வாணி திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 27 நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளாக ஒரு ஏக்கருக்கு 200 முதல் 400 கிலோ வேப்பமுன்னாக்கு இடுதல் வேண்டும். பருத்தி, மக்காச்சோளம், வெங்காயம் போன்ற பயிர்களை பயிர் சுழற்சி செய்ய வேண்டும். கம்பு, சோளம், மக்காச்சோளம் மற்றும் துவரையை ஊடுபயிராக பயிர் செய்யலாம். ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ தொழு உரத்துடன் 1 கிலோ ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது 1 கிலோ பேசிலஸ் சப்டிலிஸ் கலந்து மண்ணில் இடுவதன் மூலம் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். வேப்ப இலைச்சாறு 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 கிராம் விகிதம் தயாரித்து தெளிப்பதன் மூலம் இலையை தாக்கும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். விதைத்த 35 மற்றும் 70 நாள் மேங்கோசெப் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற வீதமும், 60 நாள் கார்பன்டசிம் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற வீதமும் தெளிப்பதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம்.
1: நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி அறிந்து கொள்ளலாம்.

0: உள்ளங்கையை தண்ணீரில் நனைத்து பின் நாற்றங்காலில் 12 இடங்களில் பயிர்களின் மேல் கையை கொண்டு செல்ல வேண்டும். 12 முறைகளில் இலைப்பேனின் எண்ணிக்கை 60 கடந்துவிட்டால் தயாமித்தாட்சம் 25%, நனையும் குருணை ஹெக்டருக்கு 100 கிராம் தெளிக்க வேண்டும். தெருவிளக்கிற்கு அருகில் நாற்றங்கால் அமைக்கக்கூடாது. 1 ஏக்கருக்கு 6 லிட்டர் என்ற அளவில் மண்ணெண்ணை பயன்படுத்தி கூண்டு புழுவை கட்டுப்படுத்தலாம். இளம் பயிர்களின் குறுக்கே கயிறை போட்டு இழுத்தால் கூன்வண்டுகள் நீரில் விழுந்துவிடும். இலை மடக்கு புழு தாக்குதலை கட்டுப்படுத்த ட்ரைகோடெர்மா கைலோனிஸ் முட்டை ஒட்டுணிகளை பயிர் நடவு செய்து 37, 44 மற்றும் 51 நாட்களில் மொத்தம் 3 முறை 1 ஹெக்டருக்கு 1,00,000 முட்டை ஒட்டுணிகள் என்ற அளவில் விட வேண்டும். நடுவதற்கு முன் நாற்றுகளின் நுனியை கிள்ளி குருத்துப்பூச்சி முட்டை குவியல்களை அழிக்க வேண்டும்.
1: உயிர்ம வேளாண்மையில் மண்வளத்தை அதிகப்படுத்தலாம். இதற்கு பசுந்தால் உரமிட வேண்டும். பசுந்தால் உரப்பயிர்களான சணப்பு, தக்கைப்பூண்டு, சீமை அகத்தி, தட்டை பயிறு, பில்லிப்பயிறு போன்றவற்றை பயிரிட்டு குறிப்பிட்ட காலத்திற்கு, அதாவது பூ பூக்கும் பருவம் வரை வளரவிட்டு மண்ணில் மடக்கி உழவு செய்வது பசுந்தால் உரமிடுதல் ஆகும். பசுந்தால் உரப்பயிர்கள் பயிறு வகை பயிர்கள் குடும்பத்தை சார்ந்தவையாகும். இவை ரைசோபியம் பாக்டீரியாவின் உதவியுடன் காற்றில் உள்ள தலைச்சத்தை வேர்முடிச்சுகளில் சேமிக்கின்றன. அவற்றை மண்ணுக்குள் மடக்கி உழுவதால் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் 16 முதல் 32 கிலோ தலைச்சத்து கிடைக்கிறது. தலைச்சத்து மட்டுமல்லாமல் நுண்ணூட்டச்சத்துக்கள் மற்றும் அங்கக கரிமச்சத்தையும் மண்ணுக்கு அளிக்கிறது. பசுந்தால் உரப்பயிர்களை பயன்படுத்த முடியாத சூழலில் பசுந்தலை உரப்பயிர்களான புங்கம், வேம்பு ஆகியவற்றின் இலைகளை சேகரித்து மண்ணிலிட்டு மடக்கி உழவு செய்வதன் மூலம் மண் வளத்தை அதிகரிக்க செய்யலாம்.
0: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: கடல்சார் சூழல் அமைப்பு மனிதர்களின் நலனுக்காக அத்தியாவசிய பொருட்கள் வடிவில், அதாவது மீன்கள், மேங்க்ரூவ் காடுகள், புற்கள், பவளப்பாறைகள் போன்ற பல முக்கிய சூழல் அமைப்பு சேவைகளையும் பொருட்களையும் வழங்குகிறது. பெரிய ரக மீனினங்களான திமிங்கல சுறா, முனைக்கத்தி சுறா, கங்கை திருக்கை ஆகியவைகள் இந்திய வனவிலங்கு சட்டத்தின் கீழ் அட்டவணை 1 சேர்க்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது.
3: மீன் வகைமைகள், வளங்கள் மற்றும் அதன் பாதுகாப்பு முக்கியத்துவங்கள் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ச. சுதன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
0: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள். உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோயின் முதல் அறிகுறியாக இளம் இலைகளின் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகள் காணப்படும். பின்னர் இலை முழுவதும் திட்டுத்திட்டாக ஒழுங்கற்ற மஞ்சளும் பச்சையும் கலந்து பகுதிகள் தோன்றும். சில சமயம் நோயுற்ற இலைகள் சிறுத்தும் சுருங்கியும் காணப்படும். நாளடைவில் மஞ்சள் நிற பகுதி அதிகமாகிக் கொண்டே வந்து சில துளிர் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். நோயுற்ற செடிகள் காய்ப்பிற்கு தாமதமாகி வருவதுடன் குறைந்த எண்ணிக்கையில் காய்க்கும். சில சமயங்களில் காய்களும் விதைகளும் மஞ்சளாக மாறிவிடும். செடிகளின் இளம் பருவத்தில் நோய் தோன்றினால் முழு மகசூல் இழப்பு ஏற்படும். இந்நோய் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்களால் பரவுகின்றது. தாக்கப்பட்ட செடிகளை முதலில் பிடுங்கி அழிக்க வேண்டும். வேப்பெண்ணெய் கரைசல் 3 மில்லி வீதம் தெளித்தல் அல்லது தயாமித்தாட்சம் 2.5 மில்லி வீதம் கலந்து தெளித்து இந்நோயினை பரவாமல் கட்டுப்படுத்தலாம்.
1: வானொலிக்கு 90.
0: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள்,
4: வானொலி மாதிரி ஒரு செய்தியை வந்து சொல்லக்கூடிய வடிவம் வந்து ஒரு, அதாவது ஒரு மீடியா, வேற எந்த மீடியாவும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தொலைக்காட்சின்னா உட்காந்து பார்க்கணும், அதுக்காக தயார் பண்ணாலும் வானொலி அப்படி கிடையாது. ஒரு வேலையை செய்திட்டே அதை கேட்டுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து வானொலியில் இருந்தது. குறிப்பாக வந்து அந்த 1960களில் தொடங்கிய அந்த பசுமை புரட்சி பெரிய அளவில் வந்து வளருவதற்கு காரணமாக இருந்தது வானொலி. இதை நம்ம யாரும் மறக்கவே முடியாது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து ஒரு நெல்லுக்கு பேர் 6x27 நெல் இருந்தது. அந்த நெல் வந்து வானொலியினால் புகழ் பெற்றது. ரேடியோ, அதுக்கு வந்து ரேடியோ நெல்னு பேர் வந்தது. ரேடியோ நெல் கொடுங்க அப்படின்ற மாதிரி போய் கேட்பாங்க.

0: அன்பார்ந்த விவசாயிகளே, அசோலாவை நெற்பயிரோடு வளர்க்கும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். நெல் நட்ட ஒரு வாரத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தில் 400 கிலோ முதல் 500 கிலோ வரை அசோலாவை விட வேண்டும். நெற்பயிரோடு சேர்ந்து நன்கு வளர்ச்சியடைந்து 15 முதல் 25 தினங்களில் 4000 முதல் 5000 கிலோ வரை மகசூல் கொடுக்கின்றது. நெற்பயிருக்கு முதல் களை எடுக்கும்போது தண்ணீரை வடிகட்டி களை எடுக்கும் ஆட்களை கொண்டு அசோலாவை வயல்களில் மிதித்து விட வேண்டும். இதனால் அசோலா மக்கி நல்ல தலையுரமாகிறது. இவ்வாறு ஆட்கள் மிதித்து விடுகின்ற போது சில அசோலா தண்ணீரில் மிதந்து மறுபடியும் நன்கு வளர்ச்சியடைந்து வயல் முழுவதும் பரவி காணப்படும். இவ்வாறு வளர்ந்த அசோலாவை இரண்டாவது களை எடுக்கும் போது மண்ணில் மிதித்து மக்க வைக்க வேண்டும். நெற்பயிரோடு அசோலாவும் வளர்ந்து தலையுரமாக பயன்படுகின்றது.
1: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு

0: நீருக்கு முதல் களை எடுக்கும்போது தண்ணீரை வடிகட்டி களை எடுக்கும் ஆட்களை கொண்டு அசோலாவை வயல்களில் மிதித்து விட வேண்டும். இதனால் அசோலா மக்கி நல்ல தலையுரமாகிறது. இவ்வாறு ஆட்கள் மிதித்து விடுகின்ற போது சில அசோலா தண்ணீரில் மிதந்து மறுபடியும் நன்கு வளர்ச்சியடைந்து வயல் முழுவதும் பரவி காணப்படும். இவ்வாறு வளர்ந்த அசோலாவை இரண்டாவது களை எடுக்கும்போது மண்ணில் மிதித்து மக்க வைக்க வேண்டும். நெற்பயிரோடு அசோலாவும் வளர்ந்து தலையுரமாக பயன்படுகின்றது.
1: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை வருகின்ற கோடை காலத்தில் பயன்படுத்த ஏதுவாக ஊறுகாய்ப்புள்ளாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலையில் இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அயர்ச்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும். அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: தொடர்வது மாநில செய்திகள்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதனையடுத்து ஆளுநர்

0: திரு அர்லேகர் திரு விஜயை முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். கடற்கரையை தூய்மைப்படுத்தும் இயக்கம் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தூய்மையான கடற்கரை பாதுகாப்பான கடற்கரை என்ற பிரச்சார இயக்கம் செப்டம்பர் 12 முதல் 1 காலத்திற்கு நடைபெறும் என்று கூறினார். பிருத்வி திட்டத்தின் கீழ் மக்கள் பங்கேற்புடன் கடல்நீர் தர மதிப்பீடு, குப்பைகளை அகற்றுவது மற்றும் கடற்கரை அரிப்பு தடுப்பு போன்ற மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீண்டகால நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் உதவியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான முன்மாதிரியாக இந்தியாவில் கடலோர பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஆண்டுதோறும் கோடை சீசனையொட்டி நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த ஆண்டு சிறப்பு அம்சமாக உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமன், பால்சம் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஆசியாட்டிக் லில்லி, இன்கா மேரிகோல்டு, ஃபேன்சி, பெட்டோனியா, சன்ஃப்ளவர், ஜெர்பரா, கிரைசாந்தியம் போன்ற செடிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 1,00,000 மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்டது. இந்த மலர் செடிகளில் தற்பொழுது பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்கின்றன. அடுத்த வாரத்தில் மலர் கண்காட்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் மலர் தொட்டிகளை மாடங்களில் அடுக்கி வைக்கும் பணிகளில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாளுக்கு நாள் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் மலர் கண்காட்சி நடக்கும் நாட்களில் கடந்த ஆண்டை விட அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற கப்பல் போக்கு

0: போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் HMS டிராகன் போர்க்கப்பலை அப்பகுதிக்கு அனுப்ப உள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் உடனான போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என்று அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையேயான துப்பாக்கி சூடு மற்றும் தற்கொலைப்படை தாக்குதலில் 3 காவலர்கள் உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்கு கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே யானை தாக்கி விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்மன் கில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ராய்ப்பூரில் இரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாநில அளவிலான ஆடவர் ஹாக்கி போட்டிகள் நேற்று தொடங்கின. இம்மாதம் 13 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 32 மாவட்ட அணிகள் பங்கேற்கின்றன. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீரர்கள் புவனேஸ்வரில் நடைபெறும் தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழகம் சார்பில் விளையாட தேர்ந்தெடுக்கப்படுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் காலை 6:55. ஆகாஷ்வாணி.

0: சூழல் அறிவோம்.
1: இங்கிலாந்து நாட்டில் புதிய சட்டங்கள், கட்டுமான நிறுவனங்கள் அவற்றின் சூரிய மின் தகடுகளும் வெப்ப பம்புகளும் அமைத்து கட்ட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள வீடுகளுக்கு மாடியில் சூரிய மின் தகடுகள் பொருத்திக் கொள்ள தேவையான பிளக்இன் பேனல் உபகரணங்கள் உள்ளிட்ட சாதனங்கள் கூடிய விரைவில் சந்தைகளில் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. அதன் சிறிய வடிவிலான சாதனங்கள் சந்தையில் கிடைத்து வந்தாலும் அதனை பாதுகாப்பு காரணங்களுக்காக அரசு அங்கீகரிக்கவில்லை. புவி வெப்பமயமாதலை குறைக்க இதுபோன்ற முயற்சிகள் மிகவும் அவசியமானது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதற்கு சூரிய மின்னாற்றல் உபகரணங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. இன்று உலக நிலவரமும் எரிபொருள் பயன்பாட்டினை குறைத்து மாற்று வழிகளை நீடித்த வழிகளை ஆலோசிக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துரைப்பதாக இங்கிலாந்து நாட்டு அரசு அதிகாரிகள் கூறுகின்றனர்.

0: இந்த புதிய கட்டுமான விதிகள் சூழலுக்கு உகந்ததாக மட்டுமில்லாமல் பெருமளவில் பொருள் சேமிப்புக்கும் வழிவகுக்கும் என்றும், தரைத்தளத்தின் அளவு ஒப்பீட்டில் மாடியில் 40% என்ற அளவில் இந்த சூரிய மின் தகடுகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். அதேபோல் கேஸ் பயன்பாட்டிற்கு பதிலாக வெப்ப குழாய்கள் உபயோகப்படுத்தவும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இதனால் சூழல் காக்கும் நடவடிக்கைகளுக்கு பெரும் ஊக்கம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மக்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.
1: இடம்பெற்றது சூழல் அறி

0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது. கிருத்திகா,
1: அப்பா எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரல வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.

0: இனி வானிலை. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். பதிவான மழையின் அளவு 27.7 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 97%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 31.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். பதிவான மழையின் அளவு 42.4 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 93%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் வரக்கூடும். வானிலை கேட்டீர்கள். நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி. புத்தம் புது காலை நிகழ்ச்சியின் துவக்கமாக
1: உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சரத்பாண்டியன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ரைட்ஸ்னா என்ன, அதாவது நுகர்வோர் உரிமைகள் அப்படின்றதுலாம் என்ன அப்படின்னு கேட்குறோம். நாம் எல்லாருமே டெய்லி பேசிஸில், அதாவது தினந்தோறும் வந்து ஒரு பொருளை வந்து ஒரு மளிகை கடையிலையோ இல்லை ஆன்லைன் மூலியமாக எல்லாமே வாங்குகிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு வந்து நம்மளோட ரைட்ஸ் என்ன, அதாவது நம்ம ஒரு பொருளை ஒருத்தங்கிட்டருந்து வாங்குகிறோம் ஆனால் என்னோடய உரிமை என்ன இருக்குது, அவங்க விற்கிறாங்க நான் வாங்குகிறேன் அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம தினந்தோறும் வந்து ஒரு விஷயத்தை வாங்குகிறோம் பயன்படுத்துகிறோம். ஸோ அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் வருகிறது, இந்த மாதிரி என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்குது, இதை நம்ம எப்படி அணுகலாம், அப்படி எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து கன்சியூமர்னா யாரு,

நுகர்வோர்னா யார்? ஒரு பொருளை வந்து அவன் பர்சனல் யூஸுக்கு வாங்குறது வந்து கன்சியூமர். ஒரு கடையில் வந்து வெஜிடேபிள் வாங்குறதா இருக்கட்டும், காய்கறிகள், அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மசி போயிட்டு மருந்துகத்தில் போயிட்டு நம்ம வந்து மருந்துகள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை மின்சாரமாக இருக்கட்டும், இல்லை நம்ம டிராவல் பண்ணுற பஸ்ஸு, ஆட்டோ, ரிக்ஷோ, இது எல்லாமே நம்ம வந்து காசு கொடுத்து யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே இதுதான் வந்து கன்சியூமர்னு சொல்கிறது. நம்ம தான் வந்து கன்சியூமர் நுகர்வோர். இது வந்து இது கீழே பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்றது எப்போ முத முதல்ல இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 1986 முத முதல்ல. அப்படி வந்தது பின்பு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2019 இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்கி இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சராசரி மனுஷனோட வாழ்க்கையை வந்து நம்ம பாதுகாக்கணும் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து எதுக்குன்னா இந்த ஒரு கன்சியூமர் ஆக்ட் மூலியமாகவும் முன்னாடி வந்து நிறைய லூப்ஹோல் கண்டுபிடிச்சி எப்படி வந்து இந்த செல்லர்ஸ்லாம் வந்து எஸ்கேப் ஆகலான் இருந்தாங்க. ஸோ இதுக்கான ப்ரொடெக்ஷன், இதுக்கான சொல்யூஷனாக இப்போ 2019 இதை அமெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. முதல்ல பேசிக்காக கன்சியூமர் ரைட்ஸை பொறுத்தவரையும் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது 6 அடிப்படை நுகர்வோர் உரிமைகள். முதல்ல பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு உரிமை, ஆங்கிலத்தில் ரைட் டு சேஃப்டின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு விஷயம் வந்து தீங்கான பொருட்கள் மற்றும் சேவைகளிலிருந்து பாதுகாக்கும் பெரும் உரிமை. ஏதாவது ஒரு பொருள் நமக்கு வந்து ரொம்ப தீயத்தகதாக இருக்குதுன்னா அந்த தீமைனால நம்ம வந்து லைஃபு இல்லை நம்ம சொத்து இது எதுக்கு பாதிப்பு வந்தாலுமே அது இந்த பாதுகாப்பு உரிமை, அதாவது ரைட் டு சேஃப்டிக்குள்ளே அடங்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை, ஆங்கிலத்தில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாங்குகிற பொருளுக்கு அதோட தரம், விலை, எடை ஆகியவற்றை எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற உரிமை நமக்கு இருக்குது. இது தெரிஞ்சிக்க முடியாமல் பட்சத்தில் யாருமே வந்து ஒரு பொருளை வாங்கவோ அதை யூஸ் பண்ணவோ இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். நமக்கு வந்து எதை வாங்குகிறோம், எதுக்கு, அதுக்கான தரம் என்ன, அது நல்ல விஷயமா இருக்கா, நம்ம தினதினம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஹெல்த் எல்லாத்தையும் வந்து பாதுகாக்குதுன்றது பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யும் உரிமை, தேர்வு செய்யும் உரிமைன்றது தான் ஆங்கிலத்தில் வந்து ரைட் டு சூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பல விஷயம் இருக்கு, பல்வேறு விலைகள் பல பொருட்களிலிருந்து தேர்வு செய்யும் உரிமை. டிஃப்ரென்ஸான வந்து ஒரு பொருள் வாங்குறோம், அந்த சர்வீசஸ்லாம் எந்த ப்ரைஸில் கிடைக்குது, அதாவது அது ஒரு பொருள் வாங்குறோம்னா அதுக்கான கிடைக்கிற ப்ரைஸ்லாம் கரெக்டான அமௌண்ட்டில் தான் விற்கிறாங்களா, அதை மாதிரி இது எல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு வந்து தேர்வு செய்யும் உரிமை. இதெல்லாம் பார்த்து தான் எனக்கு இது வேணும் அப்படின்ற கேட்குற உரிமை நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்கும் உரிமை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் டு பி ஹேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வாங்குற பொருள் மூலயமா ஏதாவது வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்ற பட்சத்தில் என்னன்னு பார்க்க போது நுகர்வோர் கழகங்களில் வந்து கண்டிப்பாக அங்கே போயிட்டு அந்த நுகர்வோர் கழகம்ன்ற இடத்துல நம்ம போயிட்டு நம்மளோட உரிமை என்னவோ அதை வந்து கேட்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் வந்து இது வாங்கிட்டு இருந்தேன், இது வந்து இந்த மாதிரி இது நம்பி வாங்கினேன், இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஃபாரம் இருக்கும், ஒரு நுகர்வோர் கன்சியூமருக்குன்னு அந்த ஃபாரமை நம்ம அப்ரோச் பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீர்வு பெறும் உரிமை, தீர்வு பெறும் உரிமைன்றது வந்து ஆங்கிலத்தில் ரைட் டு ரீட்ரெஸல் அப்படின்னு சொல்லுவோம். ஏமாற்றப்பட்டால் இழப்பீடு கோரும் உரிமை, இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஏமாந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ரைட் டு ரீட்ரெஸல் மூலயமா அதுக்கான காம்பன்சேஷன், எனக்கு இவ்வளோ ஏமாத்தப்பட்டுட்டாங்க, இதுக்கு மேலே எனக்கு வந்து நான் இந்த விஷயம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கான காம்பன்சேஷன் எனக்கு வந்து கிடைக்கணும், இல்லை ஒரு விஷயம் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த தகுந்த சர்வீஸ் வந்து அவங்க வந்து கொடுக்காத பட்சத்தில் நம்ம வந்து அதுக்கான சர்வீஸுக்கு இந்த மாதிரி நம்ம செலவு பண்ணி அவங்கள வர வச்சதுக்கு எல்லாத்தையும் தாண்டி அதுக்கும் சேர்த்து காம்பன்சேஷன், நம்ம நேரம், காலம், அதுக்கப்புறம் நம்ம மென்டல் ஹெல்த்தையும் பாதிக்கப்பட்டனால அதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு காம்பன்சேஷன் கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கல்வி பெறும் உரிமை, ஆங்கிலத்தில் ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உரிமைகளின் பற்றி அறிவு மற்றும் கல்வி கற்கும் உரிமை அப்படின்றது தான் பேசிக்காக இதோட இது. ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது, அதுக்கான விஷயத்தை நம்ம கற்றுக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த கன்சியூமர் எஜுகேஷன் மூலமா நம்ம கற்றுக்கலாம். ஸோ இந்த 6 விஷயங்கள் வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு கன்சியூமரோட நுகர்வோரோட உரிமைகள். எந்தெந்த விஷயமா காமனாக ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஒரு நுகர்வோர் வந்து ஏமாற்றப்படுகிறான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து இருக்குது, எம்ஆர்பின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஒரு பொருட்கள் வாங்கினாலும் அதுக்கு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை வந்து எம்ஆர்பின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயம் அந்த பொருளில் அந்த ரேட்டை தாண்டி யாராவது விற்கப்படுகிறார் என்றால் நீங்கள் கண்டிப்பாக கன்சியூமர் ஃபோரம் போயிட்டு அங்கே வந்து கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து நமக்கு தெரியாமல் நிறைய அன்றாட மக்கள்களையும் ஏமாற்றப்படுறாங்க. இந்த மாதிரி விஷயம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்து நம்ம திருவிழா இல்லை எங்கேயாவது ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் அப்படின்ற இடத்துல இது வந்து

0: பெரும்பாலும் பார்க்கலாம். அப்படி அவங்க விற்கப்படுறது வந்து ரொம்ப தப்பு. நம்ம அது விற்கும் பட்சத்தில் வாங்குறதும் நம்ம வந்து அதை விட தப்பு. பிகாஸ் நமக்கு கவர்மெண்ட் விதிக்கிற அமௌண்ட் வந்து அந்த எம்ஆர்பியில் கீழே வந்துடும். அதை தாண்டி யாராவது வற்புறுத்தி உங்களை விற்கிறாங்கன்ற பட்சத்தில் நம்ம இதை வந்து கன்சியூமர் நுகர்வோர் சட்டத்து கீழே நம்ம வந்து மனு ஃபைல் பண்ணி நம்ம வந்து முறையிடலாம். அதுக்கப்புறம் காலாவதியான பொருட்களை வந்து விற்கிறது, இந்த மாதிரி எக்ஸ்பைரியான, இப்போ நீங்கள் பேசிக்காக பார்க்க போது ஒரு மருந்துகத்தில் போய் மருந்து வாங்குறீங்கன்னா அதில் வந்து நம்ம டேட் பார்த்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து சீட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மெடிசன் வேணும் அப்படின்றது பட்சத்தில் நம்ம மருத்துவர் வந்து எழுதி கொடுக்குறாருனா நம்ம அன்றைக்கி அந்த மெடிசன் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிடுறோம். யாருமே அன்றைக்கி அந்த எந்த டேட்டு இது வந்து இந்த தேதி வரையும் தான் செல்லுபடி ஆகுன்றது பார்க்கறதில்ல. அது பார்க்காத பட்சத்தில் அதுவே நம்ம உடம்புக்கு வந்து கெடுதலாக போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்காக மற்ற ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு எடை கடைக்கு போகிறீங்க, ஒரு அரிசி வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு பருப்பு வாங்க போகிறீங்க, இல்லை நீங்கள் ரேஷன் கடைக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு கிலோ பருப்பு கொடுக்கணும், ரெண்டு கிலோ அரிசி கொடுக்கணும், அஞ்சு கிலோ கோதுமை கொடுக்கணும்னா அது கரெக்டான அந்த இடையில வந்து வருதான்னு பார்க்கணும். யூஸ்வலாக பார்க்கும்போது அன்றாட வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்களும் நடக்க போகிறது. எந்த ஒரு இதில் கொடுக்கணுமோ நம்ம அமௌண்ட்டு செலுத்துகிற இதுக்கு வந்து கொடுக்காம ஏமாற்றப்படுறோம். அதுக்கப்புறம் டிவியில் பார்க்குறோம், ஒரு ஆடு கொடுக்குறாங்க. ஒரு ஆடில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இதை சாப்பிட்டோம்னா நம்ம வந்து ஹெல்த்தே வந்து சூப்பராகிடும், நம்ம நிறம் மாறும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நம்ம ஆகுன்ற மாதிரி ஒரு விளம்பரங்கள் பண்ணுறதே வந்து பொய்யான விளம்பரங்களாக பண்ணுறாங்கன்னா அது மூலயமா அவங்க வந்து நம்மளை மோசடி பண்ண நிறைய முயற்சிகள் ஏற்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளை சீட் பண்ண போகணும். ஸோ நம்ம தொலைக்காட்சி மூலயமா வந்து பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி மட்டும் நம்ம வந்து பொருள் வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணுறோன்னா நமக்கே தெரியாமல் அதில் வந்து ஒரு சேவைகள், அந்த சேவைகள் அதாவது நமக்கே தெரியாமல் அதில் ஒரு சார்ஜஸ் போடுறது, இந்த மாதிரி நம்மக்கிட்ட சொல்லப்படாத ஒரு பில்லு வந்து நம்ம அந்த பில்லில் ஆட் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் தான் காமனாக அவங்க வந்து நம்ம ஒரு நுகர்வோரை ஏமாற்றுறதுக்கு சூழல்கள் இது தான். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஏமாறாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 வந்த புதிய சிறப்பு அம்சங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இ காமர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது இணையதளத்தில் வாங்கும் பொருட்களுக்கும் இந்த சட்டம் வந்து பொருந்தும். இது வந்து இந்த 2019 அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வந்து எடுத்துட்டு வந்தாங்க.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சரத்பாண்டியன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
3: நேரம் 7:10.
4: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் பே. அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
5: 10 பாட்டில் ஒன்றான பட்டினப்பாளையில் கடியலூர் உருத்தரங்கண்ணனார் நெய்தல் நில மக்களான பரதவர்களின் ஒருநாள் வாழ்வியல் செய்திகளை அழகுற எடுத்து இயம்புகின்றார். கடற்கரையின் பரந்துபட்ட மணல் பரப்பில் உள்ள அகலமான மேட்டில் உள்ள பறந்து விரிந்து காணப்படும் பழமையான மரத்தின் நிழலில் வீரர்கள் போர்பயிற்சி செய்வர். மீன்பிடி தொழில் செய்யும் பரதவர்கள் வலிமையும் செருக்கான குணமும் உடையவர்கள். பரதவ இனத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் கடலில் வாழும் இறால் மீன்களை சுட்டு அதன் தசைகளை உண்பர். பல்வேறு வண்ணங்களை உடைய பறவைகள் பனைமரத்தில் தங்கி இருக்கும். அவை பரதவ சிறுவர்கள் வீசும் கவன் கற்களுக்கு அச்சங்கொண்டு பனைமரங்களை விட்டு நீங்கி வேறிடம் செல்லும். போரில் இறந்துபட்ட வீரனின் நினைவாக நடப்பட்ட நடுகளில் தெய்வமாக வாழ்கின்ற ஒருவனுக்கு நடுகளை சுற்றி கேடயங்கள் வேலியை போல நிறுத்தப்பட்டிருக்கும். அவற்றை சுற்றிலும் வேல்கள் ஊன்றப்பட்டிருப்பது போல சிறிய நுழைவாயிலை கொண்டிருக்கும் பரதவர்களின் வீட்டுக்குவரையின் நடுவே தூண்டிலை கொண்டு விளங்கும். பரதவர்கள் தங்கள் வீட்டின் முன்பு உள்ள வெண்மையான மணல் பரப்பில் மீன் பிடித்த ஈரமான வலையை உலர வைத்திருப்பர். இக்காட்சி

0: நிலவில் அமைந்துள்ள கரையைப் போல தோற்றமளிப்பதாக கடியலூர் குருத்தரங்கண்ணனார் நிலவடைந்த இருள் போல வளையுணங்கு மணல் முன்றில் என்று நயம்பட உரைக்கின்றார். செந்நிறமான தலைமுடியையும் நல்ல கட்டமைப்பான உடல் வலிமையையும் உடைய பரதவர்கள் அமாவாசை பௌர்ணமி நாள்களில் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் உடல் வலிமை குறைந்தவர்களாக தாழை ஆடையை அணிந்து கொண்டு தங்கள் மனைவியருடன் இணைந்து மகிழ்ந்திருப்பர். பெரிய சுறாமணியின் கொம்பினை மணல் பரப்பில் ஊன்றி அதில் வலிமை பொருந்திய தெய்வத்தை நினைத்து வழிபடுவர். அத்தெய்வத்தை வழிபடும் பொருட்டு சிறு சிறு விழுதுகளை கொண்ட தாழை மரங்களின் அடியில் வளர்ந்திருக்கும் வெண்தாளி செடியில் பூத்த குளிர்ந்த பூவை தொடுத்து அணிந்து கொள்வர். தாழை பூவையும் அணிந்து கொள்வர். கருக்குகள் நிறைந்த பனைமரத்திலிருந்து இறக்கப்பட்ட கள்ளையும் நெல்லரிசி கொண்டு தயாரிக்கப்பட்ட கள்ளையும் குடித்து மகிழ்ச்சியோடு விளையாடுவர். மீன் துர்நாற்ற வீசும் கடற்கரையில் தாழை மரங்களின் பூக்கள் மணந்தரும் பகுதியில் பரதவர்களின் குடியிருப்பு பகுதி அமைந்திருந்தது. காவிரி ஆறு தெளிவான நீரை உடைய கடலோடு கலக்கும் காட்சியை கருமை நிறமுடைய மலையோடு சேர்ந்திருக்கின்ற சிவந்த நிறமுடைய மேகம் போலவும் தாயின் மார்பை தழுவி கிடக்கும் குழந்தையைப் போலவும் இருக்கின்றது என்பதை கடியலூர் உருத்தரங்கண்ணனார். மாமலை அணைந்த கொன்மு போலவும் தாய்முளை தழுவிய குழவி போலவும் என்னும் அடிகளால் புலப்படுத்துகின்றார். அலைகளின் ஓசை அதிகமாக இருக்கும் அந்த இடத்தில் பரதவர்கள் தங்கள் வாழ்வில் வந்த துன்பங்கள் நீங்கும் பொருட்டு நீராடுவர். கடல் நீரில் குளித்ததால் தங்கள் உடலில் படிந்திருக்கும் உப்பினை உப்பு இல்லாத நல்ல நீரில் குளித்து நீக்குவர். கடல் நண்டுகளை கைகளால் பிடித்தும் பெரிய வலிமையான அலைகளுக்குள் புகுந்தும் கடற்கரை மணலில் பொம்மைகள் செய்தும் மெய்வாய் கண்மூக்கு செவி ஆகிய ஐம்புலன்களால் அனுபவிக்கத்தக்க இன்பங்களை அனுபவித்தும் ஆசை நீங்காதவர்களாய் பகல் நேரம் முழுவதையும் விளையாட்டில் மகிழ்ச்சி கொண்டு கழிப்பர். இரவில் படகுகள் ஏறி கடலில் மீன் பிடிக்கச் சென்று திரும்பிய பரதவர்கள் உயரமான தூண்களை கொண்ட காவிரி கும்பட்டணத்தில் உள்ள மாடங்களில் ஏற்றப்பட்டிருந்த விளக்குகளில் விடியும் வரை எரிந்து அணைந்தது போக மீதம் எரிந்து கொண்டிருந்த விளக்குகளை எண்ணுவர். என்னாலும் பொய்க்காமல் நீர் பெருகி வரும் அகன்ற காவிரியின் பூக்கள் நிறைந்திருக்கும் துறைகளில் பூ மணம் வீசும் மணல் மேடுகளில் பரதவர்கள் துயில் கொண்டனர் என்பதை கடியலூர் உருத்தரங்கண்ணனார் பெறக்கரும் தொல்சீர் துறக்க மேய்க்கும் பொய்யா மரபில் பூமொழி பெருந்துரை தூவெக்க துயில் மடிந்து என்று உரைக்கின்றார். பரதவர்களின் ஒரு நாள் வாழ்வியல் செய்திகளை கடியலூர் உருத்தரங்கண்ணனார் தாம் ஏற்றிய பட்டினப்பாளை என்னும் நூல் வழி நமக்கு தெளிவுபட காட்டுகின்றார்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் இந்திய உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.

சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். இத்திட்டங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் பதிவு மற்றும் உரிமைகோரல் நடவடிக்கைகளை எளிதில் மேற்கொள்ள உதவிடும் என்று திரு பங்கஜ் சௌத்ரி குறிப்பிட்டார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ் நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய், தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதையடுத்து ஆளுநர் திரு விஜய் முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள்விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி, பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு வி டி சதீஷன் உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநில புதிய முதலமைச்சரின் பெயரை அக்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரு ராகுல்காந்தி ஆகியோர் இறுதி செய்து விரைவில் அறிவிப்பார்கள் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சோபன்தேவ் சட்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களாக திருமதி அசீமா பத்ரா மற்றும் திரு நயினா பண்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் சட்டப்பேரவை கொறடாவாக திரு ஃபிராத் ஹக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளார். அம்மாநில மக்களின் நலன் கருதி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவார்கள் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சிக்கிம், ஒடிசாவின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குஜராத், மேற்கு ராஜஸ்தான், கோவா உள்ளிட்ட இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரானின் எண்ணெய் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் கடற்படை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டிய பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் கடற்படைக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற மோதலை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த ஈரான் தயாராக உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யுக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே

0: ரஷ்யாவின் செஞ்சடுக்கத்தில் நேற்று நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்னனில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜாம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்புப் பணிகள், பல்வேறு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர்ச்சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 7:25. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் பொது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: அது இல்லாம இப்ப கண்கள்ல வந்து நம்ம கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்றோம். ஆபரேஷன் பண்ணி அந்த லென்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, கேட்ராக்ட் லென்ஸ் எடுத்துட்டு உள்ள இன்ட்ராகுலர் லென்ஸ் நம்ம வைக்கிறோம். அது வந்து என்ன ஆகும், நாளை இடைவில் சில பேருக்கு அந்த இன்ட்ராகுலர் லென்ஸுக்கு பின்னாடி ஒரு அழுக்கு மாதிரி படிஞ்சிரும். அது என்ன ஆகும்னாக்கா, நம்ம வந்து போஸ்டீரியர் கேப்சூல்னு அங்க ஒரு திரவம் மாதிரி ஒண்ணு இருக்கு, ஒரு பை, அந்த பையில தான் நம்ம வந்து லென்ஸை எடுத்துட்டு இந்த பிளாஸ்டிக் லென்ஸை கொண்டு போய் நம்ம வைக்கிறோம். அந்த போஸ்டீரியர் கேப்சூல் என்ன ஆகும், நாளடைவில் அப்படியே திக்கான மாதிரி ஆயிடும். அப்ப ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க, 2 வருஷம் 3 வருஷம் பார்வை நல்லா இருந்தது, ஆனா எனக்கு இப்ப குறைஞ்சு போச்சுன்னு வருவாங்க. அதையும் நம்ம வந்து இந்த லேசர் கொடுத்து அதை கிளீன் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற லாஸ்ட் ஒரு 10-15 வருஷத்துல வந்து நவீன சிகிச்சை முறைகள். முன்னாடிலாம் இதுக்கெல்லாமும் ஒரு ஆபரேஷன் நம்ம பண்ண வேண்டி இருந்தது. அதனால பேஷண்ட்ஸுக்கு சுகர் இருக்கும்போது சுகர் ஹையா இருக்கும், அவங்களுக்கு பண்ண முடியாது, அதனால நம்ம தள்ள வேண்டி இருக்கும்.

0: இல்லை அவங்களுக்கு வந்து பணமும் அதிகம் செலவாகும் ஆப்ரேஷன் போகும்போது. இப்போ இந்த மாதிரி லேசர்கள் பண்ணும்போது பண செலவும் பேஷண்ட்ஸுக்கும் கம்மி. இதெல்லாம் வந்து ஒரு 5,000-6,000 முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் சிகிச்சையில நம்ம சொல்றோம். இப்ப இது இல்லாம கண்ணாடிகள் எடுக்கிறதுக்கு லேசர் சிகிச்சை முறை இப்ப வந்திருக்கு. அதை பத்தியும் நம்ம இப்ப பாக்கலாம். இப்ப லேட்டஸ்டா நம்ம 21 வயசு ஆன பிறகு, அதாவது 2 வருஷத்துக்கு கண்ணாடி பவர் மாறாம இருந்ததுன்னா லேசர் பண்ணி அந்த கண்ணாடி பவரை நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அது என்னென்ன முறைகள் இருக்குன்றத பத்தி நம்ம பார்ப்போம். முதல் முறை வந்து லாசிக் லேசர்னு ஒன்று இருக்கு. அதாவது இதுவும் வந்து ஒரு விதமான லேசர். எதனால அதுவும் வந்து ஒரு வேவ் லெங்க் இருக்கிற, தனி வேவ் லெங்க் இருக்கிற லேசர். இது வந்து லேசர் அசிஸ்டட் இன்சிட்யூ கெரட்டோமெல்யூசிஸ் நாங்க சொல்லுவோம். அதாவது அந்த கருவிழி இருக்கு பாத்தீங்களா, அந்த கருவிழிய ஒரு ரீஷேப் பண்ற மாதிரி, அது அதுக்கு இருக்கிற ஷேப்ல இருந்து ஒரு தனி இன்னொரு ஷேப் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி பண்றதுதான் லாசிக் லேசர்ன்றது பேரு. இதனால கண்களோட அளவு, நீட்ட வாக்குல இருக்கிற அளவு வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி அது குறையறதுனால பார்வை அவங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடுது. சோ இது வந்து எல்லாருக்குமே பண்ணலாம். 21 வயசு ஆயிடுச்சு, 2 வருஷம் கண் பவர் நம்பர் வந்து மாறாம இருக்கு, கண்களும் நல்லா இருக்கு, அதாவது கருவிழியும் நல்லா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு. கருவிழிக்குன்னு ஒரு திக்னஸ் இருக்கு, அந்த திக்னஸும் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சிகிச்சை முறை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: இதுவரை கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: ஹே, ஏன் திவ்யா அழற?
3: அழல சந்தியா, சிஸ்டம் பாத்து பாத்து வேலை செஞ்சுகிட்டே இருக்கல, அதுதான் கண்ணு எரிச்சல் ஆகி கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு.
2: அசையாம சிஸ்டம் பாத்து உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை பார்த்தா அப்படிதான் ஆகும்.
3: இப்ப என்ன சந்தியா, வேலை செய்ய வேண்டாம்னு சொல்றியா?
2: அப்படி சொல்லலடி, கூடுமான அளவுக்கு கண்களை நிறைய சிமிட்டணும். 1 மணி நேரத்துக்கு 1 முறையாவது நடை கொடுக்கணும். ஒரே இடத்துல உட்காந்து கண்ணை சிமிட்டாம வேலை பாக்குறது மூலமா உங்க கண்கள் எவ்வளவு பாதிப்பு அடையுதுன்னு தெரியுமா? உடம்புல பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் வரும், தலைவலி, உடம்பு வலி, தசைப்பிடிப்பு போன்ற பல பிரச்சனைகள் வரக்கூடும். கண்ணும் கருத்துமா வேலை பாக்குறதோட கண்களையும் கருத்துல வச்சு வேலை பாருங்கன்னு சொல்ல வரேன்.
4: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை. நேரம் 7:30. இன்று ஒரு தகவல் ஒலிக்கும் நேரம். வழங்கியுள்ளார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு நண்பர் யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருந்தார். அவர் பேசி முடித்ததும் நான் அவரை பார்த்து, இப்போ ஃபோன் பண்ணிங்களே, அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டார், ஞாபகம் வரலன்னார். சரி சார், அதை விடுங்க, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு. எப்போவோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கலை, அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம் எல்லாருமே அப்படித்தானே, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம், அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது. அது வந்து அவசியமான ஒன்று, அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம், அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கிறதில்ல. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா, மூளைக்குள்ளே நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது. நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல் மூளையில் படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில் பல்வேறு பகுதிகளிலேயும் படிகிறதுனால ஒன்று மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னும்

0: ஒன்றும் மறையறதில்ல. இப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த தொண்டையில் இருக்க வாயில் வரமாட்டேங்குது சார் அப்படிம்மா. ஒருத்தருக்கு எந்த துறையில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை இது கூடி குறையிறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துவிட்டால் அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துவிட்டால் தான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தால் இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமாம், இதுக்கும் மருந்து இருக்குது. ஆனால் மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போகிறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மூளையை பொறுத்த வரைக்கும் அதில் ஞாபக சக்தி அதிகமாக உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சியற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமாக யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிகிட்டு இருக்கீங்க, அது உங்கள் வலது காதில் இருக்குது சார் அப்படின்னாராம் அவர். இதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதில் தான் வச்சுருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: அது கட்டா குஸ்தி படத்திற்காக சைந்தவி பாடிய பாடல். இனி டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திற்காக சைந்தவி சியோன் ரால்டன்.
1: கண்மொழியால் பேசடி என்

அது சியா ரால்டனின் குரல் ஒலித்தது. லப்பர் பந்து படத்திற்காக இனி அசுரன். இப்படத்திற்காக தனுஷ், ஜி வி பிரகாஷ்குமார், கென் கருணாஸ், டி ஜே அருணாச்சலம் இவர்களின் குரல்களில்

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: special school nirvagam@gmail.com.

0: நேரம் 7:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள முத்துக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கற்பூர மனம் பொருந்திய இலைகள். கதிராக வளர்ந்த பூங்கொத்துக்கள். சிறு செடி. தமிழகமெங்கும் தானே வளரும் செடி. நமது இந்திய நாட்டை தாயகமாக கொண்ட செடி. அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் இந்த செடி பரவியிருக்கு. மூலிகை செடி. விதை மூலம் பயிர் பெருக்கம் செய்யலாம். ஓரிடத்துல ஒரு செடி வளர்ந்துடுச்சுன்னா அந்த செடியிலிருந்தே விதைகள் கொட்டி மழை பெய்யும் காலங்கள்ல தானாகவே வளரும் செடி இது. வெறும் இலைகளை வாயில போட்டு மென்னு சாப்பிடலாம். பெருமாள் கோவில், ஆஞ்சநேயர் கோவில்கள்ல இந்த செடி, இந்த செடியின் இலை மாலைகள் ரொம்ப பிரபலம். இந்த செடியின் இலை, தண்டு, பூ, வேர், அனைத்து பாகங்களும் மருத்துவ குணம் வாய்ந்தவை. தெய்வீக மூலிகை, கல்ப மூலிகை. வீட்டு உபயோகம், மருந்து, வாசமுடைய பூச்சி மருந்துகள், வாசனை பொருட்கள், கஷாயம், சூரணம் போன்றவை தயாரிக்க இந்த செடி பயன்படுகிறது. முத்துக்குமார் சார், என்ன செடி கண்டுபிடிச்சிருப்பீங்களே? இருமல், சளி, ஜலதோஷம், தொற்று நீக்கி, கிருமி நாசினி, பல்வேறு வியாதிகளையும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் தடுக்கும் ஆற்றல் கொண்டது இது. என்ன செடி, என்ன இலை கண்டுபிடிச்சிட்டீங்களா? துளசி இலை. நல் துளசி, கருந்துளசி, செந்துளசி, கல் துளசி, முள் துளசி, நாய் துளசி, இப்படி பல வகைகள் துளசியில. துளசி இலைகளை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல வெப்பத்தை உண்டாக்கி கோழையை அகற்றிடும். உடலின் உள்ளே இருக்கும் வெப்பம் வியர்வையை அதிகமாக பெருக்கும் குணமும் இதற்குண்டு. குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி இருமலை அகற்ற துளசி சாருடன் கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடணும்னு இயற்கை வைத்தியத்துல சொல்லுவாங்க. வீடுகள்ல துளசி இலைகளை கொத்து கொத்தா கட்டி வச்சாலும், வீட்டை சுற்றி துளசி செடிகளை வளர்த்தாலும் கொசுக்கள் வராதுங்கிறாங்க. அந்த காலத்திலெல்லாம் வீடுகள்ல பின்பக்கமோ முன்பக்கமோ துளசி மாடம் கட்டி அதுல ஒன்னு ரெண்டு செடிகளை வளர்ப்பாங்க. துளசி செடிகளை வீட்டு தோட்டத்தை

0: சில இடத்துக்கு தகுந்தபடி ஒவ்வொரு செடி கொடி பழமரம் தென்னமரம் வாழை மரம்னு ஏதாவது ஒன்னு ஒன்னு நட்டு வளர்ப்பாங்க. நமது வீட்டு தேவைக்கு ஏற்றபடி ஒரு சில தாவரங்களை நட்டு வளர்ப்பாங்க, வளர்க்கணும். அந்த ஒரு சில தாவரங்கள்ல துளசியும் ஒண்ணு. எங்கேயும் பசுமை பரப்பு இருக்கணும். பசுமை பரப்புங்கிறது செடி கொடி வகைகள், மரம் மட்டை, மூலிகை செடி, சோத்து கத்தாழை, எது வேணும்னாலும் இருக்கலாம். உபயோகரமான தாவரங்களா இருக்கணும். முத்துக்குமார் சார், துளசிய ஒன்னு ரெண்டு செடியா வளர்க்கிறவங்களத்தான் நாம பாக்கிறோம், அவங்க தான் அதிகம். ஏக்கர் பரப்புல சாகுபடி செய்யக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. துளசி இலைகளை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யறவங்களும் இருக்கிறாங்க. நேரடியான சூரிய வெளிச்சம் துளசிக்கு ஆகாது. அளவா வெயில் படுற இடத்துல வச்சு துளசிய வளர்க்கலாம். அதிகப்படியான ஈரம் துளசிக்கு தேவை. அதனால வெயில் காலத்துல தினமும் ரெண்டு மூணு முறையும், குளிர்காலத்துல ஒரு முறையும் பாசனம் செய்யணும். ஒரு கால் நேரடியான வெயில் படுற இடத்துல துளசி செடி இருந்தால் இன்னும் அதிகமான தண்ணீர் தேவைப்படும். எவ்வித ரசாயனமும் துளசிக்கு தேவைப்படாது. துளசி செடியை வளர்க்கறதுக்கு முன்னால அதற்கு ஈரத்தை தக்க வைக்கும் ஈர வைக்கோலை வைப்பாங்க. துளசி செடியில பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டா துளசியின் வளர்ச்சியும் வாசனையும் தடைப்படும். அதனால பூக்கள் வர ஆரம்பிச்சா அதை அகற்றிடணும். துளசி செடியில ஆன்டி பாக்டீரியல் தன்மை இருக்கு. அதனால கண்டிப்பா ஒரு துளசி செடி வீட்டுல இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் உட்பட மூன்று சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14ஆம் அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதுடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:02:10. புத்தம்புது காலையில் தொடர்வது திரைகானம்.

முறை மாமன் படத்திற்காக ஒலித்த குரல்கள் மலேசிய வாசுதேவன், சுஜாதா. தொடர்ந்து ஒலிக்கும் குரல்கள் மனு எஸ். ஜானகி. படம் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி.

0: மீண்டும் திரை இசை பாடல்கள் இந்த அலைவரிசையில் காலை 12 முத்து சிதறலில்.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு நிகழ்ச்சி.
2: ஒலி என்ற ஒரு அதிசயம் கண்களுக்கு தெரியாமல் நெஞ்சங்களை தொட்டு காலங்களை தாண்டி தலைமுறைகளை இணைத்து வந்த ஒரு மந்திரம். 80 ஆண்டுகளை தாண்டி 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த அற்புதமான பயணத்தில் நாம் கேள்விப்பட்ட ஒவ்வொரு குரலும் நம் வாழ்க்கையின் ஓர் அத்தியாயமாகவே மாறியிருக்கிறது. காலை விழிக்கும் தருணத்தில் ஒலித்த பாடல் முதல் இரவு நெஞ்சை வருடிய இனிய பாடல்கள் வரை செய்திகளும் நாடகங்களும் விவசாய வழிகாட்டுதல்களும் நம் வாழ்வை வடிவமைத்த அந்த ஒலி துணைகளின் நினைவுகள் என்றால் அது மிகையல்ல. நினைவுகள் பேசும் நேரம் வானொலிக்கு 90 என்ற இந்நிகழ்ச்சியில் நீண்ட நாளாக கேட்டு ரசித்த நேயர்கள் தங்களின் இனிய அனுபவங்களையும் மறக்க முடியாத தருணங்களையும் சுவை மிகுந்த உரையாடலாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த நினைவுகளின் பாதையில் நாம் ஒன்றாக நடப்போம். ஒளியில் நனைந்த அந்த நாட்களை மீண்டும் ரசிப்போம். நினைவுகளை நெஞ்சில் ஏந்தி ஒளியை நாவில் கொண்டு இந்த இனிய பயணத்தை தொடங்கலாம். எழுத்தின் உலகிலும் மொழிபெயர்ப்பின் நுணுக்கங்களிலும் தன்னை கரைத்துக் கொண்டிருந்தாலும் மனதின் ஒரு மூலையில் என்றும் ஒலித்துக் கொண்டிருப்பது வானொலியின் இனிய நினைவுகளே என்கிறார். எழுத்தாளர் என்ற ஆழமும் மொழிபெயர்ப்பாளர் என்ற பார்வையும் கொண்ட இவர் வானொலியை வெறும் ஊடகமாக அல்ல, உணர்வுகளின் உறவாக நேசித்து சிறுவயது முதலே காலையின் பக்தி பாடல்களிலிருந்து இரவின் இலக்கிய நிகழ்ச்சிகள் வரை வாழ்க்கையின் பல தருணங்களோடு கலந்து கிடக்கும் வானொலியின் அனுபவங்களை நமக்காக பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் நிர்மலா குமார் அவர்கள்.
3: எனக்கும் வானொலிக்கும் ஒரு 55 வருஷ இணைப்பு இருக்குங்க. முதல் 5 வருஷங்கள் மழலையின் லயிப்பில் வானொலி அவ்வளவு புரியல, அதனால் 55 வருடங்கள். எனக்கு வானொலியை அறிமுகப்படுத்தி அதில் ஈடுபட வைத்ததே என்னோட அம்மா. அம்மாவுக்கு வானொலி கேட்பதுதான் ஒரே பொழுதுபோக்கு. அப்பொழுதெல்லாம் இலங்கை வானொலி தான் வீட்டில் அதிகமாக ஒலிக்கும். அப்பா வந்தவுடன் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வீட்டு பட்டாசாலையின் பிரதான உறுப்பினராக செய்தியிலும் வேளாண்மை விடயங்களிலும் ஆரோக்கிய வழியிலும் தனி மனிதனாக கலக்கிக் கொண்டிருக்கும். அதனை

0: தொடர்ந்து வரும் பாடல்கள் மனதிற்கு இதமாக இருக்கும். பக்தி பாடல்கள்ல எனக்கு வந்து ஈடுபாடு வந்ததுக்கு காரணமே காலையில இந்த 6 மணிக்கு எல்லா மத பாடல்களும் போடுவாங்க பாருங்க, அதை கேட்டு நான் அவ்வளவு அனுபவித்திருக்கிறேன். அப்போலாம் வானொலி அப்படின்னு ஒரு புத்தகம் விற்கப்படும், அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. 15 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு நினைக்கிறேன், அதை தவறாம வாங்கிடுவேன். ஏன்னா எந்தெந்த நாள்ல எந்தெந்த நேரங்கள்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் அப்படிங்கறது சரியா அங்க குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்னும் நுணுக்கமா சொல்லணும்னா என்ன திரைப்படத்தில் என்ன பாடல்கள் வரும் அப்படிங்கறது கூட அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை வச்சு எந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், எப்பொழுது பார்க்கலாம், நேரம் நமக்கு எப்போ கிடைக்கிறது அப்படின்னு வச்சு நான் நிறைய நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறேன். எனக்கு அந்த வானொலி புத்தகம் மாதம் 2 அப்படின்னு நினைக்கிறேன், அதை வாங்கி நான் வைக்காத மாதங்களே இல்ல. பள்ளி நாட்கள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பொது அரங்கத்துல மதிய வேளையில ஒரு 1:30 நினைக்கிறேன், ஒரு 3-4 வகுப்புகள், ஒவ்வொரு வகுப்புலயும் ஒரு 5-6 செக்ஷன்ஸ் இருக்கும். இவ்வளவு பேரையும் ஒரு அரங்கத்துல உட்கார வச்சு பெரிய வானொலி பெட்டியை போட்டு அங்க வந்து கல்வி பற்றி நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சி நாங்கெல்லாம் ஒரு 1 மணி நேரம் கேட்கணும். அது ஒரு வித்தியாசமான ஒரு பயனுள்ள அனுபவமா இப்போ எனக்கு உணர முடியுது. வானொலி இன்னைக்கு வரைக்கும் என்னோட எங்க போனாலும் உடன் வர்ற எனது 3வது கையாக இருக்கிறது இந்த வானொலி பெட்டி தான். என்னோட வீட்டுல ஒவ்வொரு அறையிலும் ஒரு வானொலி இருக்கும். இப்போ ஊர் விட்டு ஊர் போகும்போது எனது அலைபேசியில் தரவிறக்கம் செய்யப்பட்ட அந்த ஏர் ரேடியோ இந்த செயலி மூலம் நமது நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்பது அமெரிக்காவில இருந்தாலும் சரி, ஐரோப்பாவில இருந்தாலும் சரி, எனக்கு இந்திய நாட்டுல இருக்கிற ஒரு உணர்வை கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் இல்லாம இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னோட மனசுல அன்னைக்கு இருக்கிற நிகழ்வு எனக்கு தெரிய வந்திருக்கிறதுனால நான் எப்பொழுதும் வானொலியோட ஒரு தொடர்புடனேயே இருந்துகிட்டு இருக்கிறேன். நமது மாநிலத்துல உள்ள எல்லா அலைவரிசையும் நான் கேட்பேன். எனது பொழுதுபோக்கு அப்படிங்கறதையும் தாண்டி அதுல நான் அறிஞ்சு தெரிஞ்சு கொள்ளுகிற செய்திகள் எனது பல படைப்புகளுக்கு உதவுது அப்படின்னு நான் சொன்னா அது மிகைப்படுத்தப்பட்டதா நினைக்க வேண்டாம், அது மிகைப்படுத்தப்பட உண்மையாகும். நிகழ்ச்சிகளை கேட்பதோடு இல்லாமல் பல வானொலி நிகழ்ச்சிகள்ல வந்து நான் பங்கு கொண்டிருக்கேன். அது வந்து பெருமையா நான் நினைக்கிறது. ஒரு பக்கம் இருக்க எனக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை அது கத்து கொடுத்திருக்குதுன்னு நான் சொல்வேன். ஒரு நிகழ்ச்சியை எவ்வாறு நேர்த்தியாக கவனத்தோடு இருந்து அத்தியாவசியமற்ற கருத்துக்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும், நேர மேலாண்மை போன்றவற்றை வந்து கத்து கொடுத்தது வந்து இத்தகைய நிகழ்ச்சிகள்ல நான் பங்கெடுத்துக்கிட்டது தான். இதற்கிடையில என்னன்னா, சில இந்தி பாடல்களும் இடையிடையே நம்ம நேரத்தை கொள்ளை கொள்ளும் அப்படிங்கிறது உண்மைதான். இரவு நேரங்களில் நிசப்தத்தை இசையாக்கும் அதிசயம் தான் இந்த வானொலி. காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி அப்படிங்கிறாங்க. சிறு வயதில் கேட்ட வானொலி அறிவிப்பாளர்கள், செய்தி வாசிப்பாளர்கள், அவர்களோட குரல்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னோட செவிகள்ல ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நான் தொலைக்காட்சி பார்ப்பது ரொம்ப குறைவு. புத்தகம் வாசிக்கும் போதும், எழுதும் போதும், நடைபயிற்சி மேற்கொள்ளும் போதும், சமைக்கும் போதும், உறங்க போகும் போதும் வானொலி ஒரு நெருங்கிய நண்பனாகவே இருந்து வருகிறது, இனியும் இருக்கும். காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி தாங்க. இந்த வானொலி தான் சொல்ல போனா என்னைய பல நேரங்கள்ல சந்தோஷத்துல மிகவும் திளைக்க வைத்திருக்கிறது. ஒரு கவலையா, இந்த டிப்ரெஷன் சொல்லுவாங்களே, இப்ப எல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்றாங்க, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்லயும் என்னை சாந்தப்படுத்துறதும் இந்த வானொலி தான். நான் திரைப்பட பாடல்கள் மட்டும் சொல்லல, குறிப்பா சொல்ல போனா அதுவா இதுவா அப்படின்னு இருக்கு. இந்த கோடை FM நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம், அதுலயும் இருக்கு. சில அறிவு சார்ந்த விஷயங்கள், வளர்ந்த பிறகும் சில விஷயங்கள் தெரியாம இருக்க விஷயங்கள் நமக்கு வந்து பல வகையில உறுதுணையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பலருடைய கருத்துக்களை நம்ம கேட்கும் போது தீட்டப்படாத வைரமா இருக்க நம்முடைய கருத்துக்கள் தீட்டப்பட்ட வைரமாகிறப்போ போன்ற ஒரு உணர்வு ஏற்படுது. வானொலி ஒரு சிறந்த நண்பன் தான், என்னைக்குமே என்னை கைவிடாத நண்பன் வானொலி தாங்க. 90ஆம் ஆண்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாஷவாணி இந்த தருணத்தில் இந்த வானொலியை கேட்டு பலரும் பல வகையில மென்மேலும் உயர வேண்டும். வயக்காட்டுல சரி, ஏன் நிலவுக்கு போனா கூட இந்த செயலியை நம்ம பதிவிறக்கம் செஞ்சு அங்க போய் கூட கேட்கலாங்க. அவ்வளவு அற்புதமான சத்திய உடைய நம்முடைய நேரத்தை மிகவும் சிறப்பாக, என்னோட நேரத்தை மிகவும் சிறப்பா எடுத்துட்டு போறது அப்படின்னா இந்த வானொலி தான். எல்லா நேரத்திலையும் எல்லா காரியத்திலும் என்னுடன் இருக்கும் இந்த வானொலி நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி என்று நான் வந்து ஒரு தூரத்துல மாட்டேன். என்னோடு வாழ்ந்து வரும் என்னுடைய நிழல் போன்றது வானொலி.
1: மயக்கவியல் நிபுணராக எண்ணற்ற அறுவை சிகிச்சை அறைகளில் பணியாற்றியிருந்தாலும் வானொலி கேட்பதை மட்டும் நான் ஒருபோதும் நிறுத்தியதில்லை. தொழிலின்

0: தீவிரத்துக்கும் வாழ்க்கையின் மென்மைக்கும் இடையே வானொலி பாலமாக இருந்ததை தனது அனுபவங்களின் வழியே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மருத்துவர் மயக்கவியல் நிபுணர் லியோ அவர்கள்.
1: வணக்கம். வானொலிக்கு 90 என்ற தலைப்பு நமது நாட்டில் வானொலியின் மிகச்சிறந்த பங்களிப்பை எடுத்துக் கூறுகின்றது. நான் சிறுவயது முதல் எனது அம்மா இலங்கை மற்றும் திருச்சி வானொலியில் திரைப்பட பாடல்கள், விவசாய குறிப்புகள், நாடகம், ஒளிச்சித்திரம் என்று பல நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது நானும் சிறுவனாக விளையாடிக் கொண்டே கேட்டிருக்கிறேன். கடந்த சில வருடங்களாக காலையில் மருத்துவமனைக்கு புறப்பட்டு காரில் செல்லும் பொழுது இன்று ஒரு தகவல், வசந்த அழைப்பு போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு வருகின்றேன். எனது காரில் இந்த வானொலியோடு நான் பயணிக்கும் போது 30 முதல் 40 நிமிடங்கள் மிகவும் இனிமையானது. நேயர்களின் எண்ணங்களை பாடலாக, கருத்தாக காற்றலையில் கரைத்து விடுகிறது இந்த வானொலி. நேயர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கான தங்கள் கருத்துக்களை மிகவும் அருமையாக பதிவு செய்வது பாராட்டுக்குரியது. இந்த வானொலி நீடூழி பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிகளை மிகவும் நேர்த்தியாகவும் அழகு தமிழில் ஒளிபரப்பும் அறிவிப்பாளர்களுக்கு எனது நன்றியை கூறி மேலும் பல நல்ல நிகழ்ச்சிகளை நேயர்களுக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
2: பள்ளி மணி ஒலிக்கும் முன் கேட்ட காலை பாடல்கள், பாடம் முடிந்த பின் ரசித்த இலக்கிய நிகழ்ச்சிகள், செய்தி ஒளிபரப்புகளின் தெளிவு, நாடகங்களின் உணர்வு, இவை அனைத்தும் இவரின் வாழ்விலும் கற்பித்தலிலும் அழியாத தடம் பதித்திருக்கின்றன. மாணவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்த ஆசிரியராக இருந்தாலும் வானொலி அவருக்கே ஒரு வாழ்வு பாடசாலையாக இருந்தது என்பதை இவர் பகிரும் அனுபவங்கள் உணர்த்தவிருக்கின்றன. தனது வானொலி அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழாசிரியர் இரா திருமாறன் அவர்கள்.
3: 40 ஆண்டுகால நண்பனாக விளங்குவது வானொலி. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள், அது வானொலிக்கு பொருந்தாது. இப்பொழுது அலைபேசி இல்லாமல் எப்படி வாழ முடியாதோ அதுபோல வானொலியில் நாடகங்கள் கேட்காமல், பாடல்கள் கேட்காமல் எங்களால் இருக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் காலை முதல் இரவு வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. குறிப்பாக கல்வி, உடல் நலம், மனநலம், மருத்துவம், சட்டம் என மக்களுக்கு தேவையான வாழ்வியல் சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கும் மன்றமாக வானொலி திகழ்கிறது. எனக்கு பிடித்த நிகழ்ச்சி காலை மலர். தொடங்கும் போதே ஏதாவது ஒரு சிந்தனையை சொல்வாங்க, இது சாதாரண நாள் அல்ல, சாதனை புரிய வேண்டிய நாள் என்று. இப்படிப்பட்ட ஆர்வம் ஊட்டுகின்ற, ஊக்கமூட்டுகின்ற வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நமக்கும் அன்றைய நாள் நல்லா செய்யலாம், நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினை ஏற்படுத்தும். வரலாற்றில் இன்று என்று எடுத்துக்கொண்டால் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு அகலாத மா மனிதர்களுடைய வாழ்வியலில் தங்களுடைய வாழ்நாளில் என்ன சாதனைகளை புரிந்தார்கள் என்பதை எடுத்துச் சொல்லி அவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாளில் அவர்களை ஞாபகப்படுத்தி அவர்களை எப்படி புகழ் பெற்றார்களோ அதனை போல நாமும் புகழ் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் விதைப்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு தூண்டுகோளாக அமைந்திருக்கின்றது. அன்றாடம் நடைபெறுகின்ற செய்திகள், காய்கறி நிலவரங்கள், வானிலை நிலவரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லி நேரடியாக செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக காற்றலையில் தவழ்ந்து வருகின்ற வானொலிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனினும் இனியன செந்தமில் மொழியாய், செவையினில் விழுந்து மனதில் நுழைந்து உயிரினில் கலந்த உறவாக விளங்குவது வானொலி. காற்றினில் தவழ்ந்து எங்கள் காதுகளை குளிர வைக்கும் கீதமாய், தென்றலைப் போல தேனிசையை திசையெங்கும் தன் கிளைகளை பரப்பி வரும் வானொலியின் நிழலில் நாங்களும் இளைப்பாறி இருக்கின்றோம். அகவை 90 ஆன போதிலும் நரைவிழாத நங்கையாய், குரல் நடுங்காத குமரியாய், வளம் வந்து என்றும் இளமையாய் உலா வந்து இனிமை புதுமையாய் நிகழ்ச்சிகளை நேர்த்தியாய் வழங்குகின்ற வானொலிக்கு என் வாழ்த்துக்கள்.
0: பயணங்கள் மனிதர்களுக்கு புதிய இடங்களை அறிமுகப்படுத்தினாலும் சில குரல்கள் மட்டும் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் பயணம் செய்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு இனிய துணையாக வானொலியை நேசித்து வானொலியோடு கொண்ட நெஞ்சார்ந்த பந்தத்தோடும் நம்முடன் இதோ நந்தகுமார் அவர்கள்.
4: பொதுவாகவே எங்களுடைய வாழ்க்கை வானொலியுடன் தொடர்பு கொண்டதுதான், வாழ்க்கையுடன் பின்னிப்பிணிந்ததுதான். வயது ஒளி உறப்பாகும் பக்தி பாடல்கள் எங்களை அதிகாலையில் எங்கள்

0: துக்கத்திலிருந்து எழுப்பி பள்ளிக்கு செல்வது, கல்லூரிக்கு செல்வது என்ற விஷயங்களை செய்து செய்தது. நாளிதோறும் ஒளிபரப்பாகும் திரைப்படம் சார்ந்த உழ்ச்சித்திறன் எங்களுக்கு பிடிக்கும், நேயர்களுக்கும் பிடிக்கும், ஐயா தென்கொச்சி சுவாமிநாதனின் இன்று ஒரு தகவல் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். இப்படி இந்தியாவில் இந்த நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் கலந்திருந்தாலும் அங்கேயும் எங்களுக்கு வானொலிக்கு மிகவும் உதவிகரமாக இருந்து வருகிறது. திருச்சி வானொலி ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அவர்கள் செய்த நிகழ்ச்சிகள் மிகவும் உயிரோட்டமானவை. சாதனை அழைத்து உரையாடும் வசந்த அழைப்புகள் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அதைத் தொடர்ந்து பல்வேறு எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, பல்வேறு மாவட்ட எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, அவர்களுடைய சாதனைகளை உலகத்துக்கு காட்டுவது, குழந்தைகள் சாதனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவது போன்ற விஷயங்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக மேலும் மேலும் திருச்சி வானொலி நிலையம் பல்வேறு விஷயங்களை செய்து மேலும் வெற்றிகரமாக செயல் மனமாற வாழ்த்துகிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு. அமைப்பு பிரிசி. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

0: நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை. இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.
1: இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை இனிதே நிறைவு பெறுகிறது. எங்கு தனிமை முடிகிறதோ அங்கு சந்தை ஆரம்பிக்கிறது. எங்கு சந்தை துவங்குகிறதோ அங்கு போலிகளின் பேரோசையும் எதிர்மறை எண்ணங்களும் வாழத் தொடங்கும். இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் காலை 9 மணி.
2: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம். இன்றைய இசை பெட்டகத்தில் காரைக்குடி ஆர் மணி அவர்களின் ஸ்ருதிலயா வாத்திய சங்கமம் இடம்பெறுகிறது. பிரபல மிருதங்க கலைஞர் காரைக்குடி ஆர் மணி அவர்கள் 1945 செப்டம்பர் 11 ராமநாத ஐயர் பட்டம்மாள் ஆகிய தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். காரைக்குடி ரெங்கு ஐயங்கார், டி ஆர் ஹரிஹர சர்மா மற்றும் கே எம் வைத்தியநாதன் ஆகியோரிடம் மிருதங்க இசையை கற்று தமது 8வது வயதில் முதல் மேடை கச்சேரி நிகழ்த்திய குழந்தை மேதை என்ற பெருமை உடையவர். தமது 18வது வயதில் தேசிய விருதினை அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் பெற்றார். பல பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்களுக்கு பக்கவாத்தியங்களில் தமது திறமையை வெளிப்படுத்தியவர். ஸ்ருதிலய கேந்திரா எனும் இசை பள்ளியினையும் சீசன் குருகுலம் என்ற இசை பயிற்றுவிப்பு மையத்தினையும் சென்னையில் தொடங்கி இசை கலைஞர்களை உருவாக்கி வந்துள்ளார் என்ற பெருமை கொண்டவர். மிருதங்கத்தில் காரைக்குடியார் மணி பாணி என்று சிறப்பித்தவர். 1999 சங்கீத் நாடக அகாடமி விருதினை பெற்றார். இத்துணை சிறப்புகள் பெற்ற காரைக்குடி ஆர் மணி அவர்களின் இசை நிகழ்ச்சியினை இன்றைய இசை பெட்டகத்தில் வழங்குகிறோம். காரைக்குடி ஆர் மணி அவர்களின் ஸ்ருதிலயா வாத்திய சங்கமம் இடம்பெறுகிறது. காரைக்குடி ஆர் மணி அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கடம், வி பாலசாயி அவர்கள் புல்லாங்குழல், யூ பி ராஜு அவர்கள் மாண்டலின், கே எல் ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு, பி.வி. மதுசூதனன் அவர்கள் தப்லா, நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் கீபோர்ட்.
3: நிகழ்ச்சியின் முதலில் லயக்கவிதை சரஸ்வதி ராகத்தில் அமைந்தது. ஆதி தாளம் சு. ரவி அவர்களின் இசையமைப்பில் உருவானது.

தாத்தா, கலைமகள் கடைபிடி அருளுற குருவடி சரணடைவோம். தி குருவின் சரணமலர் தொழுது அமர நிலை காண்போம். தும் சொந்தம் பொங்கும் பண்கள் கொஞ்சம் நெஞ்செங்கும். நம் உன் பொன்பதம் எம் வந்தனம் தினம் தினம். தா ஒரு கணம் குருவடி நினைவதும். தி தடைகள் உடையும் வழிகள் புரியும். தும் இசையோடு கவிதைகள் லயமுறும். நம் எங்கும் இன்பம் தங்கும். பார் குரு ஒரு பூ அருளதில் தேன் பருகிட வா இசையொழு தாளம் சேரும் நாத பிரம்மம். நம்முன்னம் சகுண பிரம்மம் எனமின்னும். மதியனும் வதனம் கதிரனும் நயனம் கதி தரும் சரணம் அனுதினம் சரணம். ததித்துனம் ததித்துனம் ததித்துனம் தார் ததித்துனம் ததித்துனம் ததித்துனம் தார் ததித்துனம் ததித்துனம் ததித்துனம். இசைத்துணை அழைக்கிறோம் இசைத்தமிழ் தார் இசைத்தமிழ் அழைக்கிறோம் இசைத்தமிழ் தார்.

கற்றோம் பெற்றோம் குருவின் அருளால் இச்செல்வம். கேட்கட்டும் எட்டட்டும் கேட்கட்டும். ஏ இசை சேயனில் தாளமே தாய் அறி. வானெல்லாம் பரபு மொழி என நிறைவும் சத் குரு லயமதில் இசை மலர. முற்றும் லயமெங்கும் நிறையும் பரமென்றால் கொட்டும் மிருதங்கம் அதனின் வடிவன்றோ.

பயமே பிரம்மத்தின் சுவாசக்குழல் தியானக்கடல். பார்கோள் மீன் உலவ நீழ்வான் தான் விரியும் பூவாசம் உலவ பூங்காற்றே உதவும் சங்கீதம் நிறைய தாளம்தான் உதவும். தீதே வேதம்

ஒரு வினவுக்கண் கிடைத்தால் நகமிது கிட்டும் மனத்தில். இசைக்கும் இடையில் இருக்கும் மௌன வெளிக்கும் அளவு காலம்தான். அலைகடலும் முழுநிலவும் நிலவுலகும் அசைவதெல்லாம் தாளம்தான். அக முழுதும் லயமடைய வைப்பதும் இசையொடு கவிதை கொடுப்பதும் குருவின் கருணைதான். இதை முழுவதும் உணர் அதுதான் நிஜம். சதா சிவன் பணிமாமலைவன் தடம் கொட்டிட ஆண்டவம் ஆடுவான். இதுவே சதமா, இதுவே லயமான என்றும் நம் ஆசான் பாதம் பற்றிக் கொள்வோம். தத்தும் திரைகள் எற்றும்

கடலின் சப்தம் புரியவா, தொழும் சிந்தைக்குள் எழும் சந்தத்தில் லயம் சிந்தட்டுமா, நித்தம் இசைமலர சித்தம் லயமடைய முற்றும் சரண மனதா.

இப்போது நாம் ரசிக்கவிருப்பது தி டான்ஸ் ஆஃப் தி ரெயின் கிளவுட்ஸ், சாருகேசி மற்றும் அமிர்தவர்ஷினி ராகங்களில் அமைந்தது. ஆதி மற்றும் கண்டச்சாப்பு தாளங்களில் காரைக்குடி மணி அவர்கள் இசையமைத்தது.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் காரைக்குடி ஆர் மணி அவர்களின் ஸ்ருதிலயா வாத்திய சங்கமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். காரைக்குடி ஆர் மணி அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கட்டம், வி வி பாலசாயி அவர்கள் புல்லாங்குழல், யு பி ராஜு அவர்கள் மாண்டலின், கே எல் ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு, பி வி மதுசூதனன் அவர்கள் தப்லா, நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் கீபோர்ட். இப்போது அன்பே சிவம் மனித நேயம் என்ற தலைப்பில் கவிக்கண்ணன் ஏற்றிய பாடலுக்கு பாலசாய் இசையமைத்தது. ராகமாலிகை கண்ட ஏகதாளம்.

தொடர்ந்து வசந்த பிரவாகம், பகுதாரி மற்றும் ரஞ்சனி ராகங்களில் காரைக்குடி மணி அவர்கள் இசையமைப்பில் ஆதிதாளம்.

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை காரைக்குடி ஆர் மணி அவர்களின் ஸ்ருதிலயா வாத்திய சங்கமம் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் காரைக்குடி ஆர் மணி அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கட்டம், பி வி பாலசாகி அவர்கள் புல்லாங்குழல், யு பி ராஜு அவர்கள் மாண்டலின், கே எல் ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு, பி வி மதுசூதனன் அவர்கள் தப்லா, நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் கீபோர்ட். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழக முதலமைச்சராக தவேக தலைவர் திரு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்றுக் கொள்கிறார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளுக்கான விதிமுறைகளை வெளியிட்டுள்ளதன் மூலம் அவற்றை மத்திய அரசு செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. தமிழகத்தில் பல இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்க கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேரம் இப்பொழுது 10:25. ஆகாஷவாணி சென்னை மத்தியாலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் முத்துச்சிதறல். நிகழ்ச்சியின் துவக்கமாக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் TM சவுந்தரராஜன்.

நேரம் இப்பொழுது 10:11:05. முத்துச்சிதறலில் எல்லாரீஸ்வரி குரலில் ஒலிப்பது வெள்ளி விழா படப்பாடல்.

0: நேரம் இப்பொழுது 10:31, 30 நொடி.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி
1: specialschoolnirvagam@gmail.com.
0: நேரம் இப்பொழுது 10:33, 5 நொடி. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் வருவது வசந்த மாளிகை படப்பாடல்.

0: இத்துடன் முத்துச்சிதறல் நிறைவு பெற்றது. தொடர்வது செய்திச் சுருக்கம். நேரம் 11 மணி.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். அவருடன் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர்களும் திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதந்தோறும் 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் வழங்குவது, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்குவது மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கையெழுத்திட்டுள்ளார். புதிய அரசை அமைப்பதற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் திரு என் ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா திருநாட் அண்ட் டொபாக்கோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை ஒட்டி நம்பெருமாள் தங்க கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: தேன் சிந்தும் நீரம் நிகழ்ச்சியின் முதலில் கேட்கலாம் புதுக்கவிதை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடியுள்ளவர் மலேசியா வாசுதேவன்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்களை கேட்கும் முன்,
1: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரத்தில் அடுத்து ஒலிக்கிறது பி சுஷீலா பாடியுள்ள பாடல், படம் ராணி தேனி.

0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கும் முன்,
1: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். அடுத்து ஒலிக்கிறது வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், பாடியுள்ளவர் SP பாலசுப்ரமணியம்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: தூரல் நின்னு போச்சு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்கிறது. பாடியுள்ளவர் கே.ஜே. யேசுதாஸ்.

ஒலித்த பாடலை பாடியவர் எஸ் ஜானகி. படம் வேடிக்கை மனிதர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரத்தில் அடுத்து ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா ஆகியோர் பாடிய பாடல். தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

மலேசியா வாசுதேவன் பி சுஷீலாவின் குரல்களில் ஒலித்த பாடலை கேட்டீர்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டீர்கள். படம் தனியாத தாகம்.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண் தானம்

0: பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும். மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம், கண்தானம் செய்வீர் மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக.
2: 1, 2, 3, 4.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 இருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பவதாரிணி அனந்தராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் பாதுகாப்பான மகப்பேறு திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து திரை இசை. 1:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இன்னிலா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 2:15 திரைகாணம், 2:40 இசைப்பயிற்சி. மாம வாஷ்ரித நிர்ஜர சுவாதி திருநாள் கீர்த்தனை, பவப்ரியா ராகம் ஆதிதாளம். ஆசிரியர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவர்கள் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிரிஷ் ஆகியோர். 2:55 வானிலை, 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர்களுடன் கலந்துரையாடல். 4 மணிக்கு சுற்றமும் நட்பும் நாடகம், எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள், நடித்துள்ளவர்கள் எஸ் என் பார்வதி, பி ரேவதி, டி வேலுச்சாமி, அருண் சந்தீப், என் மதன் சந்தர், சி ராஜா அப்பாசாமி, டி கே மீனாட்சி, எஸ் பி எஸ் போத்திலிங்கம், எல் மோகன், வி சசிகுமார் ஆகியோர். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன். மாலை 5 மணிக்கு குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் மழலையர் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வி வீரகுமார் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 344 பகுதி. 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ முருகன். 7:25 பண்ணைச் செய்தி. 7:30 உழவர் உலகம், மீன் வகைகள், வளங்கள் மற்றும் அதன் பாதுகாப்பு முக்கியத்துவங்கள். பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதன் அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 9:15, 9:30 திரைகாணம். 10:00 ரவி வாஜ்ரிய அகில பாரத சங்கீத சபா. வித்வான் டி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.
4: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
0: நேர்களை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இன்று பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் லக்ஷணா அவர்களின் வீண இசை கேட்கலாம். பாபநாசம் ஆர் குமார்

0: all following four sets, the Indian trio held their nerve to edge past China 5-4 in the shoot-off. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்திய அலை 269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சங்கீத சாரல் பவதாரணி அனந்தராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். முதலில் சிவகாமி பதிம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, நாட்டக்குறிஞ்சி ராகம், ஆதிதாளம்.

நிறைவாக வாடினேன் வாடி, திருமங்கையாழ்வார் திவ்ய பிரபந்தம், சுத்தசாரங்கி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். தாவேக்கா அமைச்சரவையில் பங்கேற்கும் 9 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். புதிய அமைச்சரவையில் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கடரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்றுக் கொண்ட பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணம் இல்லா மின்சாரம் வழங்குவதற்கான கோப்பிலும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். பின்னர் உரையாற்றிய திரு ஜோசப் விஜய், மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தமது தலைமையிலான அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று தெரிவித்தார்.
2: இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம அரசுல நல்லா இருப்போம்.
1: தமது கட்சி ஆட்சி அமைக்க உதவிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதிய அரசு பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு பேபி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. காலை 9:30 தொடங்கும் பேரவைக் கூட்டத்தில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கருப்பையா சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்புக்கு பின் தாவேக்கா தலைமையிலான புதிய அரசிற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. வரும் 13 சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக அரசு மேற்கொள்ளும் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்களின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், புதிதாக மாநிலங்களில் பொறுப்பேற்றுள்ள பிஜேபி தலைமையிலான அரசுகள் சிறப்பான அரசு நிர்வாகத்தையும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணவும் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த 10 முன்பு மேற்குவங்கத்தில் பிஜேபி 10 மட்டுமே பெற்றதாகவும், தற்போது கட்சியின் மீது நம்பிக்கை அதிகரித்ததால் மாபெரும் வெற்றியை பெற முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் 3வது முறையாக பிஜேபிக்கு மக்கள் வாய்ப்பளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் கடந்த தேர்தலை விட 3 இடங்கள் கூடுதலாக பெற்றுள்ளது மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார்.

காங்கிரஸ் கட்சி மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்க ஈரான் போர் சூழல் காரணமாக உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு நாட்டு மக்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வாழும் கலை பயிற்சி மையத்தின் 45வது ஆண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சர்வதேச பயிற்சி மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தமிழ் மொழியுடன்

0: மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தமிழ் மொழியுடன் இதர மாநில மொழிகளையும் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைக்கால பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறும் இந்த முகாம்களில் வேற்று மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ளவும், சொற்களை அமைக்கவும், பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இந்திய சைகை மொழியையும் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த திட்டத்தை மத்திய கல்வி அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதனை தொடங்கி வைத்தார். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்பு பணிகள், பல்வேறு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் பூர்வ மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக யூனியன் பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 646 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 123 போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. அரசு துறைகள், சமுதாய அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவை இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நாகாலாந்தில் மத ரீதியான மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் தொடர்பான விளம்பரங்களை பொதுவெளியில் வைப்பதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் தனியார் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்களில் இதுபோன்ற விளம்பரங்கள் இடம்பெறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் விளம்பரங்களை அகற்றாத தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாகாலாந்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஒவ்வொரு வாக்காளரும் தனது வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்கம், கேரளா, அஸ்ஸாம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல்கள் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக திருப்பதி சென்றுள்ள திரு ஞானேஷ்குமார் இன்று காலை திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலில் வழிபாடு செய்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு நேரங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பமான சூழல் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, காரைக்கால், மாகே உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி மொஹமதன் அணியையும், 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12 மணி

50:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மத்தியலை 720 கிலோஹெட்ஸ். மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸ். கும்பகோணம் பண்பலை 101.6 MHz. வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். நாளை மறுநாள் 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதிகளில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள், மன்னார் வளைகுடா ஆகிய பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது மெல்லிசை பாடல் ஒன்று. ஏ.பி. கோமலா பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்று மாலை 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழையுங்கள் 0444-249-7355 என்ற எண்ணிற்கு. நேயர் விருப்ப பாடல்களை கேட்கலாம். தொடர்வது
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.

0: பிரதம மந்திரி மாத்ர வந்தனா திட்டம் என்பது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் உள்ள மகப்பேறு நலத்திட்டமாகும். இது கடந்த 2017 இந்தியா முழுவதும் தொடங்கப்பட்டது. கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்கும், ஊதிய இழப்பு ஏதேனும் இருந்தால் இழப்பீடு வழங்குவதற்கும் நிதியுதவி வழங்குகிறது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்காக மத்திய அரசின் இந்த திட்டம் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்களுக்கு மகப்பேறு சலுகைகளை வழங்குகிறது. இரண்டாவது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் முதல் இரண்டு குழந்தைகளுக்கு மகப்பேறு சலுகை வழங்கப்படுகிறது. முதல் குழந்தைக்கு பிரதம மந்திரி மாத்ர வந்தனா திட்டத்தின் கீழ் 2 தவணைகளில் 5,000 ரூபாய் மகப்பேறு சலுகையாக வழங்கப்படுகிறது. மேலும் பயனாளி பிரசவத்திற்கு பிறகு ஜனனி சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் கீழ் மகப்பேறு சலுகைக்கான அங்கீகரிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி பண ஊக்கத்தொகையை பெறவும் உரிமை உண்டு. இதனால் சராசரியாக ஒரு பெண்ணுக்கு 6,000 ரூபாய் கிடைக்கும். இரண்டாவது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் 1 தவணையில் 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மேலும் மிஷன் சக்திக்கான புதிய வழிகாட்டுதல்களின்படி இந்த திட்டம் செயல்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கான தகுதிகள்: விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 19 வயது நிரம்பியவராகவும் கர்ப்பிணி பெண்ணாகவும் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் வேலையில் இருப்பவராகவும் கர்ப்பம் காரணமாக ஊதிய இழப்பை சந்திப்பவராகவும் இருக்க வேண்டும். தகுதியுள்ள பயனாளிக்கு குழந்தை பிறந்த 270 நாட்களுக்குள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம். ஒரு பயனாளி தனது 2வது கர்ப்பத்தில் இரட்டையர்கள் 3-4 குழந்தைகள் பெற்றெடுத்தால், 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் பெண் குழந்தையாக இருந்தால் பிரதம மந்திரி மாத்ர வந்தனா திட்டம் 2.0 விதிமுறைகளின்படி 2வது பெண் குழந்தைக்கு ஊக்கத்தொகை பெறுவர். பட்டியல் பிரிவினை சார்ந்த பெண்கள், 40% அல்லது அதற்கு மேல் உள்ள மாற்றுத்திறனாளி பெண்கள், BPL ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்கள், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகள், ஈஸ்ரம் அட்டை வைத்திருக்கும் பெண்கள், கிசான் சம்மான் நிதியின் கீழ் பயனடைந்த பெண் விவசாயிகள் ஆகியோர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுடையோர் ஆவர். இந்த திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெற பயனாளிகளின் கணவரின் ஆதார் அட்டை கட்டாயம் இல்லை. மத்திய அரசு அல்லது மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் வழக்கமான வேலையில் உள்ள அனைத்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் பிரதம மந்திரி மாத்ர வந்தனா திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெற முடியாது. விண்ணப்பிக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்வோம். அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளமான https://pmmvy.wcd.gov.in/ என்ற இணையதளத்தில் குடிமகன் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். மொபைல் எண்ணை உள்ளிட்டு சரிபார்க்க வேண்டும். பின்னர் முழு பெயர், மாநிலம், மாவட்டம், பகுதி, தொகுதி, கிராமம் மற்றும் பயனாளியுடனான உறவு போன்ற விவரங்களை உள்ளிட வேண்டும். பின்னர் கணக்கை உருவாக்கு என்கிற பொத்தானை கிளிக் செய்யவும். கணக்கு உருவாக்கப்பட்டவுடன் வலைதளத்தின் பிரதான முகப்பு பக்கத்தில் உள்ள உள்நுழைவை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது பயனர் ஐடி, கடவுச்சொல் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்டு திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். வெற்றிகரமான உள்நுழைவுக்கு பிறகு தரவு உள்ளீடு, அதனை கிளிக் செய்து பயனாளி பதிவு என்ற விருப்பத்தை தேர்வு செய்யுங்கள். இப்போது பயனாளி பதிவு பக்கத்தில் அனைத்து விரிவான தனிப்பட்ட விவரங்களையும் உள்ளிட வேண்டும். ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை நிரப்பி தொகுதி நிலை அதிகாரியின் ஒப்புதலுக்கு பிறகு நிதி நேரடியாக பயனாளியின் வங்கிக் கணக்கில் நேரடி பயனாளி பரிமாற்றம் மூலம் வரவு வைக்கப்படும். பயனாளிக்கு அவர்களின் ஆதார் அட்டை, வங்கி, அஞ்சலக கணக்கு விவரங்கள், மொபைல் எண், தகுதிச் சான்று, ANC தேதி, குழந்தை பிறப்பு சான்றிதழ், குழந்தை நோய் தடுப்பு விவரங்கள் போன்ற ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். மேலும் விவரங்களுக்கு https://pmmvy.wcd.gov.in/ என்கிற இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நேயர்களே, இன்று மாலை 4 மணிக்கு இதே அலைவரிசையில் சுற்றமும் நட்பும் நாடகம் இடம்பெறும். எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Sai Ramuchtaba.

0: 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்வது
1: கனிந்த வாழ்வு. முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இன்னிலா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: கனிந்த வாழ்வு. அரும்பு மொட்டாகி, மொட்டு மலராகி, மலர் பிஞ்சாகி, பிஞ்சு காயாகி, இதோ காய் கனிந்து விட்டது. பற்பல கடினங்களோடு போராடி, இனிமைகளை அனுபவித்து, கடமைகளை நிறைவேற்றி, அக்காடா என ஓயும் பருவம் இந்த கனிந்த இளமை. அதாங்க முதுமை. முதுமை என்றதும் சட்டென நம் மனம் பயம் கொள்வது இயற்கையே. 60 வயதா, அதுக்குள்ளேயா, நமக்கா என வியந்துதான் போவோம். ஓட்டம் ஓட்டமான வாழ்க்கை முடிந்து அப்பாடா என ஓய்ந்து அமர வைத்துவிடும் இந்த 60 மலைப்பை தந்து சட்டென ஒரு வெறுமையை ஊட்டிவிடுகிறதே. பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருப்போம். பிள்ளைகள் படித்து முடித்து திருமணமாகி அவரவர் கடமைகளுக்குள் மும்முரமாகி இருப்பார்கள். பணியின் காரணமாக சில பிள்ளைகள் வெளியூருக்கும் வெளிநாடுகளுக்கும் கூட சென்றிருப்பார்கள். பற்பல ரகமான உணவுகளை அவசர அவசரமாக தயாரித்த அடுக்களை கூட சற்றே நிதானமாகி இருக்கும். ஜே ஜேவென இருந்த வீடு வெறிச்சோடி இருக்கும். ஆங்காங்கே புத்தகங்கள், துணிமணிகள், சிதறி கிடந்த அறைகள் அடுக்கி வைத்தது வைத்தபடி இருக்கும். குழந்தைகளின் பேச்சும் சிரிப்பும் சண்டை சச்சரவுகளும் கொஞ்சல்களும் மிஞ்சல்களும் கோபதாபங்களும் இல்லாத அமைதியான வீடு கூட பயமுறுத்தும். இத்தனை விதவிதமான மாற்றங்களை கண்ட நம் மனம் அரண்டு போய் எப்படி சமாளிப்பதோ என அச்சம் கொள்ளத்தானே செய்யும். சமாளிப்பது எளிதானது என சொல்லவில்லை, ஆனால் இயலாத காரியமும் அல்ல. நம் பெற்றோரும் கூட இப்படித்தானே வாழ்ந்து சமாளித்திருப்பார்கள். என்ன வெவ்வேறான முறை இருந்திருக்கும், அவ்வளவே. வாழ்க்கை புத்தகத்தை முழுமையாக படித்தாலும் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான வினாக்களையே அளித்து கடினப்படுத்தும் இந்த முதுமை எனும் தேர்வு ஆசான். நம் நிலை அறிந்து நமக்கு ஏற்றாற்போல வாழ்வது நமக்கு மட்டுமே தெரியும், முடியும். அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் என ஆளாளுக்கு கூறும் அத்தனையையும் ஏற்றுக்கொள்ள அனைவராலும் முடியாது. ஆனால் நமக்கு ஏற்றாற்போல சிலவற்றை தேர்ந்தெடுத்து அதை பிடித்து கொண்டு நமக்கு ஏற்றாற்போல அதை வளைத்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்வை ரசிக்கவும் வேண்டும். துணையும் நீங்களும். திருமணத்தின் முதல் ஓரிரு வருடங்களைப் போல நீங்களும் உங்கள் துணையும் மட்டுமே இருக்கும் வாய்ப்பு. ஆமாம், இதை வாய்ப்பு என்றே கொள்ளுங்கள். இதுநாள் வரை குழந்தைகளின் படிப்பு, அவர்களின் நடவடிக்கை, அவர்களின் எதிர்காலம், உங்களின் சேமிப்பு, வேலைபளு போன்றவற்றை பற்றி மட்டுமே இருவரும் பேசிக் கொண்டிருந்திருப்பீர்கள். திட்டமிட்டு ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், கல்யாணத்திற்கான செலவுகள் இவற்றுக்காக ஓடி ஓடி உழைத்து சேமித்து வைத்து கொண்டு பற்பல குட்டி குட்டி ஆசைகளை கூட கட்டி போட்டு வைத்திருப்பீர்கள். ஒன்றுமில்லை, இதோ இங்கே பக்கத்தில் இருக்கும் ஊட்டிக்கு செல்வதை கூட எதற்கு வீண் செலவு என்று தள்ளியல்ல, விட்டே விட்டிருப்பீர்கள். ஆஹா, இதோ நேரம் வந்துவிட்டது. அத்தனை கடமையையும் அழகாய் முடித்துவிட்ட இந்த தருணத்தில் உங்கள் துணையோடு சேர்ந்து சென்று வாருங்கள். இனிப்பாகித்தான் போகும் இந்த முதுமை. காப்பி கலந்தாச்சு, சாப்பாடு ரெடி, உங்களுக்கு பிடித்த கத்திரிக்காய் பிரட்டல் செய்திருக்கிறேன் என்று மனைவி கூற, எப்படித்தான் இப்படி நேரா நேரத்துக்கு ஓய்வின்றி செய்கிறாயோ என்று கணவன் கூற, சின்ன சின்ன பாராட்டுதல்களை கூட முயன்று சொல்லித்தான் பாருங்களேன், எத்தனை இனிப்பு இந்த முதுமை என அறிந்து கொள்வீர்கள். காலையிலும் மாலையிலும் சற்று நேரம் இருவருமாக நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்ல உடல்நிலையை மட்டுமல்ல, அழகான மனநிலையையும் கொடுத்துவிடும். பிடித்தமான கோவில்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி, சற்றே தூரத்தில் இருந்தாலும் சரி, இப்போதெல்லாம் சென்று வருவது எளிதே. நம்மிடம் கார் வசதி அது இது என்பதெல்லாம் தேவையே இல்லை. கால் டாக்ஸி, கால் ஆட்டோ இதெல்லாம் நிமிடத்தில் கிடைத்து விடுகிறதே, சென்று வாருங்கள். கோவில் மட்டும்தானா உங்கள் இருவருக்கும் பிடிக்குமானால் பக்கத்து

இருக்கும் மால்களுக்கும் சினிமாவிற்கும் மகிழ்வோடு செல்லலாம். முடியுமானால் பல்வேறு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலமாக 5 நாட்கள், 10 நாட்கள் என வெவ்வேறு சுற்றுலா தலங்களுக்கு கூட செல்லலாம். பத்திரமானது மட்டுமல்ல, உங்களை போன்ற நிறைய பெரியவர்களிடம் பயணிப்பது, பழகுவது சுகமானதாகவே அமையும். வெளியூர் மட்டுமல்ல, உடல்நிலையும் நிதி நிலையும் ஒத்துழைக்குமானால் வெளிநாடுகளுக்கும் சென்று வரலாம். இப்போதெல்லாம் பணம் செலுத்திவிட்டால் போதும், விசா எடுப்பது, விமான டிக்கெட், தங்குமிடம், உணவு, சுற்றி காண்பிக்க பேருந்து, அத்தனையும் ஏற்பாடு செய்து நம்மை அலுங்காமல் அழைத்துச் சென்று சுற்றி காண்பித்து திரும்ப கொண்டு வந்துவிட எத்தனை எத்தனை டிராவல் அமைப்புகள் உள்ளன தெரியுமா? உபயோகித்து மகிழலாம். நம்பகத்தன்மையை உறுதி செய்து கொண்டால் மட்டும் போதுமானது. அம்மாடியோ, இத்தனை லட்சங்களா? இத்தனை காலங்களாக சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் செலவு செய்வதா என யோசிக்காதீர்கள். நம் சேமிப்பு மொத்தத்தையும் அல்ல, அதில் ஒரு பகுதியை நமக்காக செலவழிப்பது குற்றமும் அல்ல. இப்போதெல்லாம் பிள்ளைகளே, இங்கே போங்கள், அங்கே சென்று வாருங்கள், நான் வேண்டுமானாலும் புக் செய்து தருகிறேன், உங்கள் வாழ்க்கையை இனியாவது சற்றே அனுபவியுங்கள் என்று ஊக்கம் தருவதுதான் நிஜம். எல்லா கடமைகளையும் முடித்த பிறகு நமக்கென வாழ்வது தவறல்ல, சுயநலமும் அல்ல. வாழ்ந்துதான் பார்ப்போமே. கூடுமானவரை நடை தளர்ந்து போகும் முன் அனுபவிக்கவும் பழகுவோம். 80 தாண்டினால் நாமே வீட்டுக்குள் இருக்கவே விரும்புவோம். அதுதான் முடியவும் முடியும். நலமாக இருக்கையில் சுற்றி பார்ப்பதில் தவறில்லை. உங்கள் பணம் உங்கள் மகிழ்ச்சிக்கு உதவாவிட்டால் எப்படி? உடல் நலம் மறந்தால் உட்கார்ந்தே கிடக்க நேரிடும். உஷார்: ஆமாம், இவ்வளவு சொல்லியாச்சு. மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, இத்தனை வலிகளோடு எப்படி பயணிப்பதாம்? நீங்கள் கூறுவது கேட்கிறது. வருமுன் காப்போம். எனக்கு தெரிந்த தம்பதியர், அப்போது அவர்களுக்கு 65 வயது இருக்கலாம், எங்கு சென்றாலும் நடக்கும் தூரம் இருக்கும் அனைத்து இடங்களுக்கும் நடந்தே செல்வர். ஏன் ஒரு ஆட்டோ வைத்துக் கொள்ளலாமில்ல என்று அவர்களின் பிள்ளைகளும் அக்கம் பக்கத்தினரும் கேட்கும் போதெல்லாம், நடக்கும் தூரத்தை கூட நடக்காமல் கால்களை பழக்கிவிட்டோமானால் அவற்றின் தசைநார்கள், எலும்புகள், மூட்டுகள் வேலை செய்வதை நிறுத்திவிடக்கூடும். நடப்பது உடற்பயிற்சி மட்டுமல்ல, தன்னம்பிக்கையை கூட்டும் என்பர். இதோ இப்போது 85 வயது கடந்தும் அவர்களால் 4-5 தெரு எளிதாக நடக்க முடிகின்றது. நமக்கு வேண்டிய காய்கறி, பழம், பால் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பிறரை சார்ந்திடாமல் நடந்து செல்வதை பழக்கமாக்கிக் கொள்வோம். முடிந்தவரை சோம்பேறித்தனத்தை விடுத்து நடப்போம். வீட்டு வேலைகளை கூட முடியும் வரை இருவரும் சேர்ந்து மெதுமெதுவாக செய்வது கைகளையும் இடுப்பு எலும்புகளையும் வலு இழக்காமல் பாதுகாக்கும். அதோடு இருவருக்குள்ளும் அன்பான இணக்கமான சூழலையும் ஊட்டும். நாம் அறியாமலே சர்க்கரையும் உயர் இரத்த அழுத்தமும் நம்மை தாக்கும். நிஜம்தான். தக்க நேரத்தில் மருத்துவரை அணுகி அவர் ஆலோசனையின்படி மருந்துகளை உட்கொண்டால் கட்டுக்குள் வைத்து கொண்டு எப்போதும் போல வாழலாம். அவை ஒன்றும் உயிர்கொல்லி நோய்கள் அல்லவே, பயம் வேண்டாம். உணவு முறைகளில் சற்றே மாற்றத்தை கொணர்ந்து சிற்சில உடற்பயிற்சிகளே போதும். அஜீரண கோளாறுகள், கேஸ்ட்ரிக் தொந்தரவுகள், பசியின்மை போன்றவை காணாது போகும். திடீரென தாக்கும் சில தீவிர நோய்களை நம்மால் தடுக்க முடியாதுதான். சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இருவரும் மருத்துவ காப்பீடு செய்து கொள்வதன் மூலம் பெரிய செலவிலிருந்து மீளலாம். வருடத்துக்கு 2 முறையேனும் ஃபுல் பாடி செக்கப் செய்து கொள்வது நோயை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிய உதவும், குணப்படுத்திடவும் எளிதில் முடியும். முதுமையில் எல்லோருக்கும் வரும் அசதி, சோர்வு போன்றவற்றை மருத்துவரின் ஆலோசனை பெற்று சில விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தும் குறைத்து கொள்ளலாம். மற்றபடி கை கால் வலி, காலையில் ஏற்படும் ஸ்டிஃப்னஸ் போன்ற தொந்தரவுகளை பெரிதாக்கி வருத்தப்படாமல் சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செய்தும் சற்றே ஓய்வெடுத்தும் நல்ல சத்துள்ள உணவை நேரா நேரத்துக்கு உண்டும் நடந்தும் மனதை ஆரோக்கியமாக வைத்தும் மேனேஜ் செய்து கொள்ளலாம். மன ஆரோக்கிய மருந்து. மன ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியத்திற்கான முக்கியமான வழி. மன ஆரோக்கியத்திற்கு பல வழிகள் இருந்தாலும் 2 முக்கியமான வழிகள் இருக்கின்றன.

ஒன்று இறை வழிபாடும், அதோடு சேர்ந்த மெடிடேஷனும். நம் வாழ்வில் மன நிறைவை வளர்த்து கொள்ள வேண்டும். இது வேண்டும் அது வேண்டும் என பிள்ளைகளுக்காக மட்டும் பிரார்த்தனை செய்யும் நிலையிலிருந்து சற்றே உயர்ந்து எல்லோரும் நலமோடு இருக்க வேண்டுகின்ற மனநிலைக்கு வந்துவிட வேண்டும். மனது லேசாகும். யாரையும் எதற்கும் நோகடிக்காத மனநிலை இறையிடம் வரமாக பெற்றுக்கொள்ள மனம் அமைதியாகும். சிற்சில நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய மன மகிழ்ச்சி உண்டாகும். தினமும் சிற்சில நிமிடங்களாவது மனதை ஒருமுகப்படுத்தி மூச்சு பயிற்சி செய்வது ஆரோக்கியமான மனநிலையை கொடுக்கும். படபடப்பின்றி இதயத்தை சீராக்கும். நமக்காக ஒதுக்கும் இந்த நேரம் உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்க வல்லது. தவறாமல் செய்வோம். மன ஆரோக்கியத்திற்கான மற்றொரு அரு மருந்து நண்பர்கள். நண்பர்களோடு சில மணித்துளிகளாவது ஒவ்வொரு நாளும் செலவிடுதல், அவர்களோடு நடைப்பயிற்சி மேற்கொள்ளுதல், அல்லது சாயங்கால வேளைகளில் கோவில்களிலோ பூங்காக்களிலோ அமர்ந்து அளவலாவுதல், அங்கே வரும் நம்மை போன்றோரிடம் பேசி பழகுதல், தோழமை பூணுதல், அத்தனை புத்துணர்ச்சியை ஊட்டவல்லது. எனக்கு தெரிந்த கோவில் ஒட்டிய பூங்காவில் சாயங்காலம் 6 மணியானால் 8-9 பேர், அதுவும் பெண்கள், அனைவரும் கிட்டத்தட்ட 60 வயது கடந்தவர்கள், எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த அவர்கள் அங்கே அமர்ந்து விடுகிறார்கள். அவர்களின் பேச்சும் சிரிப்பும் கிண்டலும் கேலியும் யார் என்ன நினைப்பார்களோ என்ற கவலையின்றி அளவலாவி இனிய மாலையை இனிப்பாக்கிக் கொள்கின்றனர். 7 மணி அடித்தால் போதும், அவரவர் வீடு நோக்கி கிளம்பிவிடுவர். அதில் இருவரிடம் பேசினேன். மாலை எப்போடா வருமென்று காத்திருப்பார்களாம். 6 மணி ஆனதும் ஓடி வந்து விடுவார்களாம். 1 மணி நேரம் எப்படி போகுதென தெரியாமல் கவலையின்றி கழித்துவிட்டு வீடு செல்வார்களாம். இத்தனைக்கும் போன ஆண்டு வரை யாரையும் யாருக்கும் தெரியாதாம். இந்த 1 மணி நேரம் தரும் புத்துணர்ச்சிக்கு அளவே இல்லையாம். நேற்று ஏன் வரல என்று கேட்கும் தோழிகள் கிடைத்தது மகிழ்ச்சிதான், பெருமையும் கூட என்கின்றனர். தனியாக எத்தனை நேரம் இருப்பது? உங்கள் துணையோடே என்னதான் பேசுவது? வீட்டு விஷயங்களை பற்றியே பேசினால் அலுப்பு தட்டுமல்லவா? இப்படியான தோழர் கூட்டத்தை உருவாக்கி கொள்ளாவிட்டாலும் ஓரிரு தோழர்களையாவது சம்பாதித்துக் கொள்வது முக்கியம். நலச்சங்கங்கள், அதன் நிகழ்வுகள் இவற்றில் பங்கெடுக்காவிட்டாலும் போய் அமர்ந்து வேடிக்கையாவது பார்க்கலாம். நீங்கள் ஃபிளாட்ஸில் இருந்தால் அதில் நடைபெறும் பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகை நிகழ்வுகளில் மகிழ்வோடு பங்கெடுத்து கொள்ளலாம். இல்லையெனில் உங்கள் வீட்டு பூஜைகளுக்கு அக்கம்பக்கத்தினரை அன்போடு அழைக்கலாம், தேநீர் அளித்து இன்புறலாம். இன்னும் எத்தனையோ வகைகளில் நண்பர் கூட்டத்தை உருவாக்கி தக்க வைத்து இனிமையை சற்றே அதிகமாக்கிக் கொள்ளலாம். உறவுகள் வெளியூரில் இருக்கையில் அக்கம்பக்கத்தவரே நம் உறவு, மறக்காதீர்கள். நம் மன ஆரோக்கியம் காத்துக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தோடு மகிழ்வோடு இருக்கிறோம் என்பது நம் பிள்ளைகளுக்கு நாம் தரும் நிம்மதியல்லவா? வாழ்த்த கற்றுக்கொள்வோம். பொறுப்புகள் குறைந்துள்ள இந்த வயதில் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகையை தவழ விடுவது அனைவரிடமும் நன்மதிப்பை பெற்றுத்தரும். நல்ல உடை உடுத்தி அழகாக நம்மை வெளிப்படுத்திக் கொள்வது, அதற்காக 30 வயது போல தெரிய பிரயத்தனப்படுவது அவசியமல்ல. வயதாகிவிட்டது, இனி என்ன என்று சோர்ந்து விடாமல் நேர்த்தியாக தெரியும்படி முடி அலங்காரம், முகச்சவரம், நல்ல உடையணிந்து மிடுக்காக இருக்கத்தான் சொல்கிறோம். யாரை பார்த்தாலும் ஒரு புன்னகை பூக்கலாம், நல்லா இருக்கீங்களா என்று வினவலாம். சில நிமிடங்கள் பேசினாலும் வாழ்த்தலாம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் என்றோ காட் பிளஸ் யூ என்றோ மனமுவந்து வாழ்த்துங்கள். வாழ்த்தும் வயது வந்துவிட்டது. இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் ஒரு புத்துணர்வை அள்ளி வழங்கும். ஐயமில்லை, முயன்றுதான் பார்ப்போமே. கோபதாபங்களை காட்டி குறை நிறைகளை கண்டுபிடித்து என்னவாகப் போகிறது? இருக்கும் நாட்களில் இன்முகம் காட்டி இனியவை மட்டுமே கூறுபவர்களாகவும், அடுத்தவர்களை பாராட்டி மகிழ்பவர்களாகவும், பாசம் காட்டுபவர்களாகவும் இருந்து நம் வாழ்வை இனிமையாக்குவோம். வாருங்கள்.

இன்னும் 10 வருடம் போனால்தான் என்ன? 60 வயதென்ன? அதற்கு மேலும் 70, 80 இறை ஆசியோடு இம்மண்ணில் இருக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அழகாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவனுக்கு தினமும் நன்றி கூறிக்கொண்டு வாழப் பழகுவோம். அசதி மிகுந்த இந்த வயதில் நம்மால் சமைக்க முடியாமல் கூட போகலாம். ஆளை வீட்டுக்கு வரவழைத்து சமைக்கலாம். தூக்கம் வருகையில் அதை தள்ளி வைத்து காத்திருப்பது அவ்வளவு எளிதல்ல என நினைத்தால் அதுவும் நியாயமே. மீண்டும் குழந்தையாகி போகும் வயதல்லவா, தூக்கம் அவசியமாகித்தான் போகிறது. அது குறைந்தால் சோர்வு வந்துவிடுகிறது. இப்போதெல்லாம் இம்மாதிரி முதியவர்களுக்காகவே சமைத்து வீட்டில் கொண்டு வந்து டான் டான் என தரும் கேன்டீன்கள் நிறைய இருக்கின்றன. நமக்கான உப்பு காரம் கூட குறித்து வைத்து கொண்டு சமைத்து தருகின்றனர். மளிகை காய்கறி பார்த்து பார்த்து வாங்குவது, அதை சமைப்பது, சமைத்து முடித்து பாத்திரம் தேய்ப்பது போன்ற அலுப்பூட்டும் வேலைகளே இல்லாமல் நம் உடல் நிலையை மட்டும் கவனித்துக் கொண்டு மருந்து மாத்திரைகளை நேரத்துக்கு எடுத்துக்கொண்டு நிம்மதியாக இருக்கலாம். சாயங்கால வேளையில் வெயில் தாழ கைத்தடி எடுத்துக்கொண்டு கொஞ்ச தூரம் நடந்து வரலாம். பக்கத்தில் இருக்கும் கோவில் சென்று வழிபட்டு திரும்பலாம். ஊன்றுகோல் இதை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். நடை தளரும் 80, 85 வயதில் கூட சிலர் ஊன்றுகோல் பயன்படுத்த தயங்குகின்றனர். இந்த வயதில் கீழே விழுந்தால் படுக்கையில் கிடக்க நேரிடலாம். உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். ஊன்றுகோல் இருந்தால் இன்னும் ஒரு நன்மையும் உண்டு. தெருக்களில் திரியும் மாடு நாய் போன்றவற்றால் வரும் ஆபத்திலிருந்து தப்பிக்க

எல்லாமே இளைஞன் நாய் துரத்தினால் மாடு கிட்டத்தில் வந்தால் சட்டென விலகி ஓடி தப்பிக்கலாம். நம்மால் முடியுமா? ஊன்றுகோல் கையில் இருந்தால் விலங்குகள் கிட்டத்தில் வர பயப்படும். நம் நடை தளர்வதும் தடுமாறுவதும் நம்மால் உணர முடியும். யோசித்து குழப்பிக்கொள்ளாமல் ஊன்றுகோலை துணையாக்கிக் கொள்ள தயங்கவே கூடாது. நடையோடு இருந்தால்தான் மனிதன். படுக்கையில் விழுந்துவிட்டால் பாரம். கவனத்தில் கொள்ள வேண்டும். தனிமை அரக்கனை வெல்வோம். இணையில் ஒன்று இறையடி சேர்தல் இயற்கையே. இருந்தாலும் ஏற்குமா நெஞ்சம், ஒன்றாக வாழும் காலங்கள் எப்படியோ ஓடிவிடுகின்றன. ஒருவர் தனித்து விடப்படும் போது தள்ளாத வயதில் இந்த தனிமை கடினம்தான். துணையின் பிரிவு எவ்வளவு துணிச்சலானவரையும் துவள வைத்துவிடும். உண்மைதான், ஆழம் விழுதுகளாய் எத்தனை உறவுகள் இருந்தாலும் வேர் என்பது துணைதானே. அதற்காக அப்படியே உறைந்துவிட்டால் அடுத்த நாள் அதை நாம் தானே சமாளிக்க வேண்டும். பிரிந்தவர்கள் தாங்கள் பூமிக்கு வந்த கடமையை முடித்துவிட்டு பாதுகாப்பான இறையின் அடி சேர்ந்துவிட்டனர். இருப்பவர்கள்தான் எண்ணம் முழுவதும் அவரிடத்து வைத்து உண்ணும் உணவு மறந்து உறக்கம் இழந்து வாடுகின்றனர். வாடினால் திரும்ப வந்து விடுவார்களா? இல்லை, இன்னும் கொஞ்ச காலத்தில் நாமும் அவரிடத்துதானே செல்லப் போகிறோம். மனதை கல்லாக்க கற்றுக்கொள்வோம். இயற்கை இந்த பூமியில் நாம் வாழ இன்னும் கொஞ்ச நாள் தந்திருக்கிறது. நல்ல முறையில் வாழ வேண்டுமல்லவா? வயதான ஆணின் தனிமையில் வெறுமை மட்டுமே. அவருக்கு அவரின் சொத்து, வங்கி கணக்கு விவரம், சேமிப்பு பற்றியெல்லாம் தெளிவாக தெரியும். மின்சாரம், சொத்து வரி, தண்ணீர் வரி, எப்போது எங்கு கட்ட வேண்டும் என்பது பற்றியும் தெரியும். மேல் வேலைகளுக்கு ஆள் வைத்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்துவிடலாம். ஆனால் முதுமையில் பெண் தனிமைப்பட்டால் இது பற்றியெல்லாம் வெகு சிலரே தெரிந்து வைத்திருப்பர். ஒரு வயதுக்கு பின் கணவரோடு வங்கிக்குச் செல்லுங்கள். சொத்து வரி, தண்ணீர் வரி போன்ற அனைத்து விவரங்களையும் கற்று வைத்துக் கொள்ளுங்கள். மனைவிக்கு பொறுமையாக கற்றுக் கொடுப்பது கணவரின் கடமை. 70 வயதுக்கு மேல் நாம் நலமாக இருக்கும் போதே நம் சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பிரித்து உயில் தயாரித்து வைத்துக் கொள்வது உத்தமம். அனைத்தும் எங்கள் இருவரின் காலத்துக்கு பின் என குறிப்பிட தயங்கக்கூடாது. முதுமையில் இது பெண்ணிற்கு பாதுகாப்பு உணர்வினை தரும். பிள்ளைகள் கவனித்துக் கொள்வார்கள்தான். ஓரிரு இடங்களில் மாறியும் நடக்கலாம் அல்லவா? தனிமையில் வாழ முடியாத போது எல்டர் கேர் போன்றவற்றை நாட தயக்கம் காட்டக்கூடாது. பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தால் இப்போதெல்லாம் எல்டர்ஸ் கம்யூனிட்டி வரம்தான். ஏற்றுக்கொண்டு நம்மை ஒத்த வயதினரோடு பேசி பழகி வாழ இனிமை கூடுந்தானே. பெண்கள் பிறந்தது முதல் தாய், தந்தை, பிறகு கணவன், அதன் பிறகு பிள்ளைகள் என சார்ந்தே வாழ்வது தவறு. நமக்கான முடிவுகளை நாமே எடுக்க பழக வேண்டும். இந்த வயதிலாவது முயலுங்கள். பெண்களே, சார்ந்தே வாழ்வதை கொஞ்சம் தவிர்த்திடுங்கள். இள வயதில் குடும்பத்திற்காக சின்ன சின்ன ஆசைகளை கூட குடும்ப பொருளாதாரம் கருதியோ நேரமின்மையாலோ தவிர்த்திருப்போம். படம் வரைவது, கதை கவிதை எழுதுவது, பாட்டு கற்றுக்கொள்வது, ஏன் ஜிம் போன்ற உடற்பயிற்சி கூடங்களுக்கு செல்வது, இதெல்லாம் இப்போது சாத்தியமானால் செய்வதில் தவறில்லை. பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தேவையான நேரங்களில் உதவி செய்வது நம் கடமைதான், மறுக்கவில்லை. மீதமுள்ள நேரங்களை மோட்டு வெள்ளையை பார்த்து கொண்டு ஏக்கத்தில் ஏதோ பறிப்போய்விட்டதாக மனதை கசக்கிக் கொண்டு வாழ வேண்டாம் என்றே கூறுகிறோம். ஒரு 75 வயது பெண்மணி தனது நீண்ட நாள் ஆசையான ஜூம்பா வகுப்பில் சேர்ந்து கலக்குகிறார். அவரின் முகத்தில் உள்ள புன்னகை இரு மடங்காகியுள்ளதை, தன்னம்பிக்கை கூடியிருப்பதை அனைவரும் கண்டு ஆச்சரியப்பட்டுத்தான் போகின்றனர். நமக்கேற்ற ஹாபியை தேர்ந்தெடுத்து அதற்குள் நுழைவோம். உச்சம் தொட வேண்டும் என்றெல்லாம் அவசியமே இல்லை. மிச்ச காலத்தை மகிழ்ச்சியோடு கழிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். செல்போனில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு தெரியாது, இனி கற்றுக்கொண்டு என்னவாக போகிறது என்று அலுத்து கொள்ளாமல் நாம் இம்மண்ணில் இருக்கும் நாள் வரை வாழ்க்கையை உயிர்ப்போடு வைத்துக் கொள்வது அவசியம். இப்போதெல்லாம் நம் லைஃப் ஸ்பான் கூடிவிட்டதை உணருங்கள். நமக்காக வாழ்வதை பெருந்தவறு என நினைத்து குற்ற உணர்ச்சிக்குள் செல்ல வேண்டாம். நம் அத்தனை கடமைகளையும் நிறைவோடு நிறைவேற்றிவிட்டுத்தானே இதனை செய்ய போகிறோம். பின் ஏன் வீண் கவலை? கடமையை புறம் தள்ளி பிள்ளைகளை புறம் தள்ளி

0: சொல்லி நம் விருப்பம் நோக்கி நடையிடுவது மட்டுமே தவறு. குற்ற உணர்ச்சியை குழி தோண்டி புதையுங்கள். குழந்தை போல உங்கள் குறை காலத்தை கொண்டாடுங்கள். எதிலும் எப்போதும் எச்செயல் செய்வதிலும் ஒழுங்கு ஒன்றை கடைபிடிக்க தவறக்கூடாது. தினந்தோறும் காலையில் எழுவது, அதற்காக வேலைக்கு செல்வது போல, பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவது போல அறக்க பறக்க அல்ல. நமக்கு சௌகரியமான ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஃபிக்ஸ் செய்து கொண்டு தினமும் அதே நேரத்தில் எழுவது. அரை மணி நேரமாவது நம் உடல் நலம் கருதி யோகாவோ உடற்பயிற்சியோ செய்வது. காலையிலேயே குளித்து நல்ல உடையணிந்து நம்மை அழகாக வெளிப்படுத்திக் கொள்வது. இவற்றை தவறாது செய்தால் சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் தானாக ஓடிவந்து நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும், ஐயமே இல்லை. மனநலத்திற்காக விளக்கேற்றியோ வழிபாடு செய்தோ மெடிடேட் செய்தோ குழப்பமில்லா மனநிலையை பெற்றிடலாம். நேரத்திற்கு உணவு உண்பது, மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது, மதிய நேரத்தில் நமக்கு பிடித்தமானவைகளை செய்வது, சற்றே உறங்கி ஓய்வெடுப்பது, இவையெல்லாம் புதிய உற்சாகத்தை மேம்படுத்தி கொடுக்க வல்லவை. சாயங்கால வேளைகளில் வெளியில் நடப்பது வெறும் நடைப்பயிற்சி மட்டுமல்ல, பலரின் முகங்களை காண்பது, மரம் செடிகளை ரசிப்பது, வெளிக்காற்றை சுவாசிப்பது, இது அத்தனையையும் அள்ளிக் கொடுத்து மனதினை ரிஃப்ரெஷ் செய்யும் மருத்துவம் அது. மறக்கக்கூடாது, முடிந்தவரை இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தினமும் உறங்கச் செல்வது தூக்கமின்மையை வெகுவாக குறைத்து உறக்கத்தை எளிதில் வரவழைக்கும். தூக்கம் போனால் சோர்வோடையே இருக்க நேரிடும். கவனம், 8 மணி நேர தூக்கம் நம்மை சுறுசுறுப்போடு இருக்க வைக்கும். தூங்கும் அறையை குளுமையோடும் இருட்டாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்ளுதல் தூக்கத்தை விரைவில் வழங்கும். நேரம் தவறாத ஒழுங்கு நம் உடலையும் மனதையும் சோர்ந்து விடாமல் காக்கும். கடைபிடிப்போம் கண்டிப்பாக. நிம்மதி தரும் நிச்சய நன்மை. நம் வாழ்க்கையில் நிறைவை கொண்டு வந்திட வேண்டும். நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையை ஆழ ஊன்ற வேண்டும். வேண்டாத நினைவுகளையும் கவலைகளையும் அண்டவிடவே கூடாது. பேரப்பிள்ளைகள் அவர்களின் பெற்றோரோடு பத்திரமாக இருக்கிறார்கள். இறைவனிடம் அவர்களின் நலனுக்காக வேண்டிவிட்டு நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குதான் அவர்கள் குழந்தைகள், அவர்களின் பிள்ளைகளுக்கு அவர்கள் பெற்றோர். பொறுப்பை நன்றாக செய்ய அறிந்த பெரியவர்கள். டேய் பாத்துடா, குழந்தைய தனியா விட்டுடாத, ஆபத்து வந்துடும் என்பது போன்ற நம் பயங்களையும் கவலைகளையும் அவர்களிடத்து திணித்து அவர்களையும் பயத்தினில் தள்ளுவது அவர்களை எரிச்சலூட்டும்தானே. பொதுவாக பத்திரமாக இருங்கள் என்று கூறிவிட்டு நம் பிள்ளைகளை நம்ப வேண்டும். நம் மனதும் நிம்மதியாக இருக்கும். அவர்கள் நம்மை பற்றி விசாரிக்கும் போது, ஆமா ஏதோ இருக்கும், நீங்க யாரும் பக்கத்துல இல்லாம தன்னந்தனியா என்று பாசத்தை கொட்டுவதாக நினைத்து கொண்டு அவர்களை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க வேண்டாம். உற்சாகமாக பேசுவோம், அவர்களும் நிம்மதியாக இருப்பார்கள். பேரப்பிள்ளைகளும் நம்மோடு ஆவலோடு பேசி மகிழ்வார்கள். நாம் என்ன நம்மை பற்றி நினைக்கிறோமோ அப்படித்தான் நாம். நீண்ட ஆயுளை கடவுளிடம் வேண்டாத ஆளில்லை. அனைவருக்கும் அது கிடைப்பதில்லை, நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பதை மறக்கக்கூடாது. அமைதி, நல்லெண்ணம், புன்சிரிப்பு மாறா முகம் கொள்வோம். வருங்கால சந்ததியோடு போட்டி போட்டு கொண்டிராமல் மனதார அவர்களை வாழ்த்தி கொண்டு வாழ்வை வரமாக்கிக் கொண்டு வாழ்வோம். கனிந்த வாழ்வு கிடைக்காமல் கனவாகி போனோர் ஏராளம். கடவுள் கொடுத்த வரமிது. முதுமை என்பது முனகும் பருவமல்ல. முகமும் அகமும் மகிழ்ந்து வாழ்த்தி வாழ்ந்து வருங்கால சந்ததிக்கு வழிகாட்டிடும் வாழ்க்கை புத்தகம் நம் முதுமை. மறக்கக்கூடாது.
1: இதுவரை முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இன்னிலா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.
2: கேஜே யேசுதாஸ் பாடியுள்ள திரைப்பட பாடல் ஒன்றை கேட்கலாம். நீதியின் மறுபக்கம் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநில அரசுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதை தொடர திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தாவேகாவின் திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற விழாவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் திரு விஜய்க்கு முதலமைச்சராக பதவிப் பிரமாணமும் ரகசியக்காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். திரு விஜய்

0: செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தாவேகாவின் திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற விழாவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் திரு விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். திரு விஜயுடன் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து விழா மேடையில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வீட்டு மின் உபயோகிப்பாளர்களுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படுவதற்கான ஆணையில் அவர் கையெழுத்திட்டார். தொடர்ந்து மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை அமைப்பதற்கும் போதைப்பொருள் தடுப்பு யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர்களுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல்காந்தி, திரு செல்வ பிருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர்கள், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து தலைமை செயலகம் சென்று தமது பணியை தொடங்கிய திரு விஜய்க்கு பல்வேறு துறைகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு கருப்பையா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்பு நாளை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறுகிறது. திரு ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அரசு சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை வரும் புதன்கிழமைக்குள் நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே முதலமைச்சரின் தனி செயலர்களாக திரு செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோரை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்ற திரு விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழக மக்களின் நலனிற்காக மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து செயலாற்றும் என்று கூறியுள்ளார். புதிய முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணம் தொடர வாழ்த்துவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் முதல் 3 அறிவிப்புகளை வரவேற்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணமில்லை என்று கூறாமல் ஆட்சித்திறனுடன் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குட்பட்டே தமிழகத்தின் கடன் அளவு இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், கடந்த 5 ஆண்டுகளாக கோவிட் பெருந்தொற்று சூழல், மழை வெள்ள பாதிப்புகள், நிதி பற்றாக்குறையின் மத்தியிலும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தமது அரசு நிறைவேற்றியதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு மக்களின் ஆதரவு உள்ளதை மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் வெற்றி எடுத்துக்காட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்ல சிறந்த நிர்வாகத்துடன் கூடிய அரசின் அவசியத்தை வலியுறுத்தினார். பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்ற பிரதமர் இந்த அமைப்பின் புதிய தியான கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். இன்று பிற்பகல் ஹைதராபாத் சென்றடையும் பிரதமர் அங்கு 9,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார். மேலும் புற்றுநோய் சிகிச்சையில் நவீன நுட்பங்களை கையாளும் சிந்து பல்துறை உயர் சிறப்பு மருத்துவமனையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். நாடு முழுவதும் வெப்ப அலை மற்றும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இயற்கை பேரிடர்கள் குறித்த முன்னறிவிப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள், உயிரிழப்புகளை தடுத்தல் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். இந்தியா டிரினிடாட் டொபாக்கோ இடையே இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அங்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அந்நாட்டு பிரதமர் கம்லா பிரசாத் விசசார் உடன் இணைந்து வேளாண் துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் நிரந்தர செயற்கை உறுப்பு பொருத்தும் மையத்தையும் திரு ஜெய்சங்கர் தொடங்கி வைத்தார். கோடை விடுமுறையின்போது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் பாரதிய பாஷா கோடை முகாம் 2026 நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஒருவார கால முகாமில் சுய அறிமுகம், சொல்லகராதி உருவாக்கம், கலாச்சாரத்தை போற்றுதல், தகவல் தொடர்பு கலந்துரையாடல் உள்ளிட்ட திறன்களை மேம்படுத்த பயிற்சிகள் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூரில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மே 7 அன்று திரும்ப பெறப்பட்டுள்ளது. எனவே திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் நடைபெற்று வந்த மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் நாளை முதல் தொடர்ந்து

0: நடைபெறும் என பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
1: திருச்சி மாவட்டத்தில் பார்வை திறன் குறைபாடுடைய மாணாக்கருக்கு விடுதியுடன் கூடிய அரசு சிறப்பு பள்ளியில் சேர்க்கை நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தட்டை பயிறு சாகுபடியில் தொழில்நுட்ப பயன்பாடுகளின் மூலம் அதிக மகசூல் பெறலாம் என வேளாண் துறை விளக்கம் அளித்துள்ளதாக எமது மதுரை செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தட்டை பயிறு சாகுபடியில் விவசாயிகள் தொழில்நுட்பங்களை சரியாக கடைபிடித்து பயிரிட்டால் அதிக மகசூல் பெறலாம் என மதுரை மாவட்ட வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது. ஒரு ஹெக்டேருக்கு 20 கிலோ விதை என்ற கணக்கில் தேவையான விதைகளை 550 கிராம் ரைசோபியம் நுண்ணுயிர் கலவையுடன் கலந்து விதைக்க வேண்டும் என்றும், விதைக்கு முன்பாக நிலத்தை நன்கு உழுது மண்ணை பண்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்ப முறைகளை கடைபிடித்தால் அதிக மகசூல் கிடைக்கும் என்றும், விதைத்த 80 முதல் 90 நாட்களுக்குள் அறுவடை செய்து அதிக வருமானமும் பெறலாம் என்றும் மதுரை மாவட்ட வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குணா குகை, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும், ஏரியைச் சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் மலைச்சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, தூத்துக்குடி, கடலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் முனைப்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்று களமிறங்குகிறது. ராய்ப்பூரில் 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மும்பை இந்தியன்ஸுடன் மோதுகிறது. ஷாங்காயில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை 2ம் கட்ட போட்டியில் தீபிகா குமாரி, அங்கிதா பகத், கும்கும் மோகத் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா சீனாவை 5-4 என்ற கணக்கில் வென்றது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்றிரவு உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். மகளிர் பாதுகாப்பு, போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநில அரசுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதை தொடர திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேயர்களே, இன்று மாலை 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர் விருப்ப பாடல்களை கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-249-78-735, மற்றொரு எண் 044-298-6-00-37. மாலை 4 மணிக்கு சுற்றமும் நட்பும் நாடகம் இடம்பெறும். எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள். மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் மழலையர் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
5: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: special school nirvagam@gmail.com.

மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே. இன்று மாலை 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்களுக்கான விருப்ப பாடல்களை கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-249-8735, 044-298-6007. தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு விருப்ப பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
2: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் சாய்ரா முஜ்தபா வித் மிட் டே நியூஸ். The headlines. Prime Minister Narendra Modi calls for collective efforts to build a developed India through environmental responsibility, youth empowerment and inner well-being. C. Joseph Vijay takes oath as Chief Minister of Tamil Nadu along with 9 ministers. Himanta Biswa Sarma unanimously elected as leader of BJP legislature party in Assam. Punjab's industry minister remanded to 7-day ED custody in over 100 crore rupee GST fraud case. Russian President Vladimir Putin says Ukraine conflict may be nearing an end. And in Archery World Cup, Indian women's recurve team clinches gold, defeating host China in a shoot-off in Shanghai. And now the news in detail. Prime Minister Narendra Modi participated in the 45th anniversary celebrations of the Art of Living in Bengaluru today. He inaugurated the newly constructed Dhyan Mandir.

கேட்டுக்கொண்டிருக்கும் திரையானத்தில் அடுத்து ஒழிக்கப் போகும் பாடலை பாடியுள்ளவர்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி ஆகியோர். படம் தென்றலே என்னை தொடு.

எஸ் ஜானகி குரலில் ஒலித்த பாடலின் படம் குங்குமச் சிமிழ். திரைகாணம் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடியுள்ளவர்கள் இளையராஜா, எஸ் ஜானகி ஆகியோர்.

நேயர்கள், இன்று பிற்பகல் 3 மணிக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-249-78-735 மற்றொரு எண் 044-298-60-00-37. தொடர்பு கொண்டு தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.

0: நேரம் 2:40. இன்றைய இசைப்பயிற்சி நிகழ்ச்சியில் மாமா வாஷித்த நிர்ஜர சுவாதி திருநாள் கீர்த்தனை, பவப்ரியா ராகம், ஆதிதாளம். ஆசிரியர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவர்கள் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிரிஷ் ஆகியோர்.
1: நமஸ்காரம்மா. வாங்கோ, இன்னைக்கு அந்த கிருதி மாமாவ ஆசிரித்தவுடைய அனுப்பலை பார்க்க போறோம். காமதாயக
2: காமதாயக
1: பரிமுதிதேப கேவல மோத நிவாச கனாப. இது நிவாசக்க நாபன்னு பிரிக்கவே கூடாது, அது டெண்டன்சி எப்படி வரும், பத்மநாப அது மாதிரி ஏதோ ஒரு நாபம் அந்த மாதிரி இல்லை. நிவாச கனாப, கனாபம்னா ரெயின் கிளவுட் மாதிரி டார்க்காக ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடியவர். கேவல மோத,
2: கேவல மோத
1: நிவாச கனாப,
2: நிவாச கனாப

இது இந்த சங்கதியில பார்த்தேன்னா நாலாவதுல நிறைய ஒரு இடத்துல கூட ரெஸ்ட்டுக்கு இடம் இல்லாமல் கண்டினியூஸ் ஃப்ளோவாக இருக்கு. அதனால இது பாடிட்டு அதையும் பாடுங்கிறது டெஃபினட்டாக இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அது வரதுக்கு முன்னாடி என் அண்ணா ஒரு டீப் பிரெத் எடுத்துனுட்டா நம்ம கஷ்டமில்லாத அதை பாட முடியும். ஓகே. கேவல கேவல அந்த மா வேற போனோம்.

இது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டு சுரம் அடுக்கடுக்காக வருது, கரே மக பா மதாபா, அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ராகத்துக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா எம்பலிஷ்மெண்ட். ராகம் பாடும்போதோ இல்லை ஸ்வரம் பாடும்போதோ இதெல்லாம் நம்மளுக்கு அதுலேருந்து யூட்டிலைஸ் ஆகும். இப்போ மனோதர்மத்துக்கு கல்பித்தமும் கல்பித்தத்துக்கு மனோதர்மமும் தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். இது புரிஞ்சுதான் இன்னும் ஒரு தடவை பாடணுமா இந்த காமதாயக்கா?

0: ஆஷ்ரித்த அப்படி முடிச்சுடலாது.
1: இதுவரை நேயர்கள் கேட்டது இசைப்பயிற்சியில் மாம வாஷித நிர்ஜர சுவாதி திருநாள் கீர்த்தனை, பவப்ரியா ராகம், ஆதிதாளம். ஆசிரியர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவர்கள் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிருஷ் ஆகியோர். தொடர்வது வானிலை முன்னறிவிப்பு. நேயர்களே, தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை கேட்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான முதல் கனமழை பெய்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 173.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பதிவான குறிப்பிடத்தக்க மழை அளவுகள். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 4.6 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட மிக மிக குறைவாகவும், அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தில் 35 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ் அளவும், கொடைக்கானல் பகுதியில் 11.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக

ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு உள் கர்நாடகா மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை அதாவது 11, 12, 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்சமாக வெப்பநிலை 24 மணி நேரத்தில் இன்று முதல் வரும் 14 தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் நிலை மாறுபாடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் இன்று முதல் வரும் 12 தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். பதிவான இதர மழை அளவுகள்: திருநெல்வேலி 4 முக்கு, திருநெல்வேலியில் பெருங்குளம் மற்றும் ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம், எச்சன் விடுதி தஞ்சாவூர் மாவட்டம், பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் வடபழனி, மகாலிங்கபுரம், செங்கற்பட்டு மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கலையநல்லூர் மற்றும் அரியலூர் பொதுப்பணித்துறை ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டம் பார்வூட், சிவலோகம், முகிலிவாக்கம், வெம்பக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம், அயனாவரம் தாலுகா அலுவலகம் சென்னையில், பெருங்களத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம், நீலகிரி, பார்சூட் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 3 மணி ஆவதற்கு சில நொடிகள்.

விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல்களை கேட்பதற்கான நேரம் இப்போது. முதலில் திருபுவனம் உதயா என்பவர் அழைத்தார். அவர் விருப்பிய பாடல் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்கிறது.

0: ஹலோ சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல இருந்து பாபுன்ற பேசுறேன் மேடம்.
0: ஓகே சார், என்ன பாட்டு வேணும் சார் உங்களுக்கு?
1: முதல்வன் படத்துல இருந்து முதல்வனே பாடியவர் வந்து சங்கர் மகாதேவன், எஸ் ஜானகி.
0: ஓகே சார், குறிப்பா அந்த பாட்டு கேட்கறதுக்கான காரணம் எதுவும் தெரிஞ்சுக்கலாமா?
1: பாட்டு நல்லா இருக்கும் மேடம். அதுல
0: அப்படியா? கட்டாயமா சார், தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க சார்.
1: நல்லா நடிச்சிருப்பாரு.
0: ஓகே சார்,
1: நல்லா இருக்கும் மேடம். இந்த அலைவரிசையில இந்த லைவ் ப்ரோக்ராம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம்.
0: ஓகே சார் கேட்டுட்டே இருங்க சார். உங்களுக்கு பிடிச்ச பாடல் இப்போது அடுத்த நொடியிலே வருது சார்.
1: அலைவரிசை ஒன்றுதான் கேட்டுருக்கேன் நிகழ்ச்சியை.
0: ஓகே சார், கேட்டுட்டு இருங்க. இது அடுத்த நொடியிலே அந்த பாட்டு வருது. நன்றி சார், நன்றி.
1: நிகழ்ச்சியை நடத்தணும்னு வேண்டிக்கிறேன் மேடம்.
0: கட்டாயமா சார், நேயர் விருப்பம். இனி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம
1: கேட்டுட்டே ஒளிபரப்பாகணும்னு நாங்கள் கேட்டுக்கிறேன்.
0: கட்டாயம் அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் சார். நன்றி சார். ம்

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-249-98-735, மற்றொரு எண் 044-249-86-00-37. அடுத்து ஒரு தொலைபேசி நேயர் லைனில் காத்துட்ருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு வரலாம். ஹலோ,
1: வணக்கம்மா.
0: சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் மூர்த்தி பேசுறேம்மா.
0: மூர்த்தி பேசுறீங்களா? சொல்லுங்க சார், இந்த நிகழ்ச்சி பத்தி உங்களோட கருத்து கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குமா.
0: ஓகே ஓகே சார், ரொம்ப நாள் கழிச்சு இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்பு கொண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: எனக்கு ஹலோ பிரதர் படத்துல இன்ப ராகங்கள் பொங்குகின்ற பொன் மேல அந்த படம்.
0: கட்டாயமா கட்டாயமா சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச
1: முறையா பேசுறேன்.
0: முதல் முறையாக பேசுகிறீங்களா? ஸோ உண்மையிலே லக்கி பர்சன் தான் நீங்கள், முதல் முறையாக உங்களுக்கு லைன் கிடைச்சதுக்கு. ஓகே சார், நீங்கள் விருப்பப்பட்ட பாடல் அடுத்த நொடியிலேயே ப்ளே பண்ணுறோம் சார், கேட்டு மகிழுங்க சார். சந்தோஷம்,
1: வாய்ப்பு கொடுத்த உள்ளதுக்கு நன்றிமா.
0: நன்றி சார், நன்றி சார்.

0: ஹலோ, ஆ யார் பேசுறீங்கம்மா?
1: திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலில இருந்து கோமதி பேசுறேன் மேம்.
0: கோமதி சொல்லுங்க. கோமதி சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன் மேம். சாப்பிட்டீங்களா?
0: ஆ சாப்பிட்டாச்சுப்பா. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கறதுக்காக தொலைபேசியில தொடர்பு கொண்டிருக்கீங்க. என்ன பாடல் வேணும் கோமதி உங்களுக்கு?
1: ராஜா படத்துல இருந்து உன்ன விட்டா யாரும் நினைக்கல.
0: அப்படியா? அந்த பாடத்தை குறிப்பா தேர்ந்தெடுத்ததுக்கு எதுவும் காரணம் இருக்கா? விருப்பப்பட்ட பாடலா?
1: எங்க பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் மேம்.
0: சரி, நீங்க உங்க பாப்பாவோட சேர்ந்து அந்த பாட்டை கேட்டு ரசிங்கம்மா. நன்றி நன்றி, தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நீங்க கேட்ட பாடல் அடுத்த சில நொடியில வந்துடும்மா. நன்றிம்மா. ஆ

0: ஹலோ ஹலோ, யாருங்க இங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ ஹலோ சார், லைனில் இருக்கீங்க? யார் பேசுகிறீங்க? ஹலோ, தொடர்பில் இருக்கீங்களா? ஹலோ
1: ஹலோ, வணக்கம் வணக்கம் மேடம்.
0: ஆ, சொல்லுங்க சொல்லுங்க, யார் பேசுகிறீங்க சார்?
1: திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மண்டலம் கிராமம் மாஜோ கந்த கந்த கந்தசாமி.
0: பேர் சொல்லும்போதே ரொம்ப நல்லா இருக்குது கேட்குற டோனு. நன்றி நன்றி சார், ரொம்ப விருப்பப்பட்டு பாடல் கேட்கணும்னு கால் பண்ணியிருக்கீங்க, நன்றி சார். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சார்?
1: படம் மெர்சல்.
0: மெர்சல் படமா? ஓகே, என்ன பாட்டு அதுல?
1: முன்னாள் முதலமைச்சர் சிஎம் விஜய் நடித்த படம் அது.
0: அப்படியா, சரிங்க சார். ஸோ இன்னைக்கு விஜய் பதவி ஏற்கிறான்றதுக்காக அதை கேட்குறீங்க போல இருக்கு.
1: ஆள போறான் தமிழ் அந்த பாட்டுங்க.
0: கட்டாயம் சார், நீங்கள் கேட்ட பாட்டு

0: ஹலோ ஹலோ
1: ஹலோ
0: ஆ சொல்லுங்க சொல்லுங்க, யார் இருக்கீங்க அழைப்புல? கல்யாண சுந்தரம் சார், சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் சார் உங்களுக்கு?
1: எனக்கு அந்த மன்னன் படத்துல அம்மா என்று அழைக்காத.
0: ஓ, இன்னைக்கு அன்னையர் தினன்றதுனால இந்த பாட்டை செலக்ட் பண்ணிருக்கீங்க போல இருக்கு.
1: இன்னொரு விஷயம், எங்க அம்மா வந்து இன்னும் 95 வயசாச்சுங்க.
0: ஆஹா, வெரி குட், நல்லா இருக்கட்டும் சார். அவங்கள மாதிரி இருக்கவங்க தான் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன். அவங்க நல்லா இருக்காங்கன்னா நீங்க அவங்கள நல்லா பாத்துக்கிறீங்கன்னு அர்த்தம், அதுதான் மெயின். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு யூ சார். சரிங்க சார், நீங்க விருப்பப்பட்ட பாடல் இன்னும் சில நொடிகளில் வந்து உங்க அம்மாக்காக நீங்க அதை டெடிகேட் பண்ணுங்க சார். நன்றி, நன்றி.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்பு கிடைக்காத நேயர்களுக்காக வருந்துகிறோம். தாங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் மீண்டும் ஒரு முறை 044-249-7355, மற்றொரு எண் 044-298-6-00-37. ஹலோ ஹலோ, யார் சார்? ஹலோ, யார் பேசுறீங்க சார்?
1: கும்பகோணத்திலிருந்து பாலமுருகன் பேசுறேன்.
0: பாலமுருகன் சார், கும்பகோணத்திலிருந்து சொல்லுங்க சார், என்ன பாட்டு உங்களுக்கு வேணும் சார்?
1: ஓகமுள் பாட்டிலிருந்து ஜானகி அம்மா பாடின பாட்டு.
0: ஓகே ஓகே சார், என்ன பாட்டு? அந்த பாட்டு கேட்கறதுக்கான ஏதாவது சிறப்பு காரணம் இருக்கா? ஓகே சார், நல்ல ரம்யமா ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அந்த விடுமுறை நாளை நல்லபடியாக என்ஜாய் பண்ணிகிட்டே கேளுங்க. ரொம்ப சந்தோஷம் சார் கால் பண்ணி லைனில் வந்ததுக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாடல் இன்னும் சில நொடிகளில் வருது சார். நன்றி சார், நன்றி. ஆ

0: ஹலோ,
1: சொல்லுங்க மேடம்.
0: யாருமா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: திருவாரூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து பேசுறோம்.
0: திராவிட செல்வியா? சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்மா? என் விருப்பத்துக்கான பாடலா? பாவம், இவ்வளவு தூரம் லைன் கிடைச்சி எனக்காக ஒரு வாய்ப்பு விட்டு கொடுத்த மாதிரி இருக்குது எனக்கு. இருந்தாலும் உங்களுக்கான நிகழ்ச்சி இது, அதனால உங்களுக்கான பாட்டு தான் நான் போடணும்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா, உங்களுக்கு எனக்கு பிடிச்ச பாடல், அது மேபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ராவணன் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் போடுறோமா, சங்கர் மகாதேவன் அனுராதா ஸ்ரீராம்லாம் பாடியுள்ள பாடல் அது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து ரசிக்கலாமா? நன்றிம்மா, நன்றி.
1: ஃபர்ஸ்ட் வாட்டி நாங்கள் கால் பண்ணியிருக்கோம்.

0: ஹலோ
1: ஹலோ
0: ஆ சொல்லுங்கம்மா, யாருமா இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர்ல இருந்து சாந்தகுமாரி மாரிமுத்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா சாந்தகுமாரி மாரிமுத்து, எப்படி உங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா எக்ஸைட்டிங்கா பேசுறீங்க.
1: ப்ரோக்ராம் கேட்டது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் ரிட்டையர் டீச்சர் மேடம்.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே மேடம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் இத்தனை பேரை உருவாக்கி இருப்பீங்க, டீச்சரா இருந்து நல்ல நல்ல பசங்களை எல்லாம் உருவாக்கி இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் தலை வணங்குகிறோம். நன்றி நன்றிமா, உங்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டேமா, ரொம்ப நன்றிமா. உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமா?
2: அழகிய தமிழ் மகன்ல
0: அதுலயாமா என்ன பாட்டு வேணுமா?
2: எல்லா புகழும் ஒரு.
0: அப்படியா, சரி, எல்லா புகழும் உங்களோட அம்மாக்கு போற மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த பாட்டு நீங்க விருப்பப்பட்ட மாதிரி என்ன சில நொடிகள்ல வரும்மா. சந்தோஷமா, நன்றிமா, நன்றி.

0: கும்பகோணம் தாலுகா நாச்சியார் கோயில் சண்முகம்.
1: சண்முகம் சார், சொல்லுங்க சார். பாட்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கீங்களா சார்? சரிங்க சார், ஓகே சார். எந்த பாட்டு வேணும் சார் உங்களுக்கு? முழுமதி அவளது முகமாகுமா? ஓகே ஓகே சார். இந்த பாட்டு கேட்கறதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்குதா சார்?
0: ஏ ஆர் ரஹ்மானுடைய மென்மையான இசை, மென்மையான குரல்.
1: சரிங்க சார். ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கார் இந்த பாடலை,
0: எல்லாமே அருமை.
1: சரிங்க சார். இந்த மாலை நேரத்தில் உங்கள் விருப்பப்பட்ட பாடல் இன்னும் சில நொடிகளில் வந்துடும் சார். நீங்கள் கேட்டு ரசிங்க. சந்தோஷம் சார், நன்றி அழைச்சதுக்கு சார். நன்றி சார்.
0: நன்றி நன்றி.

0: இதுவரை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நேயர் விருப்பம் தொடர்வது அடுத்த சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்போது சுற்றமும் நட்பும் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் லோட்டஸ் எடிசன். இதில் நடித்துள்ளவர்கள் எஸ் என் பார்வதி, பி ரேவதி, டி வேலுசாமி, அருண் சந்தீப், என் மதன் சந்தர், சி ராஜா அப்பாசாமி, டி கே மீனாட்சி, எஸ் பி எஸ் போத்திலிங்கம், எல் மோகன், வி சசிகுமார் ஆகியோர். தொகுப்பு டி சுஜன்குமார். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

0: அம்மா இயற்கை தாயே, மனசுல இருக்கிற பாரமெல்லாம் இந்த பறவைகளோட குரலோசையை கேட்டதுமே இறங்கிடுது அம்மா. இது ஒரு அற்புதமான ரசவாதம் இல்லையா? இயற்கை தாயே, உன்னோட ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் எங்களோட உயிரை காப்பாற்றுற உயிர் மூச்சு இல்லையா? அப்பேற்பட்ட உனக்கு என்னால என்ற அளவுக்கு சக மனிதர்களோட சேர்ந்து நன்மையைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் உனக்கு எதிரா கெடுதல்கள் நடந்துகிட்டு தானே அம்மா இருக்குது. உன்னோட வளங்கள் எல்லாத்தையும் நாங்க மட்டும் இல்ல வரக்கூடிய தலைமுறைகளையும் அனுபவிக்க வேணுமே அம்மா.
1: ஹலோ ராஜாராம்.
0: வாங்க அரவிந்தன்.
1: ராஜாராம், யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க?
0: எல்லாம் நம்ம இயற்கை அன்னையோட தான்.
1: ஓ
0: பாருங்க, எத்தனையோ கிராம மக்களுக்கு தண்ணீரை கொடுத்து உயிரை காப்பாத்தின ஏரி இது. ஆனா இந்த ஏரியை பாருங்களேன், வறட்சியாகி குப்பை மேடுகளால் நிரம்பி போய்

0: தண்ணீரை கூட காணுமே.
1: ஆமா ராஜாராம், பார்க்கவே ரொம்ப வேதனையா தான் இருக்கு.
0: என்னால தாங்க முடியல அரவிந்தன். ஆனா இந்த இயற்கைக்கு எதிரான நிகழ்வுகள் நமக்கு சவால் விட்டுக்கிட்டு தானே இருக்குது.
2: அதுக்கு ஒரு காலம் இருக்கு, பொறுத்துருங்க ராஜாராம்.
0: வாங்க மோகன்ராஜ், நீங்க எப்போ வந்தீங்க?
2: ஓ, இதோ இப்பதான்.
0: நல்லது. ஆமா, இன்னைக்கு உங்க ஹாஸ்பிட்டல்ல எத்தனை ஆபரேஷன் பண்ண போறீங்க?
2: அறுவை சிகிச்சை இல்லாமலே பேஷண்ட் ரெண்டு பேரை குணப்படுத்த போறேன்.
0: சபாஸ்.
2: ஆனா இப்போதைக்கு வறண்டு போன இந்த ஏரிக்கு தாங்க ஆபரேஷன் கிளீன் பண்ண வேண்டியிருக்கு.
0: கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன்.
2: இல்லை என்னங்க, ஆற்றிலிருந்து முதன்மை வாய்க்கால், கிளை வாய்க்கால், கண்ணிகள்னு படிப்படியாக பிரிந்து போகக்கூடிய தண்ணீர் எல்லாம், வழியில் இருக்க ஏராளமான குளம் குட்டையெல்லாம் போகிற போக்கில் நிரப்பிக்கிட்டே போகும். அதன் மூலம் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் என்பது தான் நம்ம முன்னோரோட கணக்கு. காலங்காலமாக அப்படித்தானே நடந்துக்கிட்டு வந்திருக்கு. ஆனால் அந்த நீர்வழி பாதையெல்லாம் இப்போ கட்டடங்களாக மாறிடுத்தாங்க.
0: உண்மைதான்,
2: இது மனிதர்கள் தங்களுக்கு தானே உருவாக்கிய நோய்.
0: நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க. சரி, இப்போது மழை நீரை சேமிக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்குது.
2: நல்ல விஷயம்தான் ராஜாராம். இருந்தாலும் கூட எந்நேரமும் அரசாங்கத்தை மட்டும் எதிர்பார்க்காம இயற்கை வளங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை சுற்றுச்சூழல் ஆர்வலராக நீங்கள் தானே செஞ்சுட்டு வரீங்க.
0: ஆமாம் மோகன்ராஜ், அது நம்ம கடமை தானே.
2: என்ன அரவிந்தன், இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அரசாங்க வேதியியல் விஞ்ஞானியாக இருக்கிற உங்களோட அடுத்த கட்ட பணி என்னங்க?
1: மோகன்ராஜ், பாரபட்சம் பார்க்காம சில ரசாயன தொழிற்சாலைகளை ஆய்வு செய்யணும்னு அரசாங்க தரப்புல எனக்கு சொல்லப்பட்டிருக்கு.
2: ஓ, அப்படின்னா அந்த பட்டியலில் அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் சேருதா?
1: ஆமாம் மோகன்ராஜ், அர்ச்சனாவோட கெமிக்கல் ஃபேக்டரி பட்டியலில் கடைசியில் வருது.
0: அப்படியா, சரி வாங்க. நாம மூணு பேரும் வழக்கமா இயற்கையோட கூடி பேசுற அந்த அரச மர நிழலுக்கு போகலாம்.
1: வாங்க போலாம்.
0: ஆஹா, இந்த காத்தும் கூட மனசுக்கு இதமா தான் இருக்கு.
1: ஆமா ராஜாராம், அட பாருங்க, அர்ச்சனாவோட கார் வருதே.
0: ஆமா, ஆச்சரியமா இருக்குதே, என்ன இந்த நேரத்துல ஏறி கரைக்கு வர்றாங்க?
2: அதுதாங்க எனக்கு புரியல.
3: ஹலோ அரவிந்தன், மோகன்ராஜ், ராஜாராம், உங்க மூணு பேருக்கும் என்னோட காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
1: என்ன அர்ச்சனா, ஒரு போன் கால் கூட இல்லையே, திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன முக்கியமான விஷயம் ஏதாவது?
3: முக்கியமான விஷயம் தான். நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறத கேள்விப்பட்டேன். அதான் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு உங்களுக்கு போன் பண்ணாம திடீர்னு
1: வந்துட்டேன்.
3: ஆமா, நீங்க எல்லாரும் பெரிய ஆளுங்க, காலையிலேயே வறண்டு போய் குப்பமேடா இருக்கிற இந்த ஏரி கரைக்கு வந்திருக்கீங்க ஏன்?
0: நீங்க புரியாம பேசுறீங்க அர்ச்சனா. இந்த இயற்கையான சூழலோட மகத்துவத்தை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல.
1: ஆமா அர்ச்சனா, ராஜாராம் சொல்றது மாதிரி உங்களுக்கு இயற்கையை பத்தி புரியாததுதான். சரி, அது விடுங்க, முதல்ல நீங்க வந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க.
3: சொல்றேன், நாளைக்கு எனக்கு பாராட்டு விழா நடக்குது. நீங்க தான் சிறப்பு விருந்தினரா வரப்போறீங்க. நாம நாலு பேரும் நண்பர்களா இருந்தாலும் கூட மறுபடி உங்க மூணு பேருக்கும் பத்திரிக்கை வைக்கணும்ல, அதனாலதான் நேர்லயே வந்திருக்கேன். இந்தாங்க பத்திரிக்கை வாங்கிக்கங்க.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: சபாஷ் அர்ச்சனா, வாழ்த்துக்கள்.
3: இது பத்தாதுங்க, இன்னும் நிறைய வாழ்த்துக்களை விழா மேடையில வந்து சொல்லுங்க. என்ன?
0: கண்டிப்பா சொல்றோம்.
1: சரி அர்ச்சனா, உங்களோட தொழிற்சாலை இப்ப எப்படி போயிட்டு இருக்கு?
3: தொழிற்சாலைக்கு எந்த குறையும் கிடையாது, சிறப்பா போய்கிட்டு இருக்கு.
1: என்ன சொல்றீங்க அர்ச்சனா, சிறப்பா இயங்குதா?
3: ஆமா, சிறப்பா இயங்குது. ஆமா, அதுல நீங்க என்ன குத்தம் கண்டுபிடிச்சீங்க அரவிந்தன்?
1: இல்ல, பொதுமக்கள் வேற விதமா என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க.
3: பொதுமக்கள் எப்படி வேணாலும் பேசட்டும், நீங்க என்னோட தொழிற்சாலைய பத்தி என்ன நினைக்கிறீங்க?
1: இப்ப நான் எதுவும் நினைக்கல, ஒரு முறை பரிசோதனை செஞ்சாதானே என்னாலயும் ஒரு தீர்வு சொல்ல முடியும்.
3: ஓ, நீங்க அரசாங்கத்தோட வேதியியல் விஞ்ஞானிங்கிறதுனால இப்படி பேசுறீங்களா அரவிந்தன்?
1: அர்ச்சனா, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க.
3: இல்ல, நான் சரியாதான் புரிஞ்சுகிட்டு இருக்கேன். நீங்க என்னோட தொழிற்சாலை மேல சந்தேகப்படுறீங்க அரவிந்தன்.
1: அப்படி இல்ல அர்ச்சனா, கோபப்படாதீங்க, நான் கேள்விப்பட்டதை தானே சொன்னேன்.
3: இல்லீங்க, நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. நான் புறப்படுறேன்.
0: என்ன கிளம்பிட்டாங்க என்ன?

0: இந்த அர்ச்சனா புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா? எதுக்காக இப்படி கோபப்படுறாங்க?
1: ஆமா ராஜாராம், அர்ச்சனாவுக்கு இவ்வளவு கோபமும் அவசரமும் கூடாதுதான். என்ன செய்யறது, சின்ன வயசுலயே ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு முதலாளி ஆயிட்டாங்க. சரி விடுங்க, நாளைக்கு அவங்களோட பாராட்டு விழாவில் சந்திக்க போறோம், அங்க சரி பண்ணிடலாம். வாங்க கிளம்பலாம்.
2: அன்பில் உயர்ந்தவர்களே, வணக்கம். பலர் பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள், ஆனால் தானம் செய்ய மாட்டார்கள். இப்போது நடைபெற்று கொண்டிருக்கும் பாராட்டு விழாவின் நாயகியான ஏழை மாணவர்களின் கல்விக்காக ஏராளமான நன்கொடைகள் வழங்கியிருப்பவருமான அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெடின் அதிபர் செல்வி அர்ச்சனா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
3: அரசு துறையில் வேதியியல் விஞ்ஞானியாக பணிபுரியும் அரவிந்தன் அவர்கள் இவ்விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருப்பதால் அவர்களையும் விழா மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம்.
1: அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் மரியாதை மிகுந்த அன்பு வணக்கம். உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேச விழைகிறேன். சிறு வயதிலேயே தனது கடுமையான உழைப்பாலும் திறமையாலும் வளர்ந்து வந்திருப்பவர்தான் அர்ச்சனா அவர்கள். அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் பெரிய அளவில் வளர்ந்திருப்பதற்கு காரணம் மக்களுடைய ஆசீர்வாதம் தான் என்று பல முறை என்னிடம் கூறியிருக்கிறார். அர்ச்சனா அவர்கள் தனது லாபத்திலிருந்து கணிசமான தொகையை அவ்வப்போது மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக செலவிட்டு வருகிறார்.
2: தொழிற்சாலையில் வேலை செய்யற ஊழியர்கள் பல பேரு வறுமையில வாழறதா கேள்விப்பட்டேன், ஆனா அரவிந்தன் சார் இப்படி பேசுறாரு, ஒண்ணுமே புரியலையே.
1: அர்ச்சனா அவர்களின் கல்வி சேவையை பாராட்டி மக்கள் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் அவருக்கு மரியாதை நிமித்தமாக இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன்.
4: இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியா? உலகத்துல என்னென்னவோ நடக்குது, எது உண்மை எது பொய்ன்னு தெரியலப்பா.
5: அரவிந்தன், கூட்டத்துல சில பேரு அர்ச்சனாவுக்கு எதிராக முணுமுணுத்துக்கிட்டே விழாவுக்கு எதிராக நடந்துக்கிறாங்க. நிலைமை சரியில்லை, அதனால விழா வைத்தோட முடிக்க சொல்லுங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது.
2: அன்பர்களே, காலம் கருதி விழா இத்துடன் முடிகிறது.
6: என்னோட தொழிற்சாலைய பத்தி நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருந்தாலும் அது எதையுமே வெளிக்காட்டாமலேயே என்ன பத்தி மேடையில பாராட்டி பேசினீங்களே, தேங்க்யூ சோ மச்.
1: பரவாயில்ல அர்ச்சனா, நான் உண்மையைத்தானே பேசினேன், கொஞ்சம் நிலைமை சரியில்லை.
6: ஏன் விழாவை சீக்கிரம் முடிச்சிட்டாங்க? மக்கள் மத்தியில ஏதோ சலசலப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. என்னது, என்னங்க, என்ன நடக்குது இங்க?
1: அதான் சொன்னல அர்ச்சனா, இப்ப நிலைமை கொஞ்சம் சரியில்லை, நாம தனியா போய் பேசலாம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க போகலாம். ராஜாராம் நீங்களும் வாங்க.
0: சரி வாங்க போலாம்.
7: அம்மா, நீங்களும் அப்பாவும் என்ன விவசாய கல்லூரியில படிக்க வச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா.
8: என்ன அகத்தியா, அருவிய பார்த்ததுமே இயற்கையோட ரொம்ப ஐக்கியம் ஆயிட்டியா என்ன?
7: ஆமா ஆமா,
8: உங்க அப்பா அர்ச்சனா அம்மாவோட ரசாயன தொழிற்சாலையில அந்த அம்மாவுக்கு முழு விசுவாசிய வேலை செய்யறாரு. ஆனா எனக்கு என்னமோ சரின்னு படல, ஆனா நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அவர் இயற்கை விவசாயத்துல மூழ்கி கிடக்குறாரு. அவரை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா அகத்தியா.
7: என்னம்மா இப்படி சொல்றீங்க?
8: ஆமாப்பா, ரசாயன தொற்று அவர் உடம்புல பாதிச்சிருக்கிறதா ஒரு நாள் எங்கிட்டே அவர் சொன்னாரே.
7: ஓ, இதை ஏமா நீங்க முன்னாடியே எங்கிட்ட சொல்லல?
8: அகத்தியா, எல்லாரும் சீக்கிரமா பணம் சம்பாதிக்கிற வழியத்தானே பாக்குறாங்க. ஆனா உங்க அப்பா இயற்கையான முறையில விவசாயம் செஞ்சு நம்ம குடும்பத்தோட பொருளாதார நிலைமைய சரிக்கட்ட பாக்குறாருப்பா. ஆனா அது அவரால் முடியுமா என்ன?
7: அப்பாவோட இயற்கை விவசாயத்துல குறைஞ்ச வருமானம் இருந்தா கூட பொதுமக்களோட உபயோகத்துக்கான காய்கறிகளோட தரமும் ஆரோக்கியமும் முக்கியமான விஷயம் தானம்மா.
8: நீ சொல்றது சரியா இருக்கலாம், ஆனா வருமானம் முக்கியம் இல்லையா? இது நமக்கு பத்தலையே.
7: இருக்கட்டும், அதுக்காக
8: கொஞ்சம் செயற்கை விவசாய முறையும் கலந்துக்கலாமேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன், அவர் ஒத்துக்கலப்பா.
7: அம்மா ஒன்னு சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க, காத்து மண்டலத்துல கரியமில வாயுவோட செறிவு அதிகரிக்கிற போது நாம சாப்பிடக்கூடிய உணவு தானியங்கள்ல

0: துத்தநாகம், இரும்புச்சத்து, புரத சத்து எல்லாமே குறைஞ்சு போகுது. இது பெரிய கெடுதலை ஏற்படுத்துமே.
1: அப்படியா சொல்ற நீ?
0: ஆமா, பணத்துக்கு ஆசைப்பட்டு ரசாயனத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்யறதும் பாதுகாப்பு இல்லாம ரசாயன தொழிற்சாலை நடத்துறதும் ரெண்டுமே பாவ செயல் தாமா.
1: ஐயோ வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம்ப்பா.
0: சரி வாங்கம்மா, இதோ நம்ம தோட்டம் வந்துடுச்சு. அங்க பாருங்கம்மா, அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு.
2: அம்மாவும் பிள்ளையும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க, இதை பாருங்க. நம்ம இயற்கை முறையில் பயிரிட்ட பீட்ரூட்டும் கேரட்டும் எப்படி விளைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? அப்பப்பா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
0: ஆமாப்பா, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு.
2: வேணா டேஸ்ட் பண்ணி பாரு. ஆ கொஞ்சம் இருப்பா அகத்தியன், இந்த ஒரே ஒரு பாத்திக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுறேன்.
0: இந்த காய்கறிகள் எல்லாம் மூட்டையில் கட்டிக்கிட்டுமா?
1: இருப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு, அப்பா கிட்ட கேட்டுட்டு செய்யலாமே.
2: அகத்தியா இரு, தண்ணியை கட்டிட்டேன். ஒரு விஷயத்தை சொல்ல மறந்தே போயிட்டேன்ப்பா.
0: என்ன விஷயம்ப்பா?
2: நேத்துக்கு அர்ச்சனாமாவோட பாராட்டு விழா சிறப்பாக நடந்துச்சுப்பா.
0: நிஜமாவா சொல்றீங்க?
2: உண்மைதான் அகத்தியா.
0: இருக்கட்டும்ப்பா, அதுக்கு என்ன இப்போ?
2: அட என்னப்பா நீ, நம்ம தொழிற்சாலை முதலாளி அம்மாவோட விழாவை பத்தி ரொம்ப சாதாரணமா கேக்குறிய.
0: அப்பா நீங்க உங்க ஓனரை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும்ப்பா. உங்களோட விசுவாசத்தை பாராட்டுறேன். அதே நேரத்தில் தொழிற்சாலையோட செயல்பாடுகள் ஊழியர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா.
2: அகத்தியா, நம்ம கம்பெனி ஓனர் அர்ச்சனா சின்ன வயசுலே தன்னுடைய திறமையால் உயர்ந்த இடத்துக்கு வந்தவங்க. அவங்கள பற்றி நீ புரிஞ்சிக்காம எதை எதையோ பேசாதப்பா.
0: சரிப்பா சரி, ஆனால் எனக்கும் ஒன்றும் சொல்ல தோணுது.
2: தாராளமாக சொல்லுப்பா.
0: கத்திரிக்கா செடியில் இருக்கிற வரைக்கும் தான் யாருக்கும் தெரியாது, ஆனா ஒரு நாள் அது சந்தைக்கு வந்துதானே ஆகணும்.
2: ஆமா, இப்ப எதுக்கு இத சொல்ற?
0: போக போக உங்களுக்கே புரியும்பா.
3: அப்பா சீக்கிரம் வேலை ஆகட்டும்பா, எல்லா மரங்களையும் வெட்டி போடுங்க, தரம் மட்டமாக்கணும்.
4: என்ன அநியாயம் பண்றீங்க?
3: ஏன்பா, ஆடு மாடு மேய்க்க வந்தீங்கன்னா மேய்ச்சிட்டு போயிடுங்க, தேவையில்லாம இங்க வந்து தலையிடாதீங்க.
5: ஐயா, நாம எல்லாரும் சுவாசிக்கவும் மழை பெய்யவும் இந்த மரங்க தான் உதவி செய்யுது. அப்பேற்பட்ட அம்மாவை போய் வெட்டுறீங்களே, உங்களுக்கு யாருங்க இந்த அதிகாரம் கொடுத்தது?
6: ஆடு மாடு மேய்க்கிற உங்களுக்கு எதுக்குங்க இதெல்லாம்? இந்த பாருங்க, நாங்க இந்த இடத்துல அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரி கட்ட போறோம்.
4: ஐயோ இது தப்புமா? வேண்டாம் வேண்டாம்,
6: இது புறம்போக்கு இடங்க, உங்க வேலைய பாருங்க. டேய் கண்ணா, அந்த ஜேசிபிய ஸ்டார்ட் பண்ண சொல்லு. இந்த மேய்ச்சல் நிலத்தை அப்படியே சுத்தமா பண்ணிடணும், புரியுதா?
3: சரிங்கம்மா சரிங்கம்மா. ஏன்பா உடனே வெட்டுங்க, சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க.
4: யோ கடவுளே, எங்க இதயத்தை குத்தி ரணமாக்குறாங்களே, தர்மம் செத்து போயிடுச்சா?
7: பகவானே பாத்துக்கிட்டோம், நம்மளால இவங்களை என்னதான் செய்ய முடியும்? ஒண்ணுமே புரியலையே.
8: என்ன என்ன என்னம்மா, என்ன இங்க பிரச்சனை?
7: நீங்களே பாருங்க, நீங்களே பாருங்க ஐயா.
8: ஒரே சரி அம்மா, நீங்க படிச்சவங்க, கோடி கணக்குல சொத்து வச்சிருக்கவங்க, நீங்களே இப்படி செய்யலாமா?
6: இத பாருங்க ராஜாராம், இது புறம்போக்கு இடம், சீக்கிரமா எங்க பேருக்கே பட்டா வந்துடும்.
8: அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கம்மா, நம்மோட முன்னோர்கள் கண்மாய்களை சங்கிலி தொடரா அமைச்சிருந்தாங்க. நீர்பிடிப்பு பகுதியில முதலாவது கண்மாய் இருக்கும், அது நிரம்பின உடனே உபரி நீர் கால்வாய் வழியா அடுத்த கண்மாய்க்கு பாயும். இது போக மழை நீரும் தேங்கி நிற்கும். இதனால கடமடை விவசாயிகளும் பருவத்தே பயிர் செய்ய முடிஞ்சுது. ஆனா இன்னைக்கு இந்த சங்கிலி தொடரோட கண்ணிகள்லாம் காங்கிரீட் கட்டடங்களா மாறி போயிடுச்சு. அதனால மழை நீரை சேமிச்சு வைக்க போதுமான கண்மாய்கள் கிடையாது. இந்த நிலைமையில இந்த காடுகளையும் மேய்ச்சல் நிலத்தையும் தரமட்டமாக்கிட்டு ஏரி பகுதியில உங்க ஃபேக்டரியை கட்டணும்னு சொல்றீங்களே, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லம்மா.
6: இத பாருங்க ராஜாராம், இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது புறம்போக்கு இடம், நீங்களும் இதுல என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க.
8: தப்பு தப்பா சொல்லாதீங்க முருகேஸ்வரி அம்மா, இந்த நிலம் அரசாங்கத்துக்கு உரிமைப்பட்டது, நாங்க அரசாங்கம் மூலமா பாத்துக்கிறோம்.
6: ஓ அப்படியா, சரி சரி பாத்துக்குங்க, போங்க போங்க. நீங்க எவ்வளவு பாக்குறீங்கன்னு நானும் பாக்குறேன்.
8: அதையும் பாத்துருவோம்.

0: ஆளையே காணோம். அகத்தியா, அப்பா எங்க இருக்காரு?
1: எனக்கு தெரியலையம்மா, அவர் ரூம்ல தான் இருப்பாரு, போய் பாருங்க.
0: சரி பாக்கறேன் போ. அகத்தியா சீக்கிரம் ஓடியாடா, சீக்கிரம் வா.
1: தோ வந்துட்டம்மா.
0: அகத்தியா அப்பா பாருடா, மயக்கத்துல விழுந்து கிடக்குற மாதிரி தெரியுது, சீக்கிரம் நம்ம டாக்டருக்கு போன் போட்டுடா சீக்கிரம்.
1: தோ இப்பவே பண்றேம்மா. டாக்டர் சாரா?
2: டாக்டர் தான்ப்பா, என்ன அகத்தியா?
1: டாக்டர் அப்பா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா?
2: ஓ இதோ உடனே வரப்பா.
1: அம்மா டாக்டர் இப்ப வந்துருவாரு.
0: சரிடா சீக்கிரம் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடா அகத்தியா.
1: கொண்டாரம்மா.
0: குடு குடு குடு,
1: இந்த கொஞ்சம் நல்ல தண்ணி.
0: கொஞ்சம் கொஞ்சமா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க ஒன்னா உட்காருங்க உட்காருங்க.
1: என்ன பாச்சு
0: அகத்தியா? அத பாரு டாக்டரே வந்துட்டார், சீக்கிரம் போ கதவு திறந்து விடு.
1: வாங்க டாக்டர். அம்மா அப்பாவோட முகத்துல தண்ணி தெளிச்சு உட்கார வச்சிருக்காங்க, என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர்.
3: ஓகே ஓகே, பயப்படாதீங்க சார், கொஞ்சம் மூச்சு இழுத்து விடுங்க. நெஞ்சு சளி அதிகமா இருக்குது, சிகரெட் பிடிப்பீங்களா சார்?
4: அதிகமா பிடிக்க மாட்டேன் டாக்டர்.
3: சார் தெரிஞ்சுக்கோங்க, சிகரெட் பிடிச்சா சிகரெட்டில் இருக்கிற நிக்கோட்டின் என்கிற ரசாயனம் மூளைக்கு போகும், ரத்த ஓட்டத்தை நிறுத்தி பக்கவாதத்தை உருவாக்க நிலையை கூட ஏற்படுத்திடும். அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கோங்க.
0: என்னென்னமோ சொல்கிறீங்களே, என்னாச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு டாக்டர்?
3: பயப்படாதீங்கம்மா, சாருக்கு பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது, பிபி பல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது. ம்,
5: வணக்கம் மோகன்ராஜ்.
6: வணக்கம் அர்ச்சனா, வாங்க உட்காருங்க.
5: நான் உங்களை பார்க்க தான் போயிட்டு இருந்தேன், வாசல்ல உங்க காரை பார்த்தேன், அதான் வந்துட்டேன்.
6: ஓ இஸ் இட், அப்படியா, சொல்லுங்க என்ன விஷயம்?
5: ரொம்ப முக்கியமான விஷயம் தான் மோகன்ராஜ், அரசாங்க உத்தரவுப்படி அரவிந்தனோட டீம் நம்ம ஃபேக்டரியில ஆய்வு செய்ய வராங்களாம், எப்படியாவது அவங்கள தடுத்து நிறுத்தணும், அது உங்க பொறுப்பு.
6: ஓ அப்படியா, அரவிந்தனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவரும் நீங்களும் நெருங்கி பழகுறீங்க, ஆய்வு செய்யறது அரசாங்க உத்தரவு, இதுல நான் எப்படி?
5: என்ன இப்படி சொல்றீங்க, இதுதான் நமக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளமா? இவ்வளவு நாள் நாம நட்பா பழகுனதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு?
6: தர்மத்துக்கும் நட்புக்கும் சம்பந்தம் இல்லையா அர்ச்சனா?
5: ஓ ஓகே, இங்க சூழ்நிலை சரியில்லை, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன்.
6: எப்போ பேசினாலும் இது நடக்காது அர்ச்சனா.
5: ஓ அப்படியா, நடக்காதா? ஓகே நானே பாத்துக்கிறேன், இப்ப எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன்.
6: சக்திவேல் சார், உங்க உடல்நலம் பற்றி விசாரிக்காம தன்னோட நோக்கத்துல மட்டும் குறியா இருக்கிறாங்க அர்ச்சனா, இன்னுமா உங்களுக்கு புரியல?
0: ரொம்ப வேதனையா இருக்கு டாக்டர்.
7: மேடம்
5: சொல்லுங்க. கண்ண,
7: நம்ம தொழிற்சாலை பற்றிய ஆய்வறிக்கைய அரவிந்தன் சார் எப்படி எழுதியிருக்காரோ எனக்கு பயமா இருக்குது.
5: ஏன் அப்படி சொல்றீங்க?
7: அவர் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அதர்மத்தை எதிர்க்க கூடியவராச்சே.
5: ஓகே இத இங்க பேச வேண்டாம், வாங்க கேபின்ல உட்கார்ந்து பேசலாம்.
7: சரிங்க மேடம்,
5: உட்காருங்க கண்ணன். கண்ணன் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, காதலுக்கும் மங்கையின் அன்புக்கும் மயங்காத ஆண்களே கிடையாது, அரவிந்தனும் இதுக்கு உட்பட்டவர் தான். நீங்க வேணா பாருங்க, ஆய்வறிக்கைய நமக்கு சாதகமா தான் அரவிந்தன் எழுதியிருப்பாரு.
7: அப்படியா சொல்றீங்க மேடம்?
5: அப்படியேதான், எனக்கும் அவருக்கும் உள்ள காதலின் உறுதியும் உண்மையும் அப்படித்தான் கண்ணன்.
7: மேடம் அங்க பாருங்க, அரவிந்தன் சாரே வந்துட்டாரு. இப்போ நான் இந்த கேபின்ல இருக்கிறது நல்லதில்ல, அவரு கிளம்புறது வரைக்கும் நான் வெளியே போய் வெயிட் பண்றேன் மேடம்.
5: ஓகே கண்ணன், அதுவும் நல்லதுதான்.
1: வணக்கம் மேடம்.
5: வாங்க அரவிந்தன் உட்காருங்க.
1: தேங்க்யூ மேடம்.
5: என்ன இது, வழக்கத்துக்கு மாறா மேடம்னு கூப்பிடுறீங்க?
1: நான் ஒரு நண்பரா வரல, அரசாங்க அதிகாரியா வந்திருக்கேன்.
5: இருக்கட்டுமே, அதுக்காக நம்மோட காதல் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன அரவிந்தன் மௌனமா இருக்கீங்க?
1: மேடம் முதல்ல உங்க கெமிக்கல் ஃபேக்டரி பத்தின ஆய்வறிக்கைய படிச்சு பாருங்க.
5: கொடுங்க. அரவிந்தன் என்னது, அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட்டா இப்படி குற்றவாளி கூண்டல ஏத்திட்டீங்களே?
1: அர்ச்சனா மேடம், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், முதல்ல நான் சொல்றத கேளுங்க அப்புறம் பேசுங்க.
5: சரி

0: சொல்லுங்க கேக்குறேன்.
1: அதாவது நுண்மையாக இருக்கக்கூடிய தூசி துகள்கள் நம்மோட நுரையீரல் வரைக்கும் ஊடுருவ கூடியவை. இது மட்டும் இல்ல, புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய கன உலோக துகள்கள் போன்ற நச்சு பொருட்களையும் நுரையீரலுக்குள்ள இந்த தூசி துகள் கொண்டு செல்லுது. இந்த நச்சு பொருட்களால ஆஸ்துமா, நுரையீரல் புற்றுநோய், மாரடைப்பு போன்ற ஆபத்தான விளைவுகள் ஏற்பட சாத்தியம் இருக்கு.
0: சரிங்க, இதுக்கும் என்னோட ஃபேக்டரிக்கு என்ன சம்பந்தமா?
1: சொல்றத கேளுங்க. அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகளை தாண்டி அதிகபட்ச பொருட்களை உங்க ஃபேக்டரி தயாரிக்குது. உங்க ஃபேக்டரியில இருந்து வெளிவரக்கூடிய நுண் புகையில மாங்கனீஸ், காரியம், ஆர்சனிக் போன்ற கன உலோகங்களின் நுண் துகள்கள் ஏராளமா கலந்திருக்கு அப்படிங்கிற உண்மையை உங்க ஃபேக்டரிய ஆய்வு செய்யறப்ப நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் குறிப்பா லெட் பார்ட்டிகல்ஸ்னால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு ரொம்ப அதிகம். அவங்களுடைய அறிவு திறன், கற்றல் திறன், நினைவு திறன், குணாதிசயம்னு எல்லாமே பாதிக்கப்படும்.
0: முடிவா என்னதான் சொல்ல வரீங்க?
1: மக்களுக்காக தான் தொழில் வளர்ச்சி. மக்களோட வாழ்வாதாரங்களையும் பறிச்சுட்டா யாருக்காக தொழில் வளர்ச்சி? ஒரு மனுஷன் உணவு இல்லாம சில நாட்கள் வாழலாம், நீர் இல்லாம கூட சில மணி நேரங்கள் வாழ முடியும், ஆனா சுத்தமான காத்து இல்லாம சில வினாடிகளுக்கு மேல உயிர் வாழவே முடியாது. அதனால இந்த ஆய்வறிக்கைய பத்தி நீங்க மேற்கொண்டு எது சொல்றதுனாலும் நீதிமன்றத்துல தான் பேசணும். சரிங்க மேடம், நான் வர.
2: ஹாய், ஹலோ ராஜாராம், வாங்க வாங்க. கேபினில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா?
3: இல்லை மோகன் ராஜ், வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆச்சுது. நம்ம ரெண்டு பேரையும் சந்திக்கிறதுக்கு இங்கே அர்ச்சனா வர்றதா சொன்னாங்க மோகன் ராஜ், ஆனால் என்ன காரணம்னு தெரியல.
2: எனக்கு தெரியலையே, ஆனால் அர்ச்சனா ரொம்ப அப்செட் ஆகியிருக்கிறாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது.
3: ஓ,
2: இதில் வேற அரவிந்த் அர்ச்சனாவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக அரவிந்த்கிட்ட நான் சிபாரிசு பண்ணணுமா? என்ன ஒரு தர்ம சங்கடமான நிலைமை பாருங்க.
3: வாங்க அர்ச்சனா.
0: வணக்கம். என்ன மோகன் ராஜ், நீங்க எப்படி திடீர்னு பேஷண்ட்டுகளை பார்க்க போயிடுவீங்களா, இல்ல ஒரு 10 நிமிஷம் எங்க கூட பேசிட்டு இருப்பீங்களா?
2: இல்ல அர்ச்சனா, நம்ம சந்திப்பு காரணமா நான் எனக்கு பதிலா இன்னொரு டாக்டர் ஏற்பாடு பண்ணிட்டேன்.
0: அப்படியா, சரி நான் விஷயத்துக்கு வரேன். அரவிந்தன் டீம் அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரிய குற்றவாளி கூண்டுல ஏத்திட்டாங்களே, அது தெரியுமா உங்களுக்கு?
2: தெரியும் அர்ச்சனா. அரசு விஞ்ஞானியாக நேர்மையாக செயல்படுறப்போ சில நேரம் சூழ்நிலையால தான் வேலை பார்க்கும் வாய்ப்பு இழக்கும் நிலை வந்தாலும் கூட மக்களுடைய உடல் மன ஆரோக்கிய வாழ்வுக்கு தான் பாடுபடுவேன் என்றும், தர்மத்துக்கு புறம்பான இயற்கைக்கு எதிரான மனித செயல்பாடுகளை எப்போதும் எதிர்ப்பேன் என்று தீர்க்கமாக சொல்லிட்டாரு அரவிந்தன்.
3: அர்ச்சனா, என்னோட மனசுக்கு தோன்றதையும் நான் சொல்லலாமா?
0: சொல்லுங்க ராஜாராம், அதுக்காக தானே சந்திச்சிருக்கோம்.
3: இயற்கை கோடிக்கணக்கான உயிரினங்களை படைச்சிருக்கு, ஆனா அது எதுவுமே இயற்கைய பாதிக்கல. இயற்கையோட போட்டி போடவும் இல்லை, இயற்கையோட போக்கிலேயே வாழ்ந்து வருது. ஆனா இந்த மனுஷன் மட்டும்தான் இயற்கையோட மோதி, இயற்கையோட இயல்பை மாத்தி பேராசையால இயற்கைய ஆபத்தானதா மாத்துறான். இந்த காலநிலை மாற்றத்துக்கு உங்களோட அர்ச்சனா கெமிக்கல்ஸ் மாதிரி பல ஃபேக்டரியும் காரணமாயிருச்சு. மனித தேவைகளையும் தாண்டி தேவையற்ற ரசாயனங்களை உங்க தொழிற்சாலை தயாரிக்கிறதா அரசாங்கம் நினைக்குது. அர்ச்சனா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மனித குலத்தின் தேவைகள் அனைத்தையும் இயற்கை தாய் நிறைவு செய்வா, ஆனா பேராசைய ஒருபோதும் நிறைவு செய்ய மாட்டான் அப்படிங்கிற காந்தியடிகளோட சிந்தனைய நாம எல்லாரும் எண்ணி பார்க்க வேண்டிய நேரம் இது.
0: அதெல்லாம் சரிதான், ஆனா இப்போ என்னோட காதலுக்கு அரவிந்தன் தீர்க்கமான பதில் சொல்லலையே, இது என்னோட நரம்பு மண்டலத்தை பாதிக்காதா? இந்த உணர்வுக்கும் அபார சக்தி உண்டுதானே?
2: உண்மைதான் அர்ச்சனா, ஆனா அரவிந்தனோட மக்கள் நல கொள்கைக்கு நீங்களும் கட்டுப்பட்டு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா அரவிந்தன் உங்களை கல்யாணம் செய்ய வாய்ப்பு இருக்கு.
0: அரவிந்தன் மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேன்.
3: அர்ச்சனா கெமிக்கல்ஸ் தொழிற்சாலையில் 27 ஊழியர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி.
0: கடவுளே, இது என்ன சோதனை?
1: பெருமை தானே.

0: அகத்தியா.
1: அப்பா சொல்லுங்கப்பா.
0: இந்த அரவிந்தன், மோகன்ராஜ், ராஜாராம், அர்ச்சனா, இப்படி நாலு பேருமே ஒரு வீட்டுக்கு நாலு தூண் மாதிரி நட்பா இருக்கிறாங்க. ஆனா இந்த அரவிந்தன் சார் மட்டும் ஃபேக்டரிக்கு எதிராக ஆய்வறிக்கை கொடுத்ததான்ப்பா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா.
1: அப்பா தர்மத்தோட பாதையில போறவங்க அப்படித்தான் செய்வாங்க. சரி, அந்த ரிப்போர்ட்டை நீங்க தப்புன்னு சொல்றீங்களா?
0: நான் அப்படி சொல்லலப்பா.
1: அப்படின்னா முதல்ல உங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க, எல்லாம் தானா நடக்கும்.
0: சரி சரி.
1: ராஜாராம் சார் வந்துட்டாங்க.
2: ஐயா வாங்க. ஐயா
3: சக்திவேல் சார், இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு?
0: இப்போ நல்லா இருக்கு சார்.
3: நல்லது. அகத்தியா
1: சார்,
3: பல லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு பாலைவனமாகிற அபாயத்தில் இருக்கிறதாவும், மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 40-50 டன் அளவுக்கு மண் வளத்தை இழந்துகிட்டே வர்றதாவும் ஆராய்ச்சியில சொல்றாங்க.
1: அப்ப இதுக்கு மாத்து வழி என்ன சார்?
3: பூவஸ்திரா அப்படிங்கிற ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: ஓ,
3: அதாவது வாய்க்கால், குளம், குட்டை, சரிவான நிலங்கள், சாலையோரங்கள்ல மண் அரிப்பை தடுக்குமா. இந்த நோக்கத்துல புதுசா தயாரிக்கப்பட்ட தென்னை நார் துணியை தான் இந்த பூவஸ்திரா.
1: ஓ அப்படியா.
3: பூமியோட ஈரப்பதத்தை காக்கிறதோட, பூமியோட ஈரப்பதத்தை காப்பாத்துறதோட, தான் இடைவெளியில முளைக்கிற செடிகளுக்கும் வேருக்கும் பலம் சேர்க்குமா இந்த பூவஸ்திரா. சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பில்லாத ஒரு பொருள்.
1: ரொம்ப நல்ல பொருள் தான் சார். இன்னொரு செய்தி
3: சொல்லுப்பா.
1: நச்சு கழிவுகளால நிலத்துல ஏற்படுற உப்புத்தன்மையை உறிஞ்செடுத்து அந்த நிலத்தை விவசாயத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தக்கூடிய ஓர்பூடுங்கிற தாவரத்தை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் என கண்டிருக்கு.
3: இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான்ப்பா.
1: இந்த தாவரத்துக்கு வங்கராசி கீரைன்னு ஒரு பேர் இருக்கு.
3: ஓ நல்ல விஷயம்தான்.
2: ராஜாராம் சார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இந்தாங்க காபி குடிங்க.
3: நல்லதுமா. சக்திவேல் சார், 100,000 மரக்கன்றுகள் நடுறதுக்கு அரசாங்கத்துல அனுமதி வாங்கியிருக்கேன். கொஞ்ச நாள் தொடர்ச்சியா வேலை இருக்கும், அது வரைக்கும் அகத்தியன் எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிடுவான்.
0: என்ன சொல்றீங்க?
3: நீங்க பயப்படவே பயப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இத உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன்.
0: ராஜாராம் சார், எங்களை போல அகத்தியன நீங்களும் நல்லா பாத்துக்கீங்களே சார், அப்புறம் நாங்க எதுக்கு கவலைப்படணும் சார்?
3: ரொம்ப நல்லது சார்.
0: சார் அப்புறம் இந்த அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரியை சீல் வைக்கிறத பத்தி உங்களுக்கு ஏதாவது?
3: சீல் வைக்க வர்ற காலகட்டத்தில் தான் 27 ஊழியர்கள் மூச்சு திணறல் காரணமாக பாதிக்கப்பட்டாங்க. இப்போ சீல் வைக்க போறதா அரசு தரப்புல அரவிந்தன் சார் சொல்லியிருக்காங்க.
0: சார் என்ன சொல்றீங்க? 1,300 ஊழியர்களோட குடும்பம் வறுமையில கஷ்டப்படுமே சார். அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார்.
3: சார் சார் சார், முதல்ல நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம உங்க ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இயற்கையோட விதிப்படி அது நடந்துகிட்டே தான் இருக்கும், சரிங்களா? உடம்ப பாத்துங்க, நான் வரேன்.
0: சரிங்க சார், நல்லது, போயிட்டு வாங்க.
4: சக்திவேல் சார், அர்ச்சனா மேடம் இருக்காங்களா?
0: ரூம்ல இருக்காங்க சார், வாங்க.
3: மேடம் எப்படி இருக்காங்க?
0: கடுமையான மன உளைச்சல தான் சார் இருக்காங்க.
3: சரி வந்து பாக்குறோம்.
5: கடவுளே கடவுளே, என்ன பல கோடிக்கு அதிபதியாக்கி வச்சுட்டு இப்படி எல்லாம் சோதனைகளை கொடுத்து என்ன புலம்ப வச்சிட்டியே. எதுலயுமே தோல்வியே பார்க்காத எனக்கு அடுக்கடுக்கா தோல்விகள். எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. தொழிற்சாலைக்கு எதிராக அரவிந்தன் ஆய்வறிக்கையை கொடுத்தது, அரவிந்தன் மேல நான் வச்சிருந்த காதலை அவர் புண்படுத்தினது, 27 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டது. இப்போ என்னோட தொழிற்சாலைய அரசாங்கம் சீல் வச்சது. இப்படி எத்தனை எத்தனை எத்தனை, என்னால தாங்க முடியலையே. இப்படி நான் தலைகுனிற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன செய்வேன் கடவுளே? எனக்கு ஒண்ணு புரியலையே, எனக்கு ஒண்ணு புரியலையே.
4: பாத்தீங்களா ராஜாராம், பாத்தீங்களா அர்ச்சனா உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு புலம்புறாங்க.
3: வாழ்க்கையில எல்லா சோதனைகளையும் தாங்கக்கூடிய அபார மனபலத்தோட கடந்து போனாதான்

0: உண்மையான சாதனைகளை படைக்க முடியுங்கிற சூட்சுமம் இந்த அர்ச்சனாவுக்கு புரியாம போயிருச்சு.
1: என்ன நடக்குது, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியலையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என் நிம்மதியே போச்சு, என் நிம்மதியே போயிடுச்சு. தோல்வியே எனக்கு சந்திக்க சக்தியே இல்லாம போயிடுச்சு. தோல்வி தோல்வி தோல்வி.
2: அர்ச்சனா, அர்ச்சனா, ஏன் கண்ணாடி தூக்கி எறியறீங்க?
0: என்னாச்சு, என்னாச்சு அர்ச்சனா? ஏதோ உடஞ்ச மாதிரி பெரிய சத்தம் கேட்டது.
1: ஒண்ணு இல்ல, ஒரு கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து நொறுக்கிருச்சு. நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன்.
0: அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா.
1: இந்த சக்திவேல் எங்க போனாரு? சக்திவேல், சக்திவேல் எங்க போனீங்க?
3: இதோ வந்துட்டமா, சொல்லுங்கம்மா.
1: இங்க பாருங்க, தொழிற்சாலையில நடக்கிறதா நான் இங்க இருந்தே சிசிடிவில பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க நேரடியா போய் சீக்கிரம் பாத்துட்டு வாங்க.
3: சரிங்கம்மா,
1: போங்க, சீக்கிரம் சீக்கிரம் போங்க. எனக்கு
2: என்னோட
1: மனசுக்கு ஆறுதலா அரவிந்தனும் பேச மாட்டேங்கிறாரு.
2: பேசுவாரு, அரவிந்தனும் பேசுவாரு. அவர் தர்மத்துக்கும் அரசாங்க சட்டத்துக்கும் கட்டுப்பட்டு நடந்துகிட்டாரே தவிர அவருக்கு உங்க மேல கோபமே கிடையாது. உங்ககிட்ட அவர் வச்சிருக்கிற அன்பும் குறைஞ்சே போகல. நீங்க தான் அவரை புரிஞ்சுக்கல. அவரோட தர்மமான கொள்கையை நம்புங்க அர்ச்சனா, நம்புங்க.
1: அப்படியா சொல்றீங்க?
2: அப்படித்தான். இப்ப நாங்க இருக்கும் இல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் நாம நிதானமா பேசி நல்ல முடிவெடுக்கலாம்.
1: சரி, அப்படின்னா அப்போ நான் தான் அரவிந்தனை புரிஞ்சுக்கலையா?
3: அம்மா, அம்மா, மூடி இருக்கிற நம்ம ஃபேக்டரிக்கு முன்னால நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. யூனியன் தலைவர் கூட மைக்ல பேசிட்டு இருக்காருமா.
1: பாத்தீங்களா, பாத்தீங்களா, மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு.
0: அர்ச்சனா, எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது. தைரியமா இருங்க. ஒர்க்கர்ஸ் கிட்ட பகிரங்கமா பக்குவமா பேசுங்க. நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, வாங்க நம்ம போய் பேசலாம்.
1: நீங்க நீங்க ரெண்டு பேரும் கூட இருப்பீங்கல்ல?
0: கண்டிப்பா,
2: நிச்சயம் நிச்சயம்
1: நிச்சயமா
2: நிச்சயமா இருப்போம் அர்ச்சனா.
0: வாங்க போலாம்,
2: வாங்க.
4: அமைதி, அமைதி தோழர்களே, அமைதி காக்கவும். நண்பர்களே, அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் வேலை செய்கிற 1300 ஊழியர்களோட வாழ்வாதாரத்துக்கு தீர்க்கமான ஒரு முடிவு தெரியாம நாம எல்லாரும் உண்ணாவிரதத்தை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற உறுதியோட போராடணும். இதுக்கு நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அது மட்டுமல்ல, நமது தொழிற்சாலையில் மூச்சு திணறல் காரணமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 27 ஊழியர்களுக்கும் மருத்துவ செலவு மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்பதும் நமது கோரிக்கைகளில் ஒன்றாகும். சரிதானா நண்பர்களே?
1: நண்பர்களே, தயவு செஞ்சு நான் சொல்றத பொறுமையா கவனமா கேளுங்க. எதிர்பாராத விதமா நமது தொழிற்சாலை சீல் வைக்கப்பட்டிருக்கு. இந்த தொழிற்சாலை விரைவில் திறக்கப்படும். ஒருவேளை கால தாமதமாகும் பட்சத்துல உங்களுக்கு கட்டாயம் மாற்று வழி செஞ்சு தரப்படும்.
4: இவ்வளவும் நடந்த பிறகு உங்க மேல எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் மேடம்?
1: மோகன்ராஜ், ராஜாராம், என் சார்பா நீங்க ரெண்டு பேரும் தான் இவங்களுக்கு உறுதிப்பாடு கொடுக்கணும். பிளீஸ், பிளீஸ்.
0: பேசணும், பேசணும். தைரியமா இருங்க அர்ச்சனா, நாங்க பேசுறோம்.
2: நண்பர்களே, மேடம் சொன்ன வாக்குறுதிக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோம். நம்பிக்கையோட இருங்க.
0: அன்பு தோழர்களே, மேடம் சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றி தருவோம். அதனால உடனே நீங்க போராட்டத்தை கைவிடுங்க.
4: நல்லதுங்க ஐயா, உங்க ரெண்டு பேர் மேல நம்பிக்கை வச்சுதான் தற்காலிகமா உடனே நாங்க போராட்டத்தை கைவிடுறோம். அதனால இப்ப நாம எல்லாரும் கலைஞ்சு போகலாம்.
0: என்னப்பா இது, யூனியன் தலைவர் கலைஞ்சு போகலாம்?
1: நம்மோட உண்மையான நட்புக்கு அடையாளமா நீங்க ரெண்டு பேரும் உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி.
0: நட்புக்கெல்லாம் நன்றி சொல்லாதீங்க அர்ச்சனா.
2: வாங்க அர்ச்சனா, வாங்க போலாம்.
1: ஒரு நிமிஷம், வீட்டுல இருந்து போன்
0: எடுத்து பேசுங்க. என்னன்னு
1: கேளுங்க. ஹலோ, என்ன?
2: அப்படியா? என்னாச்சு அர்ச்சனா?
0: என்னாச்சு?

0: அம்மா மூச்சு விட கஷ்டப்படுறாங்களா? ஐயோ கடவுளே, தொடர்ச்சியா எனக்கு சோதனை வந்துகிட்டே இருக்கே.
1: சரி, உடனே கிளம்பலாம். மோகன்ராஜ் பாத்துக்குவாரு. நீங்க கவலைப்படாதீங்க அர்ச்சனா, தைரியமா இருங்க. வாங்க சார், போலாம் வாங்க.
0: மோகன்ராஜ், அம்மாவுக்கு
2: நீங்க பயப்படுற அளவுக்கு அம்மாவுக்கு எதுவும் இல்லை.
0: மூச்சு விட கஷ்டப்படுறாங்களே.
2: அது இப்ப சரியாயிடும், சரியாயிடும்.
0: சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ்.
2: ராஜாராம், அந்த பேக்ல பிரவுன் கலர்ல ஒரு மருந்து பாட்டில் இருக்குது, அதை எடுத்து கொடுங்க சீக்கிரம்.
1: கமான்.
0: கடவுளே, நான் நிறைய பாவம் செஞ்சுட்ட போல இருக்கேன்.
1: ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
0: அம்மா இப்படி கஷ்டப்படுறது இப்பதாங்க நான் முத தடவையா பாக்குறேன். தாங்க முடியல. எங்க அம்மா எனக்கு குல தெய்வம் மாதிரி.
1: அர்ச்சனா, வாழ்க்கையில சில நேரங்கள்ல குறிப்பிட்ட சம்பவங்கள் நம்மள தாக்குறப்ப தான் நமக்கு சில புரிதல்கள் ஏற்படும்.
2: அம்மா, அம்மா இப்போ மூச்ச கொஞ்சம் இழுத்து விடுங்கம்மா, கொஞ்சம் அப்படிதான் கொஞ்சம். அம்மாவுக்கு நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, தொற்று இருக்கு. டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்.
0: என்ன நுரையீரல்ல தொற்றா? என்ன சொல்றீங்க?
2: பயப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் சிகிச்சை மூலமா கண்டிப்பா குணமாக்கிடலாம்.
0: உண்மையிலேயே நான் பொது விஷயத்துல நிறைய பாவம் பண்ணிட்டேன். என் உள் மனசு சொல்லுது. அம்மா,
3: ஆமா டாக்டர், அர்ச்சனா சொல்றது உண்மைதாங்க. காரணம், நானும் சேர்ந்து பாவம் பண்ணிட்டோமோன்னு தோணுதுங்க.
1: என்னங்க இது, அம்மாவும் மகளும் சேர்ந்து பாவ மூட்டை சுமக்கிற மாதிரி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வயசாயிருச்சு. வயசானா உடம்பு சரியில்லாம போறது சகஜம்
3: தானே? எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு.
2: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, தீர்த்து வச்சிடலாம்.
3: அது வந்து வந்து கோடிக்கணக்கான
0: அம்மாவை
2: நீங்க பயமுறுத்தாதீங்க. அவங்க எதையோ பேச வராங்க, ஒண்ணுமாகாது. பேசட்டும், ஷீல் பி ஆல் ரைட். விடுங்க விடுங்க, பேசுங்கம்மா, நீங்க பேசுங்க பேசுங்க.
3: அது வந்து டாக்டர், டாக்டர், கோடிக்கணக்கான என் சொத்துக்களுக்கு ஒரே வாரிசு என் அர்ச்சனா தான். கொஞ்ச நாளாவே அவ மனசு ரீதியா கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கா. ராத்திரில தூங்குறது இல்ல, எப்ப பார்த்தாலும் செல்லும் கையுமா இருக்கா. அவளுக்கு ஒரு வழி சொல்லுங்க டாக்டர், வழி சொல்லுங்க.
2: நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அதிக நேரம் செல்போனை பயன்படுத்துறப்போ டெக்ஸ்டோஃபிரீனியா என்கிற பிரச்சனை ஏற்படும். இது காரணமாக மெலட்டனின் ஒரு ரசாயன பொருள் இருக்கு, அது அளவு குறைஞ்சு தூக்கம் இல்லாமலும் மனதில் பதிய வேண்டிய விஷயங்கள் பதியாமலும் நீர்த்து போகவும் சான்ஸ் இருக்கு. ஒன்றும் அதை சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம்.
3: என்னங்க டாக்டர் இப்படி பயமுறுத்துறீங்க?
2: பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க.
3: டாக்டர், பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தானே இருக்குது. மனசு சரியாக இருந்தால் தானே பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியும். கடவுளே.
2: அம்மா, அம்மா இங்கே பாருங்க, இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்க.
3: கடவுளே,
2: நீங்கள் பேசுறது போதும், நீங்கள் பேசுறது போதும். இனிமேல் பேச வேண்டாம். உங்களுக்கு இப்போ உடலுக்கும் மனசுக்கும் ஓய்வு முக்கியம். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் போதுங்க, சரியா? இப்ப நாங்க

0: கிளம்புறோம்.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா. சார், காஃபி கொண்டு வந்திருக்கேன், ரெண்டு பேரும் குடிச்சிட்டு கிளம்பலாமே.
0: பரவாயில்ல சார், ஆனால் நீங்கள் ஒரு உதவி செய்யணும்.
1: என்ன?
0: அதாவது நாளைக்கு அர்ச்சனா மேடம் ராஜாராம் சாரோட மலைப்பிரதேச குடிசைக்கு வந்துடுவாங்க. நீங்கள் அம்மாவை வீட்டில் இருந்தபடி கவனிச்சுக்கணும்.
2: அற்புதமான அழகு மிகுந்த இந்த இயற்கை சூழல் மனசுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்குது. என்ன உலகம் இது! மனித பேராசையும் செயற்கையின் மீது உள்ள மோகமும் சேர்ந்து இது மாதிரி ஒரு இயற்கை காட்சியை அனுபவிக்க விடாம தடை போடுது. அர்ச்சனாவுடைய நிலைமைக்கும் இதுதான் காரணம். அப்பாப்பாப்பா, என்ன வசந்தமான காற்று வீசுது! மரங்களும் மேகங்களும் காதலிக்கக்கூடிய இந்த நேரத்தில் வீசக்கூடிய காற்று மனசுக்கு புத்துணர்ச்சியையும் படைப்பாற்றல் ஆர்வத்தையும் அல்லவா அள்ளி கொடுக்குது. ஆடாடாடாடாடா, மனிதன் மட்டும் இந்த அழகை உணர்ந்து திருந்தினா உடல் மன ஆரோக்கியத்தோடு நிம்மதியா வாழ முடியுமே. இல்லனா
3: அரவிந்தன்,
2: எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மனசு விட்டு நிறைய பேசணும்.
4: ஓ ஃபேன்டாஸ்டிக் ஃபேன்டாஸ்டிக், எவ்வளவு அழகா இருக்கு இந்த இயற்கை! ஓ லவ்லி லவ்லி. ஓ
2: இருக்காத பின்ன மோகன்ராஜ், அர்ச்சனாவே வந்திருக்காங்களே.
5: அரவிந்தன், நம்ம ரெண்டு பேரும் பேசி எத்தனை நாள் ஆயிடுச்சு. அதனால ஏற்பட்ட என்னோட மன உளைச்சல் இன்னும் எனக்கு தெரியலன்னா பார்த்துக்கோங்களேன்.
0: அதை சரிப்படுத்தத்தான இந்த இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். அரவிந்தன் என்கிற அற்புத மூலிகையை பார்த்த பிறகுமா உங்கள் மன உளைச்சல் குணமாகலை?
2: சரி சரி வாங்க, நம்ம நாலு பேரும் மனமிட்டு பேசி நம்மோட நட்பை பலப்படுத்தி மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதையெல்லாம் பேசி தீர்மானம் போட்டே ஆகணும். அதுவும் இயற்கை அன்னையின் சாட்சியோட.
3: சரியா சொன்னீங்க அரவிந்தன்.
5: பல சந்தர்ப்பங்கள்ல என்னோட அவசர புத்தியால தப்பு தப்பா சில விஷயம் செஞ்சுட்டேன். இப்போ அதோட பலனை நான் அனுபவிக்கிறேன். நீங்க மூணு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.
2: என்ன இது, குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இங்க வந்து அழக்கூடாது. அழுதா அது இயற்கை அழகுக்கு விரோதமான செயல்.
3: இயற்கைய மன தூய்மையோட நாம அணுகும் போது இயற்கையோட பேசுறதுக்கான திறமையும் நமக்கு கிடைக்கும். இந்த உளவியல் சார்ந்த உரையாடல்ங்கிறது நம்மோட உள் மன ஆன்மீக வளர்ச்சிக்கும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கவும் உதவியா இருக்கும்.
2: ரொம்ப சரியா சொன்னீங்க ராஜாராம். அப்புறம் இந்த மலைப்பிரதேச குடிசை,
3: அது இயற்கையோட வாழக்கூடிய என் சொந்த அனுபவத்துல ஒரு அடையாள சின்னம் தான் இது.
2: பிரமாதம், மனித குலத்தின் உடல் மன ஆரோக்கியத்தை தான் நான் முதல்ல காதலிக்கிறேன். அப்படி இருந்தாலே மனித காதல் தானே வெற்றி உடையதாகவும் அர்த்தம் உடையதாகவும் மாறும்.
5: மனித குலத்துக்கும் இயற்கைக்கும் நாம செய்யற நன்மையான செயல்ல தான் நம்மோட அன்பின் வெளிப்பாடு இருக்குது. ஆனா பல பேர் அப்படி நினைக்கிறது இல்ல. நாம அவங்கள போல வாழ்ந்தா இந்த உலகத்துல வாழ்றதுலயே அர்த்தம் இல்லைங்கிறத இப்ப நான் உணர்ந்துட்டேன்.
0: அருமையா சொன்னீங்க அர்ச்சனா, அருமையா சொன்னீங்க
5: அரவிந்தன். இது வரைக்கும் எனக்கு நடந்த சம்பவங்களை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமே.
2: ஆமா தெரியும்.
5: என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையே?
2: கோபமா? எனக்கு என்ன கோபம் அர்ச்சனா உங்க மேல? கோபம் ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் நானே மாத்திடுவேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, மேஜிக் நிபுணரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப தப்பா போச்சுன்னு மனைவி சொன்னாங்களாம். ஏமா இப்படி சொல்றேன்னு கணவன் கேட்டதுக்கு மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் கோபத்துல சப்பாத்தி கட்டையை என் புருஷன் மேல தூக்கி வீசுறப்ப கூட அத மயிலராக மாத்தி போட்டுறாருன்னு சொன்னாங்களாம்.
5: அரவிந்தன், அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரியோட வழக்கு கோர்ட்ல தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு.
2: ஆமா அர்ச்சனா, தீர்ப்பு எப்ப வரும்னு சொல்ல முடியாது, ஆனா கூடிய சீக்கிரம் தீர்ப்பு வந்துடும். ஏன் அர்ச்சனா அதை பத்தியே நினைச்சு கவலைப்படுறீங்களா?
5: அப்படி இல்லை, இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம கெமிக்கல்ஸ் ஃபேக்டரிக்கு மாத்து வழி ஏதாவது இருக்குதானே, நம்ம நாலு பேர் கொஞ்சம் யோசிக்கலாமா?
2: ஏ இப்ப என்ன, அரசாங்க பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஃபேக்டரியை நடத்த சொல்லுவாங்க, வேற என்ன?
5: அது இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா,
2: தயங்காம சொல்லுங்க அர்ச்சனா.
5: எனக்கு ஒரு யோசனை.

0: தோணுது. இனிமே அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரியை நடத்துறதுக்கு நான் விரும்பல.
1: என்ன அர்ச்சனா சொல்றீங்க, விரும்பலையா? அப்புறம்
0: சுற்றுச்சூழல் மாசுபடுறதுக்கு எதிரா, பூமி வெப்பம் அடையறதுக்கு எதிரா, இயற்கையான ரீதியில தொழிற்சாலைய மாத்தி அமைக்க விரும்புறேன்.
1: அப்படின்னு அர்ச்சனா, குறைஞ்சபட்சம் 2 மாசமாவது 1300 ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் ஃபேக்டரிக்கான மாற்று வழியை உருவாக்க முடியும்.
2: சரியா சொன்னீங்க அரவிந்த்.
3: ஆனா மாற்று வழி என்ன பண்ணலாம்?
4: ராஜாராம், இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு நிறைய மூலிகைகள் ஏற்றுமதி ஆகுது. அதனால மூலிகை பண்ணையையும் மூலிகை மருந்து தயாரிக்கும் ஃபேக்டரியையும் பிரம்மாண்டமான முறையில் உருவாக்குவோம்.
2: குட் ஐடியா. தலைப்புச் செய்திகள். அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழக்கு தொடர்பான தீர்ப்பில் அதன் உரிமையாளர் அர்ச்சனாக்கும்
1: சம்பளம் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் ஃபேக்டரிக்கான மாற்று வழியை உருவாக்க முடியும்.
2: சரியா சொன்னீங்க அரவிந்த்.
3: ஆனா மாற்று வழி என்ன பண்ணலாம்?
4: ராஜாராம், இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு நிறைய மூலிகைகள் ஏற்றுமதி ஆகுது. அதனால மூலிகை பண்ணையையும் மூலிகை மருந்து தயாரிக்கும் ஃபேக்டரியையும் பிரம்மாண்டமான முறையில் உருவாக்குவோம்.
2: குட் ஐடியா. தலைப்புச் செய்திகள். அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழக்கு தொடர்பான தீர்ப்பில் அதன் உரிமையாளர் அர்ச்சனா அரசாங்கத்துக்கு குறிப்பிட்ட தொகையை அபராதமாக செலுத்த வேண்டும் என்றும், மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தொழிற்சாலையை இயக்கலாம் என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
5: அமைதி, அமைதி, அமைதி. தொழிலாளர் தோழர்களே, நீதிமன்ற தீர்ப்பையும் டிவியிலே பார்த்து நாம் தெரிந்து கொண்டோம். மேற்கொண்டு அர்ச்சனா கெமிக்கல்ஸ் நிர்வாகம் நமது கோரிக்கைகளை நிறைவேற்றாத காரணத்தால் நாம் நமது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர வேண்டிய நிலையில் இருக்கிறோம். தொழிற்சாலையை அரசாங்க பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு இயக்கலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த போதிலும் நிர்வாக தரப்பில் நமக்கு எந்தவித தகவலும் தரப்படவில்லை. எனவே நாம் எல்லோரும் நண்பர்களே, மேடம் வராங்க, கொஞ்சம் அமைதி காப்போம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
6: தொழிலாளர் நண்பர்களே, உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். அதே வேளையில் ரசாயன தயாரிப்பு பொருட்கள் மூலம் மக்களுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாத வகையில் தொழிற்சாலையை இயக்க வேண்டும் என்றுதான் நீதிமன்றம் கூறியுள்ளது. அதற்கு சாத்தியக்கூறு இல்லை என்றால் மாற்று வழியை நாம் தான் உருவாக்கியாக வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
2: அன்பு தோழர்களே, சுற்றுச்சூழல் கெடுதலுக்கும் பூமி வெப்பமடையும் நிலைக்கும் நாம் இடம் கொடுக்காமல் நமது அன்றாட வாழ்க்கையை கட்டமைப்பு செய்தால்தான் அனைவரும் உடல் மன ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் என்பதை உணர்ந்தாக வேண்டிய கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம்.
7: காம்ரேட்ஸ், எத்தனை லட்சம் கோடி பணம் இருப்பினும் கூட ஆரோக்கியமான சூழலில் நம்மால் வாழ முடியவில்லை என்றால் நமது உடலும் மனமும் ஆரோக்கியம் கெட்டு உயிர் வாழ முடியாத நிலை உருவாகும் என்பதையும் நாம் உணர வேண்டும்.
0: நண்பர்களே, இதுவரை எனது உயிர் நண்பர்களாகிய இவர்கள் 3 பேரும் பேசிய உண்மைகளின் தொடர்ச்சியாக அர்ச்சனா கெமிக்கல்ஸ் தொழிற்சாலையின் உரிமையாளர் என்ற முறையிலும் 1300 மிக சிறப்பான ஊழியர்களில் நானும் ஒருத்தி என்ற அக்கறையிலும் தீர்க்கமான ஒரு உண்மையை கூற விரும்புகிறேன்.
5: மேடம் நல்ல முடிவை சொல்ல வர்றாங்களா பாப்போம்.
0: இன்று முதல் இந்த தொழிற்சாலை இயங்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
5: என்ன மேடம் இப்படி பேசிட்டீங்க, ஒரே குழப்பமா இருக்கே.
0: பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. பொதுமக்கள் நன்மையை கருதியும் இயற்கையின் பால் கொண்டுள்ள அன்பின் காரணமாகவும் பிரம்மாண்டமான மூலிகை பண்ணையும் அதி பிரம்மாண்டமான மருந்து தயாரிப்பு நிலையமும் தொடங்க போவதாக உங்களுக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன்.
5: அப்படின்னா நாங்க 1300 ஊழியர்களும் பொழப்புக்கு என்ன பண்றது மேடம்?
0: கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம். தொடர்ந்து உங்களுக்கு 2 மாதம் ஊதியமும் வழங்கி அனைவருக்கும் மாற்று பயிற்சி கொடுக்கப்பட்டு விரைவில் மூலிகை பண்ணையிலும் மருந்து தயாரிப்பு நிலையத்திலும் நிரந்தர வேலை உங்களுக்கு தரப்படும். பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நமது ஊழியர்கள் 27 பேருக்கும் தகுந்த நிவாரணம் வழங்கப்படும்.
5: இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ரொம்ப மகிழ்ச்சி மேடம், ரொம்ப மகிழ்ச்சி.
0: எனவே உடனே இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள். மிக விரைவில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அரவிந்தர், ராஜாராம், மோகன்ராஜ், மூணு பேரும் வாங்க. நாம இந்த முடிவை போய் அம்மாட்ட சொல்லுவோம்.
1: வாங்க போலாம்.
0: அம்மா, இந்த முடிவு உங்களுக்கு சம்மதம் தானே?
8: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நண்பக்கு உயிர் மூச்சு கொடுத்து அர்ச்சனாவை காப்பாத்தி அற்புதமான தீர்மானம் எடுத்துட்டீங்க. உங்க 4 பேரோட உண்மையான நட்புக்கு கலங்க ஏற்படாம காப்பாத்தி என்னோட மகளையும் உணர செய்து, உண்மையான நட்பு எதுங்கிறதையும் எதை உள்ளடங்கியதா இருக்கணுங்கிறதையும்

0: அர்ச்சனாவுக்கு உணர்த்திட்டீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்.
1: அம்மா,
0: ஏற்கனவே தண்டனை அனுபவிச்சு நோய் வாய்ப்பட்டு இருக்கேன்.
2: நீங்க மன வருத்தப்படக்கூடாது. உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நுரையீரல் தொற்று இன்ஃபெக்ஷனுக்கு மாத்திரை மருந்தால குணப்படுத்திடலாம். இட் பி ஓகே.
0: நீங்க மூணு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.
3: என்னம்மா இது மன்னிப்புன்னா பெரிய வார்த்தை பேசுறீங்க? உங்களை மன்னிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வயசும் இல்ல, தகுதியும் இல்ல. இயற்கைய பகச்சுக்கிற போது எல்லாமே எதிராகி போயிடும். இயற்கையை எதிர்த்து செயல்பட்டால் பூமியே நச்சாயிடும். ஏன் வானமும் கூட நச்சாயிடும். அந்த நச்சு நம்ம வாழ்க்கையே வாழ முடியாததா ஆக்கிடும். அளவுக்கு மீறி நச்சானால் அவற்றை சுத்திகரிக்கவே முடியாது. அடிப்படையான சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டால் நம்ம மனசோட பரிசுத்தம் கூட கெட்டு போயிடும். இதனால வருங்கால சந்ததிகள் பெருசா பாதிக்கப்படுவாங்க. அதனால இந்த விஷயத்துல ஆரம்பத்திலே நம்ம சுதாரிச்சுக்கணும்.
1: அம்மா, மனிதனோட சுற்றமும் நட்பும் வாய்க்க பெற்றாலும் கூட சுற்றுச்சூழல் கேடு இல்லாத நிலையும் பூமி வெப்பம் அடையாத சூழலும் இருந்தாதான் அந்த சுற்றமும் நட்பும் தொடர முடியும் அப்படிங்கிற பெரிய உண்மைய நானும் உணர்ந்துட்டேம்மா.
4: உண்மையான காதல்ங்கிறது நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட ஏன் மனித குலத்துக்கே நன்மை செய்யறதா இருக்கணும். காரணம், மனுஷன் தனியா வாழ சாத்தியம் இல்ல. ரெண்டு பேரோட சுயநலம் மட்டும்தான் வளரணும்னு உறவை வளர்த்துக்கிறதுக்கு பேரு காதல் இல்ல.
0: தெளிவா புரிஞ்சுகிட்டேங்க, நல்லா புரிஞ்சுகிட்டேன். அர்ச்சனா,
1: அம்மா
0: இப்படி வாமா. அரவிந்த் தம்பி,
3: அம்மா
0: இப்படி வாங்க. நீங்க ரெண்டு பேரும் இதே போல என்றென்றும் நல்லா வாழணும், வீடோடி வாழணும், நூறாண்டுக்கு மேல வாழணும்.
1: அம்மா
0: கடவுளே.
4: அம்மா நல்ல விஷயம் பண்ணீங்கம்மா, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வச்சிட்டீங்க. இந்த மகிழ்ச்சியான தருணத்துல நாம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ்வோம், புவி வெப்பமடைவதை தடுப்போம்.
5: நேயர்கள், இதுவரை சுற்றமும் நட்பும் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் லோட்டஸ் எடிசன். இதில் நடித்துள்ளவர்கள் அர்ச்சனாவின் அம்மா முருகேஸ்வரியாக எஸ் என் பார்வதி, அர்ச்சனாவாக பி ரேவதி, தொழிற்சங்க தலைவராக டி வேலுசாமி, அரவிந்தனாக அருண் சந்தீப், மோகன்ராஜாக என் மதன் சந்தர், ராஜாராமாக சி ராஜா அப்பாசாமி, பார்வதியாக டி கே மீனாட்சி, சக்திவேலாக எஸ் பி எஸ் போத்திலிங்கம், கண்ணனாக எல் மோகன், அகத்தியனாக வி சசிகுமார். தொகுப்பு டி சுஜன்குமார். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667

0: 7 2 2 9 2
1: மின்னஞ்சல் முகவரி
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: வானொலிக்கு 90 திரைப்பட மற்றும் நாடக கலைஞர் நித்யா ரவீந்தர் அவர்கள்.
3: வணக்கம், நான் உங்க நித்யா ரவீந்தர் பேசுறேன். வானொலி அப்படிங்கிறது வந்து நாங்கெல்லாம் வளர்ந்த காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு வந்து எவ்வளவுதான் டெக்னாலஜி டெவலப் ஆகி புதுசு புதுசா பல விஷயங்கள் வந்தாலும், வானொலியில ஒரு கதை கேட்கிற மாதிரி, நாடகம் கேட்கிற மாதிரி, பாடல்கள் கேட்கிற மாதிரி, அதுல இருந்த ஒரு ஒரு ஈடுபாடு, அதுல இருந்த ஒரு சந்தோஷம் இப்ப இல்ல. ஆக்சுவலி வானொலியில வந்து பாப்பா மலர்னு குழந்தைகளை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வரும், கூத்தபிரான் சார் பண்ணுவார். அதுக்கெல்லாம் நான் வந்து குழந்தையா இருந்தப்போ நிறைய பண்ணிருக்கேன். வானொலி நாடகங்களும் போய் நான் வந்து குரல் கொடுத்துருக்கேன். வானொலி வந்து எப்படினாங்க, எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம வீட்டுல நம்ம வச்சு கேட்கறத விட யாரோ எங்கேயோ வச்சு கேட்கற வானொலியிலேந்து அந்த காற்று அலைகளோட வர பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு சுகமா இருக்கும். எனக்கு ரொம்ப லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் அது. வானொலியை பொறுத்த வரைக்கும் தமிழ் செய்தியா இருக்கட்டும், செய்தியாளர்கள் பாத்தீங்கன்னா இப்படிதான் செய்தி படிக்கணும் அப்படிங்கறதுக்கு வானொலியில செய்தி கேட்கும் போது நமக்கு தெரியும். திறமையான பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வானொலி நாடகங்கள் பண்றாங்க. இந்த மாதிரி வானொலி வந்து பல விதமா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒன்றி போயிருக்கு. வானொலி மக்கள் மனசுல எப்பவுமே இடம் பெற்று இருக்கும், இருக்கணும்ங்கிறது என்னோட ஆசை. நன்றி.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 5 மணி.
1: ஆகாஷ்வாணி குட்டிஸ் நேரம். இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் GR நகரில் அமைந்துள்ள அஜிமாஸ் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் மழலையர் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். முதலாவதாக வரக்கூடிய மழலையர்கள் என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம்.
2: PKG திருக்குறள் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து அகரமுரல் எழுத்தெல்லாம் ஆதிவரவன் முளத்தே உலகு கட்டரனால் ஆயபைனென்கொள் வாதையிலுவன் நத்தார் தொழாரியணி மலமிச ஏந்தான் மாநரி சேர்ந்தால் இளமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுமர் வேதாமை இனாநரி சேர்ந்தார்கள் நாடும் இருமேயிற நந்தி.
3: மை நேம் இஸ் ரம்பு பரணி தரன். ஐ எம் தெரிஞ்சின் பிகேஜி புலாவும் ரொம்பு முறை வர உள்ள வைக்கால் வந்தின்றது அந்த வைக்க நீ இல்லை எறும்பொண்டு விந்தது நீர் உண்ட எறும்மை மூச்சு துணை தைத்தது அண்ணே கண்ணு புலாவும் மறையலே போட்டது இதே மேலே ஏறில எறும்பு மீத்த பேரு புறாவ பார்த்த எறும்மை நன்றி சொல்லி சென்றது வேற ஒரு நம்புடன் புலாவை தாக்க வந்தானா அடே கண்ணா எறும் நம்ம வேற காண கைத்தது புழுவைத்த அம்புனா வேறன்று விண்டது இன்னொரு கண்ண புறாவும் தப்பி கூறி பெற்றது நீரி ஆபத்தி உருவனே சுரண்ட நம்பர் தாங்க்யூ.
4: My name is Kachiya. I am studying in pre-KG. வெள்ளை உயல் ஓடுது வேகமாக ஓடுது குள்ள புயல் ஓடுது குடித்து குடித்து ஓடுது

0: இருக்குது. பார்க்க வந்த குழந்தைகளை கண்டு உள்ளமையிலிரு. கொய்யா பழம் கொடுக்கலாம், கிளிக்கினா கொடுக்கலாம், பழத்தை முண்டு மலகையே பார்த்து நாளும் ரசிக்கலாம். நன்றி.
1: வணக்கம், என் பெயர் சிவகவின். வேண்டும் வேண்டும் வேண்டும் புண்டாசு கவி, புரட்சி கவி, மகாகவி சுப்பரம்பாரதியார் கவிதே வேண்டும் வேண்டும் வேண்டும் வேண்டும் மறைஞ்சி முறிஞ்சும் வேண்டும் வாக்கிலே இனிமே வேண்டும் இனவல் நல்ல வேண்டும் நேரில் பொல்கைப்பட வேண்டும் கைசுமா வீழ்கை வேண்டும் அம்பும் டயிர வேண்டும் கனவல் மெய்ப்பட வேண்டும் நெடுத்திட முடித்திட வேண்டும் அருளவே சிறுக்க வேண்டும் டயிடும் என்றென்று வேண்டும் தடையிலே பெருமை வேண்டும் வேண்டும் வேண்டும் வேண்டும் இடுப்படையான் வாழ வேண்டும். நன்றி.
2: மை நேம் இஸ் ராஜா மித்ரன். ஐ எம் ஸ்டடிங் இன் எல்கேஜி.
3: தந்திரஹரி.
2: ஒன்பது காலத்தில் ஒரு மாறு காட்டுக்குள் தண்டி நாளை கொண்டனர் வாழ்ந்து வந்தது. அது காட்டை தேடி நாட்டை தேடி ஓடி போனது. ஓடி போன குள்ளனர் கரசு நெறி விழுந்தனர் நீல நீல சாய விட்டல் தொட்டில் ஒன்றிலே நரியும் நீல மாறி போனரே காது நெறி ஓடி போனரே நீல நீளம் மிருங்கபது மிருகம் எல்லாம் மைனர் அதனால நரியும் கிழித்து கொண்டீர் எல்லாரையும் ஏமாத்த திட்டம் போட்டது நரி கொள்கிறது ஆண்டரைக்கும் மிருகனன் ஆஹாஹா உங்களை எல்லாம் ஆறு பேருக்கும் மரம் கொண்டார் மொத்த மிருங்கெல்லாம் சரி நின்று சொன்னினர் நாடும் நாடும் நடந்தது ஒன்னால் இடித்து மின்னல் வெட்டி மலைச்சாய் நீர் பெய்ந்தது மிருகமெல்லாம் மைந்தன நரி சென்று அழுந்தன நரியும் கொஞ்சம் வெளியே வந்தது நயன கொஞ்சம் நனைஞ்சது நீரை சாயம் விழுத்து போஸ் டும் டும் டும் டம் ராஜா வேஷம் கலைஞ்சு போஸ் டும் டம் டம் டம் அடி வாங்கி அழுது போஸ் டும் டம் டம் டம் காற்றை விட்டு ஓடி போச்சு டும் டம் டம் டம் தீடி ஆறையும் ஏமாற்றக்கூடாது. நன்றி.

0: இணைந்திருக்கிறோம். மதுரை மாவட்டம் ஜிஆர் நகரில் அமைந்துள்ள அஜிமாஸ் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் மழலையர் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியில்
1: My name is Jogan Ajay. I am studying KG. Maji was

0: ஓடி விளையீடு அவன் மொழி பண்டிடு. தேங்க்யூ.
1: அனைவருக்கும் மறக்காம், என் பெயர் மகதி. புதிய ஆட்டி சூடி அச்சம் தபின் ஆண்மை தபரை இயற்றி ஈதை திர உடலி உயிசை ஊந்திதம் இரும்பு என்ன வளர்வியது ஏற்போர் நட ஐப்பொறி அச்சிக்குள் ஒத்துமை வருவிதான் ஓய்தல் ஒதி அவுதலம் குறை. புதிய ஆட்டி சுழியை ஏசியவர் ஏசிய கவி சுப்பனோலே பாரதியார். நன்றி. மறக்காம்.
0: My name is Madhilini. I am studying LKG. வாரத்தினாக்கள் ஏழு. அவை ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. தமிழ் மாதங்கள் மொத்தம் 12. அவை சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி.

0: மாசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. நன்றி, வணக்கம்.
1: மை நேம் இஸ் மேகாஸ்ரீ. மை ஸ்டடி எல்கேஜி. தி லயன் அண்ட் தி மவுஸ். வாஸ் எ ஹார்ட் டே. தி லயன் வாஸ் ஸ்லீப்பிங் அண்டர் எ ஷேடி ட்ரீ. தி மவுஸ்

ஒப்புரவு உள்ளது ஒருவரு ஒளியை அவ்வியம் பேச ஆதி துடித்தவர் அவ்வையார் நன்றி.

0: வாக்கத்தானே போற
1: இந்த காளியோட ஆட்டத்தை.
2: தட்லாட்டோம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தா.

எவன்டா மேல எவன்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடுவோரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது என் பழக்கம். காலை இழுத்து உயர்வ நினைச்ச

0: ரெடியா இடிக்கும்.
1: எத்தா நந்து வரா கேட்டையெல்லாம் கட்டு வரான், நான் வெடிய ஒண்ணு போட்டுச்சில்லால சுருட்டி வரா காலரை தான் பெருட்டி வரான், குட்டிய சிலுப்பி விட்டாயே.

0: இணைந்திருக்கிறோம் குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில். அடுத்ததா எந்த குட்டீஸ் வர போறாங்க, நமக்காக என்ன கதை இல்ல பாடல் பாட போறாங்க அப்படின்றத கேட்கலாம்.
1: My name is Shivanayan. I am studying LKG. Story: The Lion and the Mouse. It was a hot day. Lion was sleeping.

சுப்பிரமணிய பாரதியா? நல்லொழுக்கம். காலையினால் எழும்புவே சேவல் கூவும் வேளையில் படுக்க விசை செய்கிவே அம்மாவுக்கு உறவுவே பற்களை நன்றி துளக்குவே பிரேஷ்டம் பிரஷம் எடுத்து தினமுன்னா முகத்தை நன்று கழுவுவே காலை கடனை முடித்து தினமும் நான் நீராடுவே தூக்க கலந்து போக சிறிது நான் மணிவே பள்ளிக்கு நானும் செல்ல காலை உணவை உண்பே அம்மா ஊட்டி விட்ட பள்ளி நானும் செல்வே பாடங்களை படிப்பே இரவு என்னும் காலையாம் இரவு என்னும் வேலையாம்.

0: இதுவரை குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் ஜிஆர் நகரில் அமைந்துள்ள அஜிமாஸ் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் மழலையர் பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்ஸ்வே நிகழ்ச்சி கேட்டோம். நிறைவு பெற்றது குட்டீஸ் நேரம். அமைப்பில் உதவி எம் பாண்டிலட்சுமி பிரியா, அமைப்பு கே வேல்முருகன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம்.
1: நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை, இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 5:30.
3: ஆகாஷ்வாணி. கிராமிய தென்றல். கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இன்று விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வி வீரகுமார் மற்றும் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக தெற்கத்தி நையாண்டி.

0: மாவட்டம் காரியப்பட்டி வி வீரகுமார் மற்றும் குழுவினர் வழங்கிய நையாண்டி மேளம் கேட்டோம். தொகுப்பு எம் அமுதா, அமைப்பு ஜே ஜெயா. நிறைவு பெறுகிறது கிராமிய தென்றல். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
1: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள்: இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் என்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியத்தின் 344 பகுதி. 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ முருகன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். மீன் வகைமைகள், விலங்குகள் மற்றும் அதன் பாதுகாப்பு முக்கியத்துவங்கள் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சதன் அவர்கள் வழங்கும் உரை. அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைகானம். 8:30 சென்னையில் இன்று காலை நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களது தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பு. 10:00 ரவிவாரிய அகில் பாரதிய சங்கீத் சபா இசை நிகழ்ச்சியில் வித்வான் டி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் வீண இசை டெல்லி அஞ்சல். 100.1 FM கோல்டில் மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 கனிந்த வாழ்வு. முதுமை எனிதாக முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இன்னிலா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 8:10 8:30 திரைகானம். 8:15 ஸ்வர் தாரோகர் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 அகில பாரத உரை சித்திரம் ஆங்கிலத்தில். 10:10 விஸ்வ தர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 திரைகானம்.

நாளை நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில், அதாவது மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 11:10 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் சோமநாதர் ஆலயம் மேல் கட்டமைப்பு செய்யப்பட்ட 75வது ஆண்டு விழாவையொட்டி நடைபெறும் விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மற்ற நிகழ்ச்சிகள்:

0: காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 7 முதல் 9 வரை 19 காலை. இதில் 4 அறிவோம். சிப்பிகளின் துப்புரவு ரகசியம் குறித்து தகவல்கள் எழுதி வழங்கியவர் எஸ் உமா மகேஸ்வரி. தமிழ் முதல் வழங்குபவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:45 நகர்வலத்தில் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கலாமாங்க ஆர் பாஸ்கரன் எழுதிய செய்தி கோவை. நேர்களை உங்களின் நினைவிற்கு இந்த அலைவரிசையில் நாளை காலை 11:10 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் சோமநாதர் ஆலயம் மேல் கட்டமைப்பு செய்யப்பட்ட 75வது விழாவை ஒட்டி நடைபெறும் விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வில் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 34°C ஒட்டியும் குறைந்த அளவு 27°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani. The news read by Nishit Kumar. Prime Minister Narendra Modi today inaugurated and laid the foundation stone of multiple infrastructure and industrial projects worth around 9,400 crore rupees in Telangana. These projects collectively aim to strengthen connectivity, improve logistics efficiency, enhance safety and provide a better travel experience for people. The event held at the Hyderabad International Convention Center was attended by Telangana Governor Shri Pratap Shukla, Chief Minister A. Revanth Reddy, Union Minister G. Kishan Reddy and other senior leaders. Addressing the gathering, Prime Minister Modi said India is effectively managing the energy crisis arising from the West Asia conflict due to the steps taken by the center, adding that the restrained use of fuel is the need of the hour.
2: एनर्जी सिक्योरिटी का क्या महत्व है ये आज दुनिया का हर व्यक्ति महसूस कर रहा है. इसलिए भारत की एनर्जी सिक्योरिटी पर हमारी केंद्र सरकार अभूतपूर्व निवेश कर रही है. मलकापुर में इंडियन ऑयल के नए टर्मिनल का उद्घाटन इसी दिशा में एक बड़ा कदम है. बीते सालों में सोलर पावर के मामले में भारत दुनिया के टॉप देशों में पहुंच गया है. सीएनजी आधारित व्यवस्था को प्रमोट कर रहे हैं. ऐसे तमाम प्रयासों के कारण भारत इस बहुत बड़े वैश्विक ऊर्जा संकट का सामना कर रहा है. लेकिन अब आज समय की ये भी मांग है पेट्रोल डीजल गैस ऐसी चीजों का बहुत संयम से इस्तेमाल करें.
1: Among the major projects unveiled include PM Mitra Park in Warangal, also known as the Kakatiya Mega Textile Park. Built at an estimated cost of around 1700 crore rupees, it is the country's first fully operational PM Mitra Park and is aimed at creating an integrated textile ecosystem under the center's 5F vision, spanning farm, fiber, factory, fashion and foreign markets. Earlier in the day, Prime Minister Narendra Modi participated in the 45th anniversary celebrations of the Art of Living in Bengaluru. He inaugurated the newly constructed Dhyan Mandir at the Art of Living International Centre. Addressing the gathering, the Prime Minister lauded the role of the Art of Living Foundation in promoting service, spirituality and social transformation. The Prime Minister also called for collective efforts to build a developed India through environmental responsibility, youth empowerment and inner well-being. In Uttar Pradesh, Chief Minister Yogi Adityanath today expanded his cabinet with 6 BJP leaders taking oath as ministers. Additionally, 2 ministers of state were elevated and assigned independent charge. Governor Anandibhen Patel administered the oath of office in secrecy at the ceremony held at Jan Bhavan in Lucknow. Former BJP state president Bhupendra Chaudhary and BJP leader Manoj Pandey were inducted as cabinet ministers. State ministers Ajit Pal Singh and Somendra Tomar were promoted and given independent charge. The founder of Tamilaga Vetri Karagam, TVK actor turned politician C. Joseph Vijay has been sworn in as the Chief Minister of Tamil Nadu today. Governor Rajendra Vishwanath Adlekar administered him the oath of office in secrecy in a swearing-in ceremony held at Nehru Indoor Stadium. 9 ministers also took

பூங்குழலி தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தாள். ஆ, இது என்ன, கனவு காண்கிறேனா? இல்லை, கனவு இல்லை. அங்கே அந்த பாழும் மண்டபத்துக்கு பக்கத்தில் இளவரசருடைய சிநேகிதர் என்னிடமிருந்து பிடுங்கி எறிந்த கத்தி இதோ வந்து என்னருகில் விழுந்திருக்கிறதே. இதை யார் எறிந்திருப்பார்கள்? யாரோ இவருடைய பகைவர்தான் எறிந்திருப்பார்கள். என்னை கொல்லுவதற்காகத்தான் எறிந்திருப்பார்கள். என்ன துரதிருஷ்டம், என் மேலே விழாமல் சற்று நகர்ந்து விழுந்து விட்டதே. இதுவும் நல்லதற்காகத்தான். கையில் இந்த கத்தி இருக்கட்டும். அவருக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றிய பிறகு, அவரை அந்த பாதகர்களிடம் கொண்டு போய் ஒப்புவித்த பிறகு, அவர் எதிரிலேயே இந்த கத்தியினால் குத்திக்கொண்டு இறந்து விடுகிறேன். சீச்சி, எதற்காக அவர் மனதை அப்படி புண்படுத்த வேண்டும்? அவர் கப்பலில் ஏறிப்போன பிறகு படகில் ஏறி நடுக்கடலில் சென்று அங்கே குத்திக்கொண்டு சாகலாம். என் அருமை கத்தியே, நீ திரும்பி வந்தாயல்லவா. உன்னை அனுப்பியவர்களுக்கு வந்தனம். ஒருவேளை இளவரசர் மேலே எரிய எண்ணி இதை எறிந்திருப்பார்களோ? ஆம், அவருக்கு வழியில் எத்தனையோ அபாயங்கள் நேரலாம் என்று சேனாதிபதி கூட சொன்னாரே. அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கக்கூடாதா? அவர் பேரில் குறிபார்த்து எரிந்த கத்தி என் நெஞ்சில் விழக்கூடாதா? அப்படி விழுந்து அவருக்காக நான் உயிர் துறக்கும்படி நேரக்கூடாதா? அவ்விதம் நேர்ந்தால் நான் ரத்தம் பெருக்கி உயிர் துறக்கும் சமயத்தில்... பூங்குழலியின் மனத்தில் ஒரு விசித்திரமான தோற்றம் ஏற்பட்டது. அவளுடைய மார்பில் கத்தி பாய்ந்திருந்தது. அதிலிருந்து ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது. இளவரசர் ஓடி வந்தார். ஐயோ, எனக்காக உயிர் துறக்கிறாயா என்று கேட்டார். பூங்குழலியின் உள்ளம் பூரித்து நெஞ்சிலிருந்து ரத்தம் அதிகமாக பீரிட்டு வந்தது. இளவரசர் அவளை வாரி எடுத்து தம் மடியில் போட்டுக் கொண்டார். அவளுடைய நெஞ்சிலிருந்து பெருகிய ரத்தம் அவர் உடம்பையும் உடைகளையும் நனைத்தது. பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள். இளவரசே, இப்போதாவது என் நெஞ்சில் உள்ளது என்னவென்று தெரிந்து கொண்டீர்களா என்று கேட்டாள். அடிப்பாவி, அது எனக்கு முன்னமே தெரியும். இதற்காகவா உயிரை விடுகிறாய் என்று இளவரசர் அலறினார். பூங்குழலிக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. உரத்த சத்தம் போட்டுச் சிரித்தாள். ஏ பைத்தியமே என்ற குரலை கேட்டு பூங்குழலி நிமிர்ந்து பார்த்தாள். எதிரில் வந்தியத்தேவன் நின்று கொண்டிருந்தாள். இளவரசர் ஏற்கனவே கோபமாயிருக்கிறார். பிரயாணம் தாமதப்படுகிறது என்று உன்னால் வேறு தாமதம் வேண்டாம். சீக்கிரம் எழுந்து வா

0: என்றான் வந்தியத்தேவன். பூங்குழலி சிரித்து கொண்டு எழுந்தி ஓடிப்போய் யானையின் மீது ஏறி சவாரி மேற்கொண்டாள். கத்தியை நெஞ்சுடன் அணைத்து கொண்டு கொஞ்சினாள். காட்டு வழியில் மேலும் கொஞ்ச நேரம் சென்ற பிறகு எதிர்பாராத ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. பிரயாணிகள் வலது பக்கமிருந்து அடர்ந்த காட்டிலிருந்து விற்றென்ற சத்தத்துடன் ஓர் அம்பு பாய்ந்து வந்தது. இளவரசரை குறிபார்த்து அது எய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அந்த அம்பை விட வேகமாக இளவரசர் குதிரையின் கயிற்றை இழுத்து திருப்பினார். அம்பு அவருக்கு வெகு சமீபத்தில் சென்று அவருக்கு அப்பால் வந்து கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானுடைய தலைப்பாகையில் பாய்ந்து அதை கொத்தி கொண்டு சென்றது. ஆழ்வார்க்கடியான் தலையை தடவிக்கொண்டு வியப்புடன் பார்த்தான். சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி திடுக்கிட்டு போய்விட்டார். எல்லோருமே திகைத்து நின்றார்கள். பூங்குழலியோ அந்த அம்பு தன் பேரில் விழுந்து தன்னை கொன்றுவிடவில்லையே என்று வருத்தப்பட்டாள். சிறிது திகைப்பு நீங்கிய பிறகு சேனாதிபதி,
1: இளவரசே பார்த்தீர்களா? தங்களை பாதுகாப்பின்றி தனியே அனுப்பியிருந்தால் எவ்வளவு பிசகான காரியமாயிருக்கும்
0: என்று சொல்லிவிட்டு காவலுக்கு வந்த வீரர்களை காட்டுக்குள் புகுந்து தேடச் சொன்னார். அவர்கள் சிறிது நேரம் தேடிவிட்டு திரும்பி வந்து யாரும் அகப்படவில்லை என்றார்கள். சேனாதிபதி மேலே பிரயாணத்தை பற்றி ஏற்பாடு செய்யத் தொடங்கினார்.
1: இளவரசரை நடுவில் நிறுத்தி நாம் நாலு புறமும் சூழ்ந்து வர வேண்டும்
0: என்று கூறி வியூகம் வழுக்க ஆரம்பித்தார். அப்போது இளவரசர், சேனாதிபதி, ஒரு வேண்டுகோள் என்றார்.
1: இது என்ன வார்த்தை? கட்டளையிடுங்கள்
0: என்றார் சேனாதிபதி. நான் உயிரோடு தஞ்சை செல்ல விரும்புகிறேன். நான் குற்றமற்றவன் என்பதை என் தந்தையிடம் மெய்ப்பிக்க விரும்புகிறேன்.
1: தங்கள் தந்தை ஒரு நாளும் சந்தேகிக்க மாட்டார் இளவரசே.
0: தந்தை மட்டுமல்ல, மக்கள் எல்லோரும் ஒப்புக்கொள்ளும்படி நிரூபிக்க விரும்புகிறேன். அந்த காரியத்தை நிறைவேற்றிய பிறகு என் உயிரை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். அதற்கு முன்னால் வழியிலேயே உயிர் துறக்க விரும்பவில்லை.
1: ஐயா, தங்கள் உயிருக்கு ஆபத்து வருவதாயிருந்தால் அந்த க்ஷணமே இந்த குடும்பாளூர் வாளை என் நெஞ்சிலே செலுத்திக் கொள்வேன்.
0: அதில் ஒன்றும் பயனில்லை. சோழ நாடு மகத்தான நஷ்டம் அடையும்.
1: தங்களை இழப்பதை காட்டிலும் பெரிய நஷ்டம் சோழ நாட்டுக்கு வேறு என்ன இருக்க முடியும்? தங்களுக்கு ஆபத்து வருவதற்கு காரணமாக இருந்துவிட்டு அப்புறம் இந்த கொடும்பாளூர் கொடும்பாவி ஒரு கணமும் உயிரை வைத்துக் கொண்டு இருப்பேனா?
0: அப்படியானால் என் உயிரை நான் காப்பாற்றிக் கொள்வது இன்னும் முக்கியமாகிறது.
1: அதை காட்டிலும் முக்கியமானது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை.
0: அதற்கு எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது.
1: சொல்லுங்கள் ஐயா.
0: குதிரை மேல் பிரயாணம் செய்யும் வரையில் சற்று முன் வந்த அம்பை போல வேறு அபாயங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும்.
1: நடந்து போகலாம் என்று சொல்லுகிறீர்கள் அல்லது?
0: எனக்கு யானைகளின் பாஷை நன்றாய் தெரியும். யானைகள் நான் சொன்னபடி கேட்கும் என்று தாங்கள் அறிவீர்கள் அல்லவா?
1: ஆமாம் ஐயா. யானைப்பாகன் வேஷம் பூண்டு இந்த இலங்கை தீவின் பெரும்பகுதியை தாங்கள் சுற்றி பார்த்திருப்பதும் எனக்கு தெரியும்.
0: ஆகவே நான் சொல்லுகிறது என்னவென்றால், மறுபடியும் சிறிது நேரம் யானைப்பாகன் ஆகிறேன். இப்போது யானையை நடத்துகிறவன் கொஞ்ச தூரம் என் குதிரை மேல் ஏறி கொண்டு வரட்டும். இதை கேட்ட சேனாதிபதி சிறிது மனத்தடுமாற்றம் அடைந்ததாக தோன்றியது. இளவரசருடைய யோசனைக்கு யாராவது ஆட்சேபம் சொல்ல மாட்டார்களா என்று ஆவலுடன் சுற்றும் முற்றும் பார்த்தார். ஆனால் எல்லோரும் கம் என்று இருந்தார்கள்.
1: ஐயா, யானைப்பாகனுக்கு குதிரை ஏற தெரியுமோ என்னமோ?
0: தெரியாவிட்டால் நடந்து திரும்பி போகட்டும்.
1: அந்த பெண் பெரிய சங்கோஜியாயிருக்கிறாளே. அவள் தங்களுக்கு சரிசமமாக யானை மீது உட்கார மாட்டேன் என்று சொன்னால்
0: கீழே குதித்து நடந்து வரட்டும்.
1: தங்கள் சித்தம் இளவரசே.
0: இளவரசர் உடனே குதிரை மீதிருந்து குதித்தார். யானையின் அருகில் சென்றார். பூங்குழலியின் கரிய கண்கள் ஆர்வத்தினால் நீண்டு வியப்பினால் அகன்று அவரை நோக்கின. யானைப்பாகனை இறக்கிவிட்டு தாம் யானை மீது பாய்ந்து அதன் கழுத்தில் உட்கார்ந்து கொண்டார். தடைப்பட்ட பிரயாணம் மறுபடியும் ஆரம்பமாகியது. பூங்குழலி புலகாங்கிதம் அடைந்தாள். யானையின் முதுகின் மேலிருந்து மேகங்களின் மீது பாய்ந்தாள். வானவெளியில் உலாவினாள். சொர்க்கத்தை எட்டி பார்த்து அதன் விவரிக்க முடியாத இன்ப சுகத்தின் இயல்பு இதுவென்பதை ஒருவாறு உணர்ந்து அறிந்தாள். ஆஹா, இதுவென்ன தேவகானமா? இவ்வளவு இன்பமாயிருக்கிறதே! இல்லை, தேவகானத்துக்கு இவ்வளவு இனிமை ஏது? இளவரசர் அல்லவா பேசுகிறார். சமுத்திரகுமாரி, என்னுடன் இந்த யானை மீது தனியாக இருப்பது உனக்கு அருவறுப்பாயிருக்கிறதா? ஏழு ஜென்மங்களில் நான் செய்த தபத்தினால் இந்த பாக்கியம் எனக்கு கிட்டியிருக்கிறது பிரபு. திடீரென்று இந்த யானைக்கு மதம் பிடித்து இது ஓட ஆரம்பித்தால் நீ பயப்படுவாயா? தாங்கள் பக்கத்தில் இருக்கும்போது வானம் இடிந்து விழுந்தாலும் பயப்பட மாட்டேன் ஐயா. உன் படகை எங்கே விட்டுவிட்டு வந்திருக்கிறாய் பூங்குழலி? யானை இரவு துறைக்கு சமீபத்தில் ஐயா. இக்கரையிலா அக்கரையிலா? அக்கரையிலேதான் படகை நிறுத்தி அங்கே நிறுத்தி வைக்க தனி இடம் கிடைத்தது.

0: ஏயே படகை நிறுத்திவிட்டு வந்தேன். யானை இரவுத்துறையை எப்படி கடந்து வந்தாய்?
1: நான் வரும்போது கடல் நீர் மிகவும் குறைவாயிருந்தது. ஆகையால் பெரும்பாலும் நடந்து வந்தேன், கொஞ்சம் நீந்தியும் வந்தேன்.
0: இப்போது இந்த யானை கடலில் இறங்கிச் சென்றால் பயப்படுவாயா?
1: கடலிலேயே என்னை தள்ளிவிட்டாலும் கவலையில்லை. நான் தான் சமுத்திரகுமாரி ஆயிற்றே. தாங்கள்தானே பெயர் கொடுத்தீர்கள்?
0: உன் படகு இருக்குமிடம் சென்றதும் அதில் நாம் ஏறிக்கொள்வோம். நீதான் படகு தள்ளி கொண்டு வர வேண்டும். இரண்டு பேரையும் வைத்து தள்ள முடியும் அல்லவா?
1: 10 வயது முதல் துடுப்பு பிடித்த கரங்களை வை பிரபு. அரண்மனை பெண்களைப் போல மலரினும் மிருதுவான கரங்கள் அல்ல. தங்கள் சிநேகிதர் வந்தியத்தேவரை வைத்து தள்ளி வந்ததை அவர் சொல்லவில்லையா?
0: சொன்னார் சொன்னார். ஆனால் இன்று அதைவிட வேகமாக தள்ள வேண்டும். தொண்டைமான் ஆற்றின் முகத்வாரத்துக்கு அதிசீக்கிரமாக போய்ச் சேர வேண்டும்.
1: இளவரசே, அவ்வளவு கொடூரமான காரியத்தை என்னை ஏன் செய்ய பணிக்கிறீர்கள்? தங்களை சிறைப்படாமல் தப்புவிப்பதற்காக ஓடோடியும் வந்தேன். சிறைப்படுத்த வந்திருப்பவர்களிடம்
0: தங்களை கொண்டு போய் ஒப்புவிக்கும்படி பயணிக்கிறீர்கள். இந்த ஏழையின் பேரில் ஏன் இவ்வளவு கொடூரம்?
1: பூங்குழலி, என் தந்தை சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டிருப்பது உனக்கு தெரியும் அல்லவா?
0: தெரியும் ஐயா. வானத்தில் சில நாளாக வால் நட்சத்திரம் தோன்றுவது பற்றி ஜனங்கள் பேசிக்கொள்ளுவதும் எனக்கு தெரியும். எந்த நொடி புழுதிலும் என் தந்தை வாணாள் முடிவுறக்கூடும் அல்லவா?
1: பூங்குழலி மௌனமாயிருந்தாள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கோடிக்கரையில மான் வேட்டையாட வந்திருப்பதாக சொல்லிக்கிட்டு வந்தியத்தேவனை பிடிக்க காத்திருந்த பழுவேட்டரையர் வீரர்களிடமிருந்து அவனை தந்திரமா தப்புவிச்சா பூங்குழலி. இப்போ ஈழத்துல அருள்மொழிவர்மரை சிறைப்பிடிக்க வந்த ஆட்களிடம் அவரை ஒப்புவிக்க வேண்டிய இக்கட்டான நிலை. ஒப்புவிச்சாலும் பழி, தப்புவிச்சாலும் பழி. எதுலேயும் தலையிடாம நடுக்கடல்ல ஆனந்தமா படகோட்டிக்கிட்டு இருப்பதுதான் நிம்மதியை தரும்னு நினைச்சிருப்பா அந்த பேதைப்பெண். மதுராந்தக தேவனுக்கு பட்டம் கட்டுறது பத்தி சக்கரவர்த்தியை யோசித்து வருவதாக தெரியுது. ஆகையால சக்கரவர்த்தியின் கட்டளைன்னு கருதி தஞ்சைக்கு போகிறதுக்கு இது தருணம் அன்றுன்னு பூதி விக்ரமகேசரி சொல்லி பார்த்தது நினைவிருக்கும். இனி யோசனை ஒண்ணுமே தேவையில்லை. என்னை தடசே யாரும் முயல வேண்டாம்னு கம்பீரமா சொல்லிட்டு மிகவும் கனிவா அந்த ஓடக்கார பெண்ணை அருகில் அழைச்சு தொண்டைமான் ஆற்று முகத்வாரத்துக்கு சீக்கிரமா போக தமக்கு வழிகாட்டணும்னு கேட்டுக்கிறார் இளவரசர். வாழ்நாளெல்லாம் போர்க்களத்திலேயே கழிச்சிட்டு ராஜாங்க சேவையில தலைநரைச்சு போன தம் வயசையும் மதிக்காம அசட்டு துணிச்சலோட நடந்துகிட்ட அந்த பெண் மீது இளவரசரிடம் காட்ட முடியாத கடுங்கோபத்தை காட்டுறார் பெரிய வேளார். உருவாகியிருக்கிற இந்த சங்கடத்துக்கெல்லாம் மூல காரணம் இந்த கொடும்பாளூர் வேளார்தான் என்கிறத விளக்கி வந்தியத்தேவனை ஏன் நம்மையுமே வியப்பில் ஆழ்த்திடுறான் ஆழ்வார்க்கடியார். அம்பு வடிவில அடுத்த கொலை முயற்சி. அருள்மொழிவர்மரின் தலைக்கு வந்தது ஆழ்வார்க்கடியானுடைய தலைப்பாகையோடு போயிடுது. இப்பவாவது தம் முடிவை இளவரசர் மாத்திப்பாரான்னு சேனாதிபதி எதிர்பார்த்திருப்பார் போலும். ஆனா எதுவும் பேசல, வியூகம் அமைக்கிறார். சின்ன படையெடுப்பு மாதிரி ஆயிடுது இந்த பிரயாணம். இளவரசர் தம் பங்குக்கு குதிரையிலிருந்து இறங்கி யானையை தேர்ந்தெடுக்கிறார். பெரிய வேளாரோ தம் தம்பி மகளை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை வச்சிருக்காரே. ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய கூச்சமும் நாணமும் தயக்கமும் இந்த ஓடக்கார பெண்ணுக்கு கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறார். இப்படி எதிர்பாராத ஒரு வாய்ப்பு கிடைச்சா சொர்க்கத்தையே எட்டி பிடிச்ச உன்னத நிலைக்கு பூங்குழலி போயிடுவார். இது வந்தியத்தேவனுக்கு நல்லாவே தெரியும். இளவரசர் ஓரளவு ஊகிச்சிருப்பார். பெரிய வேளார் முகம் சுழிச்சிருப்பார். திருமலையப்பன் தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருப்பான். யானை மேல இருந்தபடி அவங்க ரெண்டு பேரும் உரையாடினதெல்லாம் இவங்களுக்கு கேட்டிருக்குமாங்கிறது சந்தேகம்தான்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
5: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
4: இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
5: ஆனா

0: கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், தர்மா படத்திற்காக SV பாலசுப்ரமணியம் குரலில்.

0: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் உரையாற்றிய அவர், முந்தைய அரசு கஜானாவை காலி செய்துவிட்டு சென்றதாக குற்றம் சாட்டினார்.
2: இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர்.
1: தமிழகத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் தொடங்கியுள்ளதாகவும் திரு விஜய் கூறினார்.
2: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. This is a new beginning, a new era of a real secular social justice starts now.
1: இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகம் சென்ற முதலமைச்சர் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்டார். பின்னர் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அதிகாரிகளுடன் விரிவாக அவர் ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும், போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில், திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.

0: சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 மணியளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக்கு அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக்கு அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவேக்கு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின்திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக்கு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் நீண்ட காலமாக தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறைதான் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் இந்த முறை மாற்றப்பட்டுள்ளது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். இனிவரும் அரசு நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தாவேக்கு அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தாவேக்கு அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது. இதன் தாக்கத்தால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருது நகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள்

0: மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் கோட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாளை முதல் மீண்டும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் தனிநபர் பிரிவில் சஹில் ஜாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-12 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் எலா லின்னை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் கரகா இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி, நேரம் 6:40. இனி தொடர்வது மனதில் நின்றவை. முதல் பாடலாக அமர்கலம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: வானொலிக்கு 90.
1: சென்னை வானொலி நிலைய ரசிக பெருமக்களுக்கு எழுத்தாளர் நாடகாசிரியர் எஸ் எல் நானுவின் அன்பு கலந்த வணக்கங்கள். வானொலிக்கு 90 வயசான். இன்ஃபேக்ட் அந்த 90 வயசுல கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல எனக்கு இந்த சென்னை வானொலியோட தொடர்பு உண்டு. எப்படின்னு கேக்குறீங்களா? 1983 நினைக்கிறேன், அப்பதான் முத முதல்ல நான் சென்னை வானொலி கூட தொடர்பு ஏற்படுத்திட்டேன். அதாவது இந்த இளைய பாரதம் நிகழ்ச்சியில நான் கலந்துகிட்டேன். நான் அப்ரூவ்ட் ஆர்டிஸ்ட், சோ நாடகங்கள் நடிக்க ஆரம்பிச்சேன். சென்னை வானொலி நிலையம் மாதிரி ஒரு இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறது வேற யாருமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அதோட பலன் என்னன்னா, இன்னி வரைக்கும் நான் சென்னை வானொலி நிலையத்தோட தொடர்புல இருக்கேன். ஏன்னா இப்பவும் நிறைய நாடகங்கள் எழுதுறேன், இப்பவும் நிறைய நாடகங்கள்ல நடிக்கிறேன். நாடகங்கள் மட்டும் இல்ல, எல்லா கலைக்குமே ஒரு ஆதாரம் எதுன்னா அது சென்னை வானொலி நிலையம் தான். சென்னை வானொலி நிலையத்துக்கு நன்றி.

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மா வந்தது.
1: முஸ்லிம் லீக் தனிநாடு கேட்டதை காந்திஜி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னீர்கள். இருந்தாலும் இந்த விஷயத்தில் காந்திஜியை பலரும் குறை கூறுகிறார்களே தாயே.
2: மகனே சிவா, காந்தியை குறை கூறுகிறவர்கள் அவனுக்கு இந்திய விடுதலையின் மீது இருந்த உண்மையான வேட்கையை உணர்ந்தார் இல்லை. காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீகுக்கும் இடையே ஓர் உடன்பாட்டை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று அவன் நெஞ்சார விரும்பினான். ஒரே நாடு இரண்டு சுதந்திரமான நிர்வாகம் என்ற அவனது எண்ணத்தையும் அவர்கள் குறைகூறத்தான் செய்தார்கள். காந்தியின் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியுற்றதன் மூலம் முஸ்லிம்கள் தங்கள் வாழ்நாள் வாய்ப்பை இழந்து விட்டார்கள் என்றான் ராஜகோபாலாச்சாரி. விரும்பியவர்களுக்கு வாரி வழங்க மாநிலங்கள் ஒன்றும் காந்தி அல்லது ராஜகோபாலாச்சாரியின் சொந்த சொத்து அல்ல என்று கோபத்தை வெளிப்படுத்தினான் சாவர்கர். இது பாகிஸ்தான் திட்டத்துக்கு எதிரான மோசடி என்று சாடினான் லியாக்கத் அலி கான். காந்தி ஜின்னா சந்திப்பால் பலனடைந்தது என்னவோ, ஜின்னாவும் முஸ்லிம் லீகும் தான். இதனால் முஸ்லிம்களிடையே ஜின்னா மிகுந்த செல்வாக்கை பெற்றான். காந்தி ஜின்னா சந்திப்பு தோல்வியை அடுத்து அரசியல் தேக்க நிலைக்கு தீர்வு காண மேலும் ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள். காந்திக்கு மிகவும் நெருங்கிய புலாபாய் தேசாய் அப்போது மத்திய சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தான். முஸ்லிம் லீகின் சட்டமன்ற கட்சி தலைவரான லியாக்கத் அலி கானும் தேசாயும் 1945 ஜனவரியில் ஓர் உடன்பாட்டுக்கு வந்தார்கள். அது தேசாய் லியாக்கத் உடன்பாடு எனப்பட்டது. காங்கிரசும் முஸ்லிம் லீகும் இணைந்து மத்தியில் இடைக்கால அரசை அமைக்க சில நிபந்தனைகளுடன் உடன்பாடு எட்டினார்கள். ஆனால் தேசாய் லியாக்கத் திட்டம் காங்கிரஸ் முஸ்லிம் லீகின் சம்மதத்தை பெறுவதற்கு முன்பாகவே வெளியிடப்பட்டது. எனவே அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அதோடு சமூகத்தில் ஒரு வேறுபாட்டையும் கிளப்பிவிட்டது. இந்த திட்டத்தில் தன் பெயர் தொடர்பு படுத்தப்பட்டதை காந்தி விரும்பவில்லை. காங்கிரசுக்கு சமமாக முஸ்லிம் லீக் கருதப்பட்டது ஜின்னாவுக்கு மகிழ்ச்சியை அளித்தது. ஆனால் சூழ்நிலை கட்டாயத்தால் லியாக்கத் அலி கான் தனக்கும் இந்த உடன்பாட்டுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று மறுக்க வேண்டியதாயிற்று. இத்துடன் புலாபாய் தேசாயின் அரசியல் வாழ்வுக்கு இந்த உடன்பாடு முற்றுப்புள்ளி வைத்தது. இருந்த போதிலும் தேசாய் லியாக்கத் உடன்பாட்டில் காணப்பட்ட கொள்கைகளின் அடிப்படையில் வேவல் திட்டம் என்ற ஒன்று தயாரானது. வைஸ்ராய் வேவல் லண்டன் சென்று 10 வாரம் தங்கியிருந்து பிரிட்டிஷ் பிரதமருடனும் இந்திய விவகார செயலாளருடனும் பேச்சுவார்த்தை நடத்தினான். அதன் பிறகு இந்தியா திரும்பி 1945 ஜூலை 14 வானொலி உரை நிகழ்த்தினான். அதில் பிரிட்டிஷ் அரசின் சார்பில் ஓர் அறிவிப்பை வெளியிட்டான். இதை வேவல் திட்டம் என்றார்கள். இந்த திட்டத்தின்படி புதிய ஆட்சிக்குழு அமைக்கப்படும். அதில் இந்தியாவின் முக்கிய வகுப்பினர் இடம் பெறுவார்கள். சாதி இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம எண்ணிக்கையில் இடங்கள் ஒதுக்கப்படும். இந்த குழுவில் வைஸ்ராய், தலைமை தளபதி இருவரை தவிர மற்ற அனைத்து உறுப்பினர்களும் இந்திய பிரதிநிதிகளாகவே இருப்பார்கள். வெளி விவகாரத்துறையும் இந்திய உறுப்பினர்கள் இடமே இருக்கும். இந்த ஆட்சிக்குழுவே இடைக்கால அரசாங்கமாக செயல்படும். வைஸ்ராய் தனது வெட்டதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் இந்திய நலனே கருத்தில் கொள்ளப்படும். இந்தியர்கள் தனியே தங்களுக்கென ஓர் அரசியல் அமைப்பு சட்டம்

அந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். வைஸ்ராயின் அறிவிப்பை அடுத்து சிறையில் இருந்த காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் முஸ்லிம் லீக் இடையே அரசியல் சம விகிதத்துக்கு ஒரு புதிய கோணத்தை கொடுத்து அதை இன சம விகிதமாக மாற்றியது வேவல் திட்டம். இதன் மூலம் முஸ்லிம் லீகின் நோக்கம் மிக சாதுரியமாக அரசாங்கத்தின் கொள்கை அறிவிப்பில் அங்கீகரிக்கப்பட்டது. இது முஸ்லிம் லீகிற்கு கிடைத்த ஒரு மறைமுக வெற்றியாகவே கருதப்பட்டது. வானொலி மூலம் அறிவித்த தனது திட்டத்தினை முன்வைத்து வைஸ்ராய் வேவல் ஒரு மாநாட்டை கூட்டினான். 1945 ஜூன் 25 ஷிம்லாவில் இருந்த வைஸ்ராயின் மாளிகையில் இந்த மாநாடு கூட்டப்பட்டது. இந்த மாநாட்டுக்கு காந்தி உள்பட 21 முக்கிய அரசியல் தலைவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம், பிரிட்டனின் போர் முயற்சிக்கு ஆதரவு, போர் முடியும் வரை புதிய ஆட்சிக்குழு நீடித்தல் போன்ற திட்டங்களில் கருத்து ஒற்றுமை ஏற்பட்டது. ஆனால் புதிய ஆட்சிக்குழு குறித்து கருத்து வேறுபாடுகள் தோன்றின. வேவல் திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட சாதி இந்துக்கள் என்ற சொல்லை காந்தி பலமாக எதிர்த்தான். அதுபோல காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீகுக்கும் இடையே உள்ள சமவிகிதம் என்பது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையேயான சமவிகிதம் ஆகாது என்று காந்தி வாதிட்டான். அதை ஜின்னா ஏற்கவில்லை. புதிய ஆட்சி குழுவுக்கு காங்கிரஸ் இந்து உறுப்பினர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும், முஸ்லிம் உறுப்பினர்களை முஸ்லிம் லீக் மட்டுமே நியமிக்கும். லீக் நியமிக்கும் 5 முஸ்லிம் உறுப்பினர்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகிய நிபந்தனைகளை ஜின்னா விதித்தான். ஜின்னாவின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் காங்கிரஸ் அந்த ஆட்சி குழுவுக்கு எந்த முஸ்லிமையும் அதன் சார்பில் நியமிக்க முடியாது. காங்கிரஸ் என்பது ஒரு இந்துக்கள் அமைப்பே என்பதை ஒப்புக்கொண்டதாகிவிடும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் பின்வாங்கினார்கள். காங்கிரசும் முஸ்லிம் லீகும் ஒத்து போகாததை கண்ட வேவல் தன் வழியில் செல்ல தீர்மானித்தான். ஒவ்வொரு கட்சியும் ஒரு பட்டியலை தருமாறும் தானே அதிலிருந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வதாகவும் கூறினான். அந்த யோசனையை ஏற்று அனைத்து கட்சிகளும் பட்டியலை கொடுத்தன. ஆனால் ஜின்னா தனது நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் ஷிம்லா மாநாட்டை புறக்கணிக்கப் போவதாக கூறினான். இதனால் நொந்து போன வேவல் ஷிம்லா மாநாட்டை கலைத்து விட்டான். ஷிம்லா மாநாடும் தோல்வி அடைந்தது. ஜின்னாவோடு ஒத்துப்போக வேண்டும் என்ற பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நோக்கம், ஆங்கிலேய அதிகார வர்க்கத்தின் சுயநல போக்கு, ஜின்னாவின் பிடிவாதம், இவையெல்லாம் இந்த மாநாட்டை தோல்வியடைய செய்தன. ஷிம்லா மாநாட்டின் தோல்விக்கான பொறுப்பை வைஸ்ராய் தானே ஏற்றுக்கொண்டான். இதனால் வைஸ்ராய் மீதும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மீதும் காங்கிரசுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் மேலும் தளர்ந்து போனது.

0: அவர்கிட்ட அந்த பாடல்.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ முருகன்.
1: சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்களின் குழந்தைகள் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 2026-27 கல்வியாண்டில் முன்னாள் படை வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டின்படி மேற்படிப்பில் சேர சார்ந்தோர் சான்று தேவைப்படுவோர் சுய விண்ணப்பம், இணையதள விண்ணப்பத்தின் நகல், ஜாதி சான்றிதழ், படை வீரர் மற்றும் விதவையரின் அடையாள அட்டை நகல் ஆகிய சான்றிதழ் நகல்களுடன் முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தில் நேரில் சென்று விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றும், மேலும் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்பத்தில் முன்னாள் படை வீரர் இடஒதுக்கீடு கட்டத்தில் உரிய தேர்வு செய்வதுடன் சான்றோர் சான்றின் நகலை கட்டாயம் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், இதன் அடிப்படையில் சிறார்களுக்கு PMBSS கல்வி உதவித்தொகை, KSB கல்வி உதவித்தொகை மற்றும் தொகுப்பு நிதியிலிருந்து கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதால் இதற்கான உரிய விபரத்தை மாவட்ட முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது இவ்வலுவலக தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி கூறியுள்ளார். மாவட்ட விவசாயிகள் பயிர் சாகுபடிகளுக்கு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விதை விற்பனை நிலையங்களில் மட்டும்தான் தேவையான விதைகளை வாங்க வேண்டும் எனவும், மேலும் மாவட்டத்தில் விதை விற்பனை உரிமம் இல்லாமல் விதை விற்பனை இருப்பு வைப்பது விதை சட்டத்தின் குற்றம் என்றும், விதை விற்பனை நிலையங்களில் மத்திய விதைக்குழு அங்கீகரித்த பயிர் ரகங்களின் விதைகளை மட்டும் விற்பனை செய்ய வேண்டும், விதைகள் குறைந்தபட்ச முளைப்பு திறன் மற்றும் புற தூய்மை கொண்டிருக்க வேண்டும், விதை கொள்கலன்கள் சான்று அட்டைகளுடன் விபரச்சீட்டு எண், பயிர் ரகம், ஆண்டு காலாவதி நாள், முளைப்பு திறன், புற தூய்மை, இன தூய்மை, எடை மற்றும் விதை நேர்த்திக்காக ஏதேனும் ரசாயனம் பயன்படுத்தி இருந்தால் அதன் விவரம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் குறிப்பிடப்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பொது மருத்துவம், பல் மருத்துவம், சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு இம்மாவட்டம் சிவகங்கை அரசு மகளிர் கலைக்கல்லூரி, மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி, காரைக்குடி கேந்திரிய வித்யாலயா பள்ளி, அழகப்பா பாலிடெக்னிக் என 4 மையங்களில் நடைபெற்ற இத்தேர்வுக்கு 1821 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 1760 பேர் எழுதினர். தமிழ் கவிஞர்கள் நாளையொட்டி இம்மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள ஒக்கூரில் சங்ககால நல்லிசை புலவர் ஒக்கூர் மாசாத்தியார் மற்றும் திருப்பத்தூர் அருகே மகிபாலன்பட்டியில் புலவர் கணியன் பூங்குன்றனாரின் நினைவு தூண்களுக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி மலர்தூவி மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து ஒக்கூர் மாசாத்தியார், கணியன் பூங்குன்றனாரின் பாடல்கள் குறுநூலினை வெளியிட்டு 10 பாட்டு வழங்குதல், பாரதிதாசன் கவிதை நூல் வழங்குதலும், தொடர்ந்து தமிழ் புலவர்களின் சிறப்பு சொற்பொழிவுகள் நடைபெற்றன. நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தமிழ் அறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவியர் மற்றும் மாணவர் அல்லாதோர்களுக்கான உறைவிடம் சாரா கோடைகால விளையாட்டு பயிற்சி முகாம்கள் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. உறைவிடம் சாரா இப்பயிற்சியில் தடகளம், கூடைப்பந்து, கால்பந்து, ஹாக்கி, கோகோ உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் 15 நாட்கள் காலை மற்றும் மாலையில் நடைபெற்றது. கட்டணமில்லா இப்பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நடைபெற்று முடிந்த +2 அரசு பொதுத் தேர்வில் இம்மாவட்டம் மாநில அளவில் 2 இடத்திற்கு முன்னேறியது. மேலும் அரசு பள்ளிகளுக்கான தேர்ச்சியிலும் 2 இடத்திற்கு முன்னேற்றமடைந்து சாதனை படைத்துள்ளது. மாவட்டத்தில் 163 பள்ளிகளைச் சேர்ந்த 7265 மாணவர்களும் 8718 மாணவிகளும் என 15983 பேர் தேர்வு எழுதினர். இதில் 7062 மாணவர்களும் 8609 மாணவிகளும் என 15671 பேர் தேர்ச்சி பெற்றனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் அதிகமானது. கடந்த கல்வியாண்டில் 96.71% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் 6 இடம் பிடித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு 98.05% பேர் தேர்ச்சியடைந்து மாநில அளவில் இம்மாவட்டம் 2 இடத்தை பிடித்துள்ளது.
0: இதுவரை நீங்கள் கேட்டது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ முருகன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச்செய்தி அறிக்கை.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தெலுங்கானாவின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை இன்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்ததோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தேவையின்றி பெட்ரோலியப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக பெங்களூருவில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பிஜேபிக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அஸ்ஸாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸை பொறுத்தவரை மக்களின் நம்பிக்கையை அது இழந்து வருவதாக அவர் கூறினார். உட்கட்சி பூசல் காரணமாக கர்நாடகாவில் சிறந்த நிர்வாகத்தை வழங்க காங்கிரஸ் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் துணை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நீடித்து வருவதாகவும் அவர் கூறினார். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், அதிகார ஆசையில் காங்கிரஸ் திமுக முதுகில் குத்திவிட்டதாகவும் குறிப்பிட்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் உயிரிழப்புகளும் பொருள் இழப்புகளும் ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். நிவாரணப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக நமது தொழில்துறையினருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக ஐரோப்பிய யூனியனுடன் பேச்சு நடத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எந்தவொரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிரச்சினைகள் உருவாவதற்கு முன் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அம்மாநிலத்தின் குணாவில் சிமெண்ட் தொழிற்சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழிற்சாலை மூலம் இப்பகுதியில் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார். தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு

மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்க உள்ளது. உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்திர சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினட் அமைச்சர்களாகவும், திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். குப்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் குப்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக குப்பம் நகராட்சியில் பணியாற்றி வரும் அனைத்து அலுவலர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் வெற்றி நிச்சயம் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஸ்விக்விந்தர் சிங் சுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சிறந்த மின்னணு நிர்வாகத்திற்கான பல்வேறு தேசிய விருதுகளை இந்த துறை பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசின் சேவைகளை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் இந்த துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் மின்சார பேருந்து திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீருக்கு 200 பேருந்துகள் வழங்கப்படவுள்ளன. இந்த பேருந்துகள் சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவத்தில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்வா மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறைக்கு சொந்தமான சோதனை சாவடியை நோக்கி வெடிப்பொருட்களுடன் வந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைனும் ரஷ்யாவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. யுக்ரைன் ஒப்பந்தத்தை மீறி ஆயிரக்கணக்கான தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. குறிப்பாக மக்கள் வசிக்கும் இடங்களிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரஷ்யாவும் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைன் குறை கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கஜகஸ்தானின் அல்மாட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் விவான் கபூர் நீரு இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிராக 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சென்னை அணி சற்று முன் வரை 15.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. ஜோஷ் இங்கிலீஷ் அதிரடியாக ஆடி 33 பந்துகளில் 85 ரன் குவித்தார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இப்போட்டி 10:30 தொடங்குகிறது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் ரிஷிகந்தா சிங், ராஜா முத்துப்பாண்டி உட்பட 8 பேரும், மகளிர் பிரிவில் கோமல் கோஹர், பிந்தியாராணி தேவி உட்பட 8 பேரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நாளை தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கராகா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு

0: அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25:35. ஆகாஷ்வாணி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 KHz-இல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது பண்ணை செய்தி. கேட்கும் முன்,
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: பண்ணச்செய்தி. கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு வெப்ப எரிச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயற்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்புச்சத்து அதிகமுள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடம் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்புச்சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரை உள்ள முயல் கொட்டகைகளில் கோடைக்காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும்போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடைக்காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனம் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் விட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிந்துவிடும். மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படும். ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கும். இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படும். தரிசு மற்றும் வறண்ட நிலத்திற்கேற்ற வேம்பின் பயன்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்த மரமானது விதை மூலம் பயிர் செய்யப்படுகிறது. இதற்காக விதைகளை நன்றாக தண்ணீரில் ஊற வைத்து தாய்ப்பாத்தியில் விதைக்க வேண்டும். 6 மாத நாற்றுகள் நடுவதற்கு ஏற்றது. அவற்றை 3x3 மீட்டர் முதல் 5x5 மீட்டர் இடைவெளியில் 1x1 அடி குழியில் நட வேண்டும். வேம்பு நட்ட 6 அல்லது 7 ஆண்டுகளில் பூத்து காய்க்க ஆரம்பிக்கும். மண்வளத்துக்கேற்ப வேம்பு 8 முதல் 100 ஆண்டுகள் வரை சீரான மகசூலை தரும். 8 வயதுக்கு மேற்பட்ட வேப்ப மரத்திலிருந்து சரியாக வருடத்திற்கு 350 கிலோகிராம் தழையை பெறலாம். வேம்பின் தழைகளை பசுந்தழை உரமாக பயிர் சாகுபடியில் பயன்படுத்தலாம். இந்த மரங்களிலிருந்து சுமார் 12 டன் கொட்டையை பெறலாம். பருப்பில் 49% எண்ணெயும் தோலுடன் சேர்ந்த விதையில் 23% எண்ணெயும் கிடைக்கும். 3% வேப்ப எண்ணெய் கரைசலை பயிர் பாதுகாப்பில் பயன்படுத்தலாம். விறகாக மரம் ஒன்றுக்கு 400 கிலோ கிடைக்கும். இதன் பருப்பை 5% கரைசலாக பயிர் பாதுகாப்பில் பயன்படுத்தலாம். இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள்.

0: என்ன கயல், மீனெல்லாம் ரகம் பிரிக்கிற போல தெரியுது.
1: ஆமா சம்பருத்தி, இன்னைக்கு நிறைய மீன் மாட்டிருச்சு.
0: எல்லாம் வேற வேற மாதிரி இல்ல இருக்கு, இது என்ன ஆமா மாதிரி இருக்கு?
1: அதை எதுவும் பண்ணாத, எடுத்துட்டு போய் கடல்லையே விட்டுடுவோம்.
0: சரி, இது என்ன சிப்பியா, அழகா இருக்கே.
1: எடுக்க எடுக்க இன்னும் நிறையவே வரும், நமக்கு மீன் மட்டும் போதும்.
0: இந்த வலையில மட்டுமே இவ்ளோ வகை வகையா இருக்கே, அப்போ அந்த கடல்ல எவ்வளோ இருக்கும்?
1: கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு கொட்டி கிடக்கும். நம்மளோட வாழ்வாதாரமே அதுதானே.
0: எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு மூணு வகை மீன் மட்டும்தான். இப்பதான் இவ்வளோ மீன் ரகத்தை பாக்குற. உனக்கு எல்லா மீன் வகையும் சரியா தெரியுமா?
1: தெரியாம எப்படி? இதுதானே நம்ம பொழப்பே. இந்த கூடையில இருக்கிறதுலாம் வவ்வா மீனுக, அது கொடுவா மீனு. இந்த பக்கம் இருக்கிறது சங்கரா. நான் எல்லாத்தையும் கண்ணை கட்டிட்டு தொட்டு பார்த்தே சொல்லிடுவேன்.
0: பெரிய ஆளுதான் நீ.
1: எல்லாம் அனுபவம் தான்.
0: இது மட்டும் தானா இல்ல இன்னும் எதனாவது இருக்கா?
1: நம்மளுக்கு இன்னைக்கு கண்ணுல பட்டது இவ்வளவுதான். ஆனா அல்லல்ல குறையாத பல வளங்களையும் கடல் தனக்குள்ளயும் அத சார்ந்த இடத்துலயும் வச்சிருக்கு.
0: இதுவே ஆச்சரியமா இருக்கு. இன்னும் வேற இருக்கா? அத பத்தியும் கொஞ்சம் எனக்கு சொல்ல.
1: நான் சொன்னா கூட அளவாதான் சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம மீனவ கூட்டத்துல இத பத்தி தான் சொல்ல போறாங்க. வா போய் கேப்போம்.
0: சரிவா போவோம். ஆமாங்க கயல், இங்க யாரு என்ன தகவல் சொல்ல போறாங்க?
1: மீன் வகைமைகள், வளங்கள் மற்றும் அதன் பாதுகாப்பு முக்கியத்துவம் பத்தி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சா சுதன் அவங்க சொல்றத கவனமா கேளு.
2: பொதுவாக பல்லுயிர் பெருக்கம் என்பது உயிரியல் பன்முகத்தன்மைக்கான மாநாட்டின் வரையறையின்படி நிலம், கடல் மற்றும் பிற நீர்வாழ் சூழல் அமைப்புகள் மற்றும் அவை அங்கம் வகிக்கும் சூழலியல் தொகுப்புகள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களுக்கிடையே காணப்படும் மாறுபாடாகும். இது சிற்றினங்களுக்கு இடையில் மற்றும் சூழல் அமைப்புகளின் பன்முகத்தன்மையை உள்ளடங்கியது. இது பொதுவாக மூன்று வகைப்படும்: சிற்றின பன்முகத்தன்மை, மரபணு பன்முகத்தன்மை மற்றும் சூழல் பன்முகத்தன்மை ஆகும். இதில் கடல்சார் சூழல் அமைப்பு மனிதர்களின் நலனுக்காக அத்தியாவசிய பொருட்கள் வடிவில், அதாவது மீன்கள், மரங்கள், மேங்க்ரூவ் காடுகள், புற்கள், பவளப்பாறைகள் போன்ற பல முக்கிய சூழல் அமைப்பு சேவைகளையும் பொருட்களையும் வழங்குகிறது. அதே போல மனிதர்களுக்கு அத்தியாவசிய சூழல் அமைப்பு சேவைகளை வழங்கும் சூழல் அமைப்பின் சரியான செயல்பாட்டிற்கும் உயிரியல் கூறுகள் மிக முக்கியமானவையாகும். 2023 இந்தியாவில் இருந்து பிடிக்கப்பட்ட மொத்த கடல் மீன்களின் அளவு 3.53 மில்லியன் டன்களாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல 2024 3.45 மில்லியன் மெட்ரிக் டன்களாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதாரத்தில் மீன்வளத்துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இது தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 1.25% பங்களிக்கிறது. இத்துறையானது 11,098 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையோரத்தில் வசிக்கும் சுமார் 4 மில்லியன் மீனவ மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் வழங்குகிறது. இவ்வாறாக கடல்சார் பல்லுயிர் பெருக்கம் சூழல் வளமாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் தோன்றினாலும் அதிகப்படியான அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. சூழல் மண்டல சேவைகளின் நிலைத்தன்மைக்கும் இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கும் மீன்வள ஆதாரங்களின் வாழ்விடம் மற்றும் காலநிலை மாற்றம், பல்லுயிர் பெருக்கம், பல்லுயிர் இழப்பு, மனித நடவடிக்கைகள், கடல் மாசுபாடு பிரச்சினைகள் மற்றும் இயற்கை வாழ்விடங்களை ஆழப்படுத்துதல் மற்றும் மீட்டெடுத்தல் போன்ற பிரச்சினைகளை நாம் முறையாக கையாள வேண்டும். இதில் பல சூழல் மண்டலங்கள்

அடங்கியுள்ளது. குறிப்பாக கடல்சார் சூழல் மண்டலங்கள், அதாவது கண்டங்களின் நிலப்பரப்பு கட்டமைப்புக்குள் இந்திய கடற்கரையோரம் கடலோர பகுதியிலும், பிரத்யேக பொருளாதார மண்டலத்திலும், அதாவது ஆங்கிலத்தில் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் காணப்படும். இதில் மீன்கள், நண்டுகள், இறால்கள், சிற்பிகள் இனங்களின் பன்முகத்தன்மை பகுதிக்கு பகுதி வேறுபட்டு காணப்படும். அதே போல சதுப்பு நில சூழல் அமைப்புகள் மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டிலும், கச் வளைகுடா குஜராத்திலும், லட்சத்தீவு மற்றும் அந்தமான் தீவு குழுமங்கள் ஆகியவற்றில் உள்ள இந்திய கடற்கரையோரம் அமைந்துள்ள ஏராளமான தீவுகளும், கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடற்கரையோரம் அமைந்துள்ள பிரம்மாண்டமான சதுப்பு நில வலைப்பின்னல்களும் இதில் அடங்கும். அது மட்டுமின்றி பவளப்பாறைகள், கடற்பஞ்சுகள், கடற்பாசிகள், கடற்புட்கள், அலங்கார மீன்கள், உணவு மீன்கள், ஓட்டுடலிகள், மெல்லுடலிகள் மற்றும் தாவரங்களின் பல்வகை இனங்களும் ஆதரவளிக்கும் வளமான கடல்சார் பல்லுயிர் பெருக்கத்தை இவ்வகையான மண்டலங்கள் உருவாக்குகின்றன. இவ்வமைப்புகள் மட்டுமின்றி கடலோர சூழலமைப்புகள், பவளப்பாறை சூழல் அமைப்புகள், கழிமுக சுற்றுச்சூழல் அமைப்புகள், லகுன் சுற்றுச்சூழல் அமைப்புகள் ஆக பல்வேறு அமைப்புகளில் இந்தியாவில் உள்ள கடல்சார் பல்வகைமை பல்லுயிர் பெருக்கமானது பல்வேறு உயிரினங்களை கொண்டுள்ளது. இவை முறையே 16,720 எண்ணிக்கையை கொண்டுள்ளது. அது அவ்வாறே புரோட்டிஸ்டா புரோட்டோசோவா வகை 645 எண்ணிக்கையிலும், தாவரங்களில் ரோடோஃபைட்டா 434 எண்ணிக்கையும், ஃபேயோஃபைட்டா 191 எண்ணிக்கையும், குளோரோஃபைட்டா 216 எண்ணிக்கையும், கடற்புட்கள் 14 எண்ணிக்கையும், மேங்க்ரூவ் காடுகளின் மரங்கள் 39 எண்ணிக்கையும் கொண்டுள்ளது. மேலும் விலங்கினங்களில் மீசோசோவா 10 எண்ணிக்கையும், பொரிஃபெரா 486 எண்ணிக்கையும், நிடேரியா 842 எண்ணிக்கையும், ஸ்டீனோஃபோரா 12 எண்ணிக்கையும், கேஸ்ட்ரோகீரியா 100 எண்ணிக்கையும், பாலிகீட்டா 268 எண்ணிக்கையும், ஸ்பிக்யூலா 35 எண்ணிக்கையும், மொலஸ்கா 3,370 எண்ணிக்கையும், எய்க்யூரா 43 எண்ணிக்கையும், கிரஸ்டேஷியா 2,937 எண்ணிக்கையும், பிரயோசோவா 200 எண்ணிக்கையும், கீட்டோக்னாத்தா 30 எண்ணிக்கையும், எக்கினோடெர்மேட்டா 765 எண்ணிக்கையும், ஹெமிகார்டேட்டா 12 எண்ணிக்கையும், புரோட்டோகார்டேட்டா 119 எண்ணிக்கையும், மீன்களில் 2,492 எண்ணிக்கையும், ஊர்வன ரெப்டீலியாக்கள் 35 எண்ணிக்கையும், மெமாலியாவான பாலூட்டிகள் 25 எண்ணிக்கையும், இதர உயிரினங்கள் 3,400 எண்ணிக்கையும் கொண்டுள்ளது. இது மட்டுமின்றி பெரிய ரக மீனினங்களான திமிங்கல சுறா, முனைக்கத்தி சுறா, பெரிய பல்கொண்ட சுறா, பெரிய பால் சுறா, பாண்டிச்சேரி சுறா, கங்கை சுறா, நீள்வாக்கு பல்லுடைய சுறா, கங்கை திருக்கை, ராட்சச கிட்டார் மீன்கள், முள் திருக்கை ஆகியவைகள் இந்திய வனவிலங்கு சட்டத்தின் கீழ் அட்டவணை 1 சேர்க்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. அவை முறையே பாதிக்கக்கூடிய எண்ணிக்கையில் மற்றும் அழியும் நிலையில் உள்ள எண்ணிக்கைகள், ஆபத்தான நிலையில் உள்ள எண்ணிக்கைகள் அவை முறையே கணக்கிடப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. இது மட்டுமின்றி காளைச்சங்கு, சுழல் சங்கு, குவளைச்சங்கு, ஐவிரல் சங்கு, நால்விரல் சங்கு, ஏழ்விரல் சங்கு, எண்விரல் சங்கு, சோழிச்சங்கு, குதிரைச்சங்கு ஆகியவை அனைத்து சங்குகளும் முறையே அட்டவணை 1 பகுதி 4 இணைத்து பாதுகாக்கப்படுகின்றது. இது மட்டுமின்றி பவளப்பாறைகளில் பாறை உருவாக்கும் பவளப்பாறைகள், கருப்பு பவளப்பாறைகள், உறுப்பு பவளப்பாறைகள், நெருப்பு பவளப்பாறைகள், கடல் விசிறிகள் முறையே அட்டவணை 1 இணைத்து பாதுகாக்கப்படுகின்றது. இது மட்டுமின்றி ஊர்வனவகைகளான உப்பு நீர் முதலை, கழிமுக முதலை, சுவரலை, சரலை, தோளாமை, பெருந்தலையாமை, சிற்றாமை, அழுங்காமை, பச்சாமை மற்றும் கடல் பசு, அதாவது ஆங்கிலத்தில் டுகாங் டுகாங், ஐராவதி திமிங்கலம், கேஞ்சட்டிக் கங்கை திமிங்கலம், ஸ்பெர்ம் திமிங்கலம், துடுப்பில்லா பார்ப்பாய்ஸ், கடல் அட்டைகள் மற்றும் பெரிய வாய் கொண்ட கலவா மீன்கள், கடற்குதிரைகள், குழல் மீன்கள் ஆகியவை அனைத்தும் அட்டவணை 1 சேர்க்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. இந்த அனைத்து பல்லுயிர் பெருக்கங்களும் பல்வேறு வகையான சட்டத்திட்டங்களால் பாதுகாக்கப்படுகிறது. அவை இந்திய மீன்வள சட்டம் 1897, இந்திய வனச்சட்டம் 1927, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டம் 1937, சுங்கச்சட்டம் 1962 மற்றும் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு

0: ஆணையச்சட்டம் 1972, நீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் 1974, பிராந்திய நீர் கண்டத்திட்டு பிரத்யேக பொருளாதார மண்டலம் மற்றும் பிற கடல்சார் வளங்கள் பாதுகாப்பு சட்டம் 1976, இந்தியாவின் கடல்சார் மண்டலங்கள் வெளிநாட்டு கப்பல்களில் மீன்பிடித்தல் மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1980, இது மட்டுமின்றி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், தாவர ரகங்கள் மற்றும் விவசாயிகளின் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2001, உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002, உயிரியல் பன்முகத்தன்மை விதிகள் 2004, உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் 2006, தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. இவ்வாறாக சட்டத்திட்டங்கள் இந்தியாவில் இயற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி அச்சுறுத்தல்களுக்கு உள்ளான மீன் வகைகள் அருகி வரும் உயிரினங்களை அவற்றின் வாழ்விடங்களை மீட்டெடுப்பதற்கும் ஒரு சூழல் மண்டலத்தின் அமைப்பு பரவல் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடுகளை ஆவணப்படுத்துதலும் சூழல் மண்டலத்தின் சமநிலைமையை பேணுவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் உள்ளூர் மீனவ மக்களுக்கு நிலையான பயன்பாட்டிற்கான வாய்ப்புகளை வழங்குதலும் இயற்கையின் அழகை பாதுகாப்பதும் சூழல் மண்டலத்தின் பன்முகத்தன்மையை போற்றி பாதுகாப்பதும் நாம் பின்பற்ற வேண்டியதாகும். மக்களுக்கு அவர்களின் சுற்றுப்புறத்தை பற்றி கற்பிக்க அழிந்து வரும் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளான பல உயிரினங்களை அவற்றின் பாதுகாப்பிற்காக இயற்றப்படும் சட்டத்திட்டங்களையும் சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட பட்டியலிடப்பட்ட அட்டவணைக்கு உள்ளடங்கிய விலங்குகள் தாவரங்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியமாகும். பல்லுயிர் என்பது பூமியில் காணப்படும் பல்வேறு உயிரினங்களின் பன்முகத்தன்மை மற்றும் சூழல் மண்டலத்தில் அவற்றுக்கிடையேயான இடைவெளிகள் மற்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்த உறவாகும். இதில் உயிரினங்கள் சூழல் மண்டலம் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் மூலம் ஆரோக்கியமான பூமியின் நிலைமை மற்றும் நிலத்தன்மை மற்றும் பல்லுயிர்களை பாதுகாக்கவும் முக்கிய கூறாகும். இதில் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மிக முக்கியமானதாகும். பொதுவாக பல்லுயிர்க்கான நேர்மறையான செயல்களின் எடுத்துக்காட்டுகளை பற்றி நாம் அறிந்து கொள்வது இக்காலகட்டத்தில் மிக முக்கியமான கூறாகும். இயற்கையின் மதிப்பு மற்றும் அதன் மீதான நமது தாக்கம் குறித்து தெளிவான புரிதலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் தெளிவான புரிதலை கொண்ட முதல் தலைமுறையும் நாம் தான். இந்த போக்கினை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய கடைசி தலைமுறையும் நாம் தான்.
1: என்ன செம்பருத்தி, மீன் வகைமைகள் வளங்கள் மற்றும் அதன் பாதுகாப்பு முக்கியத்துவம் பத்தி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சா சுதன் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
2: தெளிவா புரிஞ்சது கயல். இந்த கடலும் அதோட வளமும் எவ்வளவு ஆச்சரியத்தை வச்சிருக்குல்ல.
1: ஆமா செம்பருத்தி, ஆனா நாம தான் சுயநலத்தோட அதிகமா பயன்படுத்தி வளங்களை குறைச்சுக்கிட்டு வரோம்.
2: நம்மளுக்கு இயற்கை கொடுத்த இந்த வளத்தை நாம தான் பாதுகாக்கணும். இனிமே வர தலைமுறை அத கண்டிப்பா புரிஞ்சு செயல்படுவாங்க. ஆமா, அங்க என்ன கூட்டமா நிக்கிறாங்க?
1: அதுவா, எல்லாரும் ஆம முட்டைய அடைகாக்க பத்திரப்படுத்திட்டு இருக்காங்க.
2: இது நல்ல விஷயமா இருக்கே. வா, நாமளும் போய் கலந்துக்குவோம்.
1: சரி வா.

அடுத்து வருவது வேளாண் செய்திகள். தமிழகத்தில் பயிரிடப்படும் பருத்தி ரகங்களும் அவற்றின் சிறப்பு இயல்புகளும். பணப்பயிர்களுள் மிக முக்கிய பயிரான பருத்தி இந்திய நாட்டின் பொருளாதாரத்தில் மிக இன்றியமையா பங்கு வகிக்கிறது. இது நார்பயிர்களின் அரசன் மற்றும் வெள்ளை தங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. பருத்தி உற்பத்தியில் இந்தியா இரண்டாம் இடத்தில் உள்ள போதிலும் உலக நாடுகளை ஒப்பிடுகையில் அதன் உற்பத்தி திறன் மிகவும் குறைவாகவே உள்ளது. இந்தியாவில் 2024-2025 ஆண்டு 114.84 லட்சம் ஹெக்டேரில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு இதன் உற்பத்தி 297.24 லட்சம் பேல்களாகவும் உற்பத்தி திறன் ஹெக்டேருக்கு 440 கிலோ பஞ்சு என்ற அளவில் இருந்தது. இதே காலகட்டத்தில் தமிழகத்தில் பருத்தி 1.02 லட்சம் ஹெக்டேரில் சாகுபடி செய்யப்பட்டு இதன் உற்பத்தி 2.10 லட்சம் பேல்களாகவும் உற்பத்தி திறன் ஹெக்டேருக்கு 350 கிலோ பஞ்சு என்ற அளவில் இருந்தது. நம் நாட்டில் பருத்தி 70% பரப்பளவுக்கு மேல் மானாவாரியில் பயிரிடப்படுவதாலும் அவ்வப்போது பெய்யும் மழையினாலும் பூச்சி நோய் தாக்குதல்களினாலும் உற்பத்தி திறன் குறைந்து காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் உற்பத்தி தேவையை விட மிகவும் குறைவாகவே உள்ளது. தமிழ்நாட்டில் உற்பத்தி மற்றும் தேவைக்கு இடையேயான இடைவெளியை குறைப்பதற்கு பருத்தி பயிரிடப்படும் பரப்பளவு மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும். அதற்கு விவசாயிகள் சரியான தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதும் மிகவும் அவசியமாகும். பெருகி வரும் தேவையை சரிகட்டவும் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது மிகவும் இன்றியமையாததாகும். நல்ல ரகங்களே உயர் விளைச்சலுக்கு முக்கியமான அடிப்படையாகும். தமிழ்நாட்டில் பருத்தி ஆராய்ச்சி 1901 கோவில்பட்டியில் தொடங்கப்பட்டது. கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பருத்தித்துறை 1922 பருத்தி இனப்பெருக்க நிலையமாக தொடங்கப்பட்டு தமிழ்நாட்டில் பருத்தி ஆராய்ச்சிக்கான முக்கிய ஒருங்கிணைப்பு மையமாக செயல்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பருத்தி ஆராய்ச்சி நிலையம் கோடைக்கால பாசன பகுதிக்கான ஆராய்ச்சி. கோவில்பட்டியில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி நிலையம் மானாவாரி பகுதி மற்றும் நாட்டு பகுதிக்கான ஆராய்ச்சி மற்றும் வேப்பந்தட்டையில் உள்ள பருத்தி ஆராய்ச்சி நிலையம் குளிர்கால மானாவாரி பகுதிக்கு ஏற்ற ஆராய்ச்சி ஆகிய 3 துணை மையங்களாக கொண்டு தமிழகத்தில் பருத்தி ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பருத்தி ஆராய்ச்சி நிலைய ஆராய்ச்சியாளர்களின் முயற்சியினால் பல்வேறு உயர் விளைச்சல் ரகங்களும் வீரிய ஒட்டு ரகங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பொதுவாக பருத்தி பயிரிடப்படும் பகுதிகள் 4 அவை குளிர்கால இரவை, குளிர்கால மானாவாரி, கோடை இரவை, நெல் தரிசு பருத்தி பகுதி. இதில் குளிர்கால இரவை பருத்தி என்பது ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரையிலான காலம். கோவை, ஈரோடு, மதுரை, திண்டுக்கல், தேனி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கடலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஆவணி புரட்டாசி பட்டத்தில் குளிர்கால இரவை பருத்தி பயிரிடப்படுகிறது. பருத்தி பயிரிடப்படும் மொத்த பரப்பளவில் 1/4 மட்டுமே இந்த பகுதியிலிருந்து பெறப்பட்டாலும் மொத்த பருத்தி உற்பத்தியில் சுமார் 40% குளிர்கால இரவை பருத்தி பகுதியிலிருந்து மட்டுமே கிடைக்கிறது. MCU 5, MCU 13, CO 14, SVPR 2, SVPR 4, CO 17, SVPR 6, SVPR 7 ஆகியவை குளிர்கால இரவை பகுதிக்கு

SVPR 6, SVPR 7 ஆகியவை குளிர்கால இரவை பகுதிக்கு ஏற்ற பருத்தி ரகங்கள் ஆகும். குளிர்கால மானாவாரி பருத்தி என்பது செப்டம்பர் முதல் அக்டோபர் வரையிலான காலத்தில். மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, தருமபுரி, பெரம்பலூர் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் மானாவாரி பருத்தி பயிரிடப்படுகிறது. KC 2, SVPR 2, KC 3, SVPR 4 மற்றும் K12 குளிர்கால மானாவாரி பகுதிக்கு ஏற்ற பருத்தி ரகங்களாகும். கோடைக்கால இரவை பருத்தி அதாவது பிப்ரவரி முதல் மார்ச் மாதம் வரையிலானது. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கோடை இரவை மாசி பட்டத்தில் சாகுபடி செய்யப்படுகிறது. MCU 5, SVPR 2, SVPR 4, SVPR 5, SVPR 6, SVPR 7 ஆகியவை கோடைக்கால இரவை பருத்தி பகுதிக்கு ஏற்ற ரகங்கள் ஆகும். நெல் தரிசு பருத்தி, இது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், கடலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் தை மாசி பட்டத்தில் நெல் தரிசி பருத்தி பயிரிடப்படுகிறது. MCU 7, SVPR 3, Co 17 ஆகியவை நெல் தரிசுக்கு ஏற்ற பருத்தி ரகங்கள் ஆகும். இனி பருத்தி ரகங்களும் அதன் சிறப்பு இயல்புகளும் குறித்து பார்க்கலாம். MCU 5, இந்த ரகத்தின் வயது 165 நாட்கள். இதன் விளைச்சல் ஹெக்டேருக்கு 1850 கிலோ, 34% அறவை திறன் கொண்டது. அதிநீண்ட இழை நீளம் அதாவது 32 மில்லிமீட்டர். 70 நூற்பு திறன் கொண்டது. தத்துப்பூச்சிக்கு மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்டது. குளிர்கால இரவைக்கு ஏற்ற பருத்தி வகையாகும். MCU 7, குறுகிய கால வயதுடையது அதாவது 140 நாட்கள். விளைச்சல் ஹெக்டேருக்கு 1000 கிலோ வரை இருக்கும். மத்திய இழை நீளம் கொண்டது அதாவது 25 மில்லிமீட்டர். 30 நூற்பு திறன் கொண்டது. பாக்டீரியா இலைக்கருகள் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி கொண்டது. நெல் தரிசுக்கு ஏற்ற வகை ஆகும். Co 14, இதன் வயது 150 நாட்கள். விளைச்சல் ஹெக்டேருக்கு 1200 முதல் 1600 கிலோ வரை இருக்கும். அதிக நீண்ட இழை பருத்தி, மிக அதிக இழை நீளம் கொண்டது அதாவது 35 மில்லிமீட்டர். 70 நூற்பு திறன் கொண்டது. குளிர்கால இரவைக்கு ஏற்றது. இலை தத்துப்பூச்சி ஆல்டர்னேரியா இலைப்புள்ளி நோய்க்கு மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்டது. SVPR 2, இதன் வயது 150 முதல் 160 நாட்கள். விளைச்சல் ஹெக்டேருக்கு 1500 கிலோ. மத்திய இழை நீளம் கொண்டது அதாவது 24.8 மில்லிமீட்டர். 40 நூற்பு திறன் கொண்டது. இலை தத்துப்பூச்சி மற்றும் ஆல்டர்னேரியா இலைப்புள்ளி நோய்க்கு மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்டது. வறட்சி மற்றும் கோடைகாலத்தில் இரவில் நிலவும் அதிக வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்டது. குளிர்கால இரவை பருத்தி பகுதிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றது. SVPR 3, இதன் வயது 140 நாட்கள். விளைச்சல் ஹெக்டேருக்கு 1300 கிலோ வரை உள்ளது. நெல் தரிசுக்கு ஏற்றது. மத்திய இழை பருத்தி அதாவது 26 மில்லிமீட்டர். 30 நூற்பு திறன் கொண்டது. SVPR 4, வயது 150 நாட்கள். விளைச்சல் ஹெக்டேருக்கு 1600 கிலோ. உயர் நடுத்தர இழை நீளம் கொண்டது அதாவது 27.5 மில்லிமீட்டர். 40 நூற்பு திறன் கொண்டது. தத்துப்பூச்சியை தாங்கி வளர வல்லது. வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. தமிழ்நாட்டில் உள்ள கோடை இரவை அதாவது மாசிப்பட்டம் மற்றும் குளிர்கால இரவை பருத்தி பகுதிகளுக்கு SVPR 2 மாற்றாக பரிந்துரைக்கப்படுகிறது. கோடைக்கால இரவைக்கு ஏற்றது இந்த SVPR 4 ரகம். SVPR 5, இதன் வயது 150 நாட்கள். மத்திய இழை பருத்தி அதாவது 27.9 மில்லிமீட்டர். 50 நூற்பு திறன் கொண்டது. விளைச்சல் ஹெக்டேருக்கு 1845 கிலோ வரை இருக்கும். தத்துப்பூச்சிக்கு மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்டது. கோடை இரவை பருவத்திற்கு ஏற்றது. வறட்சியை தாங்கி வளர வல்லது. SVPR 6, இதன் வயது 155 நாட்கள். நீண்ட இழை பருத்தி அதாவது 29.1 மில்லிமீட்டர். 40 நூற்பு திறன் கொண்டது. தத்துப்பூச்சிக்கு மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்டது. இதன் சராசரி விளைச்சல் ஹெக்டேருக்கு 1845 கிலோ. தமிழ்நாட்டில் உள்ள குளிர்கால மற்றும் கோடைக்கால இரவை பருத்தி பகுதிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. KC 2, வயது 135 முதல் 140 நாட்கள் வரையிலானது. விளைச்சல் ஹெக்டேருக்கு 1000 கிலோ. மத்திய இழை பருத்தி அதாவது 24.8 மில்லிமீட்டர். 40 நூற்க வல்லது. கரிசல் மண் கொண்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்கு ஏற்றது. தத்துப்பூச்சியின் தாக்குதலை தாங்கி வளரும் தன்மையுடையது. வறட்சியை தாங்கி வளரும் தன்மையுடையது. மானாவாரிக்கு ஏற்றது. KC 3, இதன் வயது 140 நாட்கள். விளைச்சல் ஹெக்டேருக்கு அதாவது மானாவாரியில் ஹெக்டேருக்கு 1081 கிலோ. மத்திய இழை பருத்தி அதாவது 26.4 மில்லிமீட்டர். 40 நூற்க வல்லது. தத்துப்பூச்சியின் தாக்குதலை தாங்கி வளரும் தன்மையுடையது. வறட்சியை தாங்கி வளரும் தன்மையுடையது. மானாவாரி கரிசல் நிலங்களுக்கு ஏற்றது.

கோ 17 குறுகிய காலத்தில் பயிர் முதிர்ச்சி அடையும் தன்மை கொண்டது. இதன் வயது 125 முதல் 135 நாட்கள். அடர் நடவுக்கு ஏற்றது. செடி கிளை இல்லாமல் இருத்தல், பக்க கிளைகள் இல்லாதது, குறுகிய காய் பிடிக்கும் கிளை கொண்டது. ஒரே சமயத்தில் காய் முதிர்வடைதல் தன்மை கொண்டது. மத்திய நீண்ட இழைப்பருத்தி, அதாவது 27 மில்லிமீட்டர். தமிழகத்தில் நெல் தரிசு குளிர்கால மானாவாரி மற்றும் கோடைக்கால நீர்ப்பாசன பகுதிகளுக்கு ஏற்றது. விளைச்சல் ஹெக்டேருக்கு 2504 கிலோ. SVPR 7. இதன் வயது 150 நாட்கள். நீண்ட இழைப்பருத்தி, அதாவது 26.3 மில்லிமீட்டர். 40 நூற்பு திறன் கொண்டது. இதன் விளைச்சல் ஹெக்டேருக்கு 2168 கிலோ. தத்துப்பூச்சிக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. தமிழ்நாட்டில் உள்ள குளிர்கால மற்றும் கோடை இரவை பருத்தி பகுதிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. வறட்சி மற்றும் வடிகால் வசதி இல்லாத நிலங்களில் நன்கு வளரும் தன்மை கொண்டது. K11. இதன் வயது 135 முதல் 140 நாட்கள். விளைச்சல் ஹெக்டேருக்கு 1100 கிலோ. மத்திய இழைப்பருத்தி, அதாவது 23.9 மில்லிமீட்டர். 30 நூற்க வல்லது. வறட்சியை தாங்கும் திறன் கொண்டது. தென் மாவட்டங்களில் குறைவான மழை அளவு கிடைக்கும் பகுதிகளில் மானாவாரி சாகுபடி செய்ய ஏற்றது. K12. இதன் வயது 135 முதல் 140 நாட்கள். விளைச்சல் ஹெக்டேருக்கு 1193 கிலோ. மத்திய இழைப்பருத்தி, அதாவது 27.7 மில்லிமீட்டர். நவீன நூற்பாலைகளில் 30 முதல் 40 நூற்க வல்லது. தத்துப்பூச்சிக்கு எதிர்ப்பு சக்தி கொண்டது. தென் மாவட்டங்களில் குறைவான மழைப்பொழிவு பெறும் மானாவாரி பகுதிக்கு உகந்தது. இதுவரை குறிப்பிடப்பட்ட பருத்தி ரகங்களை தக்க பருவத்தில் பயிரிடுவதன் மூலம் அதிக விளைச்சல் ஈட்டி பயன்பெறலாம்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் இதில் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கியிருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு அவர் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவேக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின் திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட்

0: கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தாவேக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனை அடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. உர்வில் பட்டேல் 23 பந்துகளில் 65 ரன் குவித்தார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05:25 ஆகாஷ்வாணி. இப்போது ஒலிவிழா வருவது திரைகானம் முதல் பாடல். செந்தமிழ் பாட்டு படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே ஆர் அனுராதா.

நேரம் 8:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து ஒலிப்பது ஒன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன் படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்போர் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா.

0: திரைகானம் கேட்டீர்கள்.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றம்.

0: மில்லை.
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
0: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
0: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 8:30.
1: ஆகாஷ்வாணி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பினை நேயர்கள் இப்போது கேட்கலாம். தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து சில கட்சிகளின் உதவியுடன் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க உரிமை கோரியது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட 9 அமைச்சர் பெருமக்களின் பதவியேற்பு விழா இன்று காலை 10 மணிக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்.
2: திரு சி ஜோசப் விஜய் அவர்கள், சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின் படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
1: அவருடன் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், கே ஏ செங்கோட்டையன், பி வெங்கடராமன், ஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, எஸ் கீர்த்தனா உள்ளிட்ட 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சில முக்கிய திட்டங்களுக்கு கையொப்பமிட்டார்.
3: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையை ஆணையிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு யுத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கை கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் போதை பொருட்கள் தொடர்பான குற்றங்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாநகரம் மற்றும் மாவட்டங்களில் போதை பொருட்கள் தடைப்பு படை அலகுகளை உருவாக்குவதை குறித்து ஆணையிட்டுள்ளார்.
1: பின்னர் தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் உரையாற்றினார். அவர் பேசுகையில்,
4: என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கும் வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை மாதிரிதான், உங்கள ஒருத்த மாதிரிதான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரிதான், உங்க புள்ள மாதிரிதான், உங்க மகன் மாதிரிதான், உங்க அண்ணன் மாதிரிதான், உங்க தம்பி மாதிரிதான், அப்படிதான் நான் உணர்றேன். அவ்வளவு அன்பா, அவ்வளவு உறவா என்ன ஏத்துக்கிட்டீங்க. எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம தான் நான் செய்வேன். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கீங்க, அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதை பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்து

0: தான் நான் எடுப்பேன். பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்முடைய அரசு கூடவே நிற்கும். தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு, எனக்காக நீங்க குரல் கொடுத்ததுக்கும், எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி கூடவே நின்றதுக்கும் உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்பிடன்ட் ஆயிருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.
1: இந்த நிகழ்வில் முன்னாள் தெலுங்கானா மாநில ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் மக்கள் பங்கேற்றனர். நேயர்கள், இதுவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன்
1: பேசுகின்றேன்.
0: வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலை, அதனால தான் 90 ஆண்டு காணும் நமது அகில இந்திய வானொலி நிலையத்திற்கான வில்லிசை வாழ்த்து வணக்கம் சொல்கின்றேன். நமது வானொலி கடலுக்கு பக்கத்துல இன்னொரு கடலுங்க, அது அலைகடல், இது கலைக்கடல். அங்கே இருப்பது கடல் அலை, இங்கே இருப்பது வானொலி காற்றலை. முத்தமிழ் ஒலிக்கும் வானொலியை முத்தமிழ் கலையால் வாழ்த்துகின்றேன். இயல் தமிழ் உண்டு, இசைத்தமிழ் உண்டு, நாடகம் உண்டு, செய்தி சிந்தனை உண்டு, வாழ்க்கை வரலாறு உண்டு, சாதனை சரித்திரமே உண்டு. அதனால்தான் பல பல தலைமுறைகளை கண்டு 90 ஆண்டு இன்றைக்கு வெற்றியாய் காண்கிறது நமது அகில இந்திய வானொலி. 90 ஆண்டு காணும் வானொலி நிலையம் எந்நாளும் வாழ்ந்து ஒலிக்கும் வானொலியே. ஆமா, வானொலி. எங்கள் குடும்பத்திலேயே என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களும் பாடி, நான் மகள் பாரதியும் பாடி, என் மகன் கலைமகனும் பாடி. ஆஹா, இதை போன்று எத்தனை கலை குடும்பங்கள் தலைமுறைகளாக வானொலியில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இதை எண்ணிக்கையாலா வாழ்த்துவது, 100, 500, 1000 என்று இல்லை, எண்ணத்தால் வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், இந்த உலகில் காற்று உள்ளவரை வானொலி முழங்கும், காற்றலை உள்ளவரை வானொலி முழங்கிக் கொண்டே இருக்கும்.
2: திரைக்கானத்திலே விருமாண்டி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் கமல்ஹாசன், ஷ்ரேயா கோஷல்.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப்ல நிக்க முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: திரைக்கதை நிறைவாக கே கே ஷயா கோஷால் பாடியுள்ள பாடல் படம் வசூல் ராஜா MBBS.

இதுவரை ஒலிவிழா வந்தது திரைகாணம் நிகழ்ச்சி. சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 9:15. ஆகாஷ்வாணி திரைக்கானம் கேட்கலாம் நேர்களே. டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியுள்ள பாடல் இதயக்கனி திரைப்படத்திற்காக.

நேரம் 9:30 ஆகாஷ்வாணி. திரிகானம் தொடர்கிறது. சூரசம்ஹாரம் திரைப்படத்திற்காக பாடலை பாடியுள்ளவர்கள் அருண்மொழி, சித்ரா.

0: எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன்
1: பேசுகின்றேன்.
0: வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலை, அதனால தான் 90 ஆண்டு காணும் நமது அகில இந்திய வானொலி நிலையத்திற்கான வில்லிசை வாழ்த்து வணக்கம் சொல்கின்றேன். நமது வானொலி கடலுக்கு பக்கத்துல இன்னொரு கடலுங்க, அது அலைகடல், இது கலைக்கடல். அங்கே இருப்பது கடல் அலை, இங்கே இருப்பது வானொலி காற்றலை. முத்தமிழ் ஒலிக்கும் வானொலியை முத்தமிழ் கலையால் வாழ்த்துகின்றேன். இயல் தமிழ் உண்டு, இசைத்தமிழ் உண்டு, நாடகம் உண்டு, செய்தி சிந்தனை உண்டு, வாழ்க்கை வரலாறு உண்டு, சாதனை சரித்திரமே உண்டு. அதனால்தான் பல பல தலைமுறைகளை கண்டு 90 ஆண்டு இன்றைக்கு வெற்றியாய் காண்கிறது நமது அகில இந்திய வானொலி. 90 ஆண்டு காணும் வானொலி நிலையம் என்னாலும் வாழ்ந்து ஒலிக்கும் வானொலியே. ஆமா, வானொலி. எங்கள் குடும்பத்திலேயே என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களும் பாடி, நான் மகள் பாரதியும் பாடி, என் மகன் கலைமகனும் பாடி. ஆஹா, இதை போன்று எத்தனை கலை குடும்பங்கள் தலைமுறைகளாக வானொலியில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இதை எண்ணிக்கையாலா வாழ்த்துவது, 100, 500, 1000 என்று இல்லை, எண்ணத்தால் வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், இந்த உலகில் காற்று உள்ளவரை வானொலி முழங்கும், காற்றலை உள்ளவரை வானொலி முழங்கிக் கொண்டே இருக்கும்.
2: திரைகாணம் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ரவி வாசரியா அகில் பாரதிய சங்கீத் சபா, இந்நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல்.

0: इसके साथ ही आज की रवि राष्ट्रीय अखिल भारतीय संगीत सभा में विद्वान डी श्रीनिवास का वीणा वादन अब संपन्न होता है। आपके साथ संगत कर रहे थे मृदंगम पर श्री यशवंत हम्पीहोली और घटम पर श्री एम चंद्रकांत। ये संगीत कार्यक्रम रवि राष्ट्रीय अखिल भारतीय संगीत सभा के लिए आकाशवाणी हैदराबाद के स्टूडियोज में रिकॉर्ड किया गया और आकाशवाणी के दिल्ली केंद्र द्वारा प्रसारित हुआ।
1: With that, we conclude the Veena recital by Vidwan D. Srinivas in the broadcast of Ravi Vasariya Akhila Bharatiya Sangeeta Sabha. He was accompanied on Mridangam by Sri Yashwant Hampiholi and on Ghatam by Sri M. Chandrakant. This concert was recorded at the studios of Akashwani Hyderabad for Ravi Vasariya Akhila Bharatiya Sangeeta Sabha and was brought to you from the Delhi station of Akashwani.
2: நேரம் 11 மணி. நிகழ்ச்சிகள் கேட்கலாம் நேர்களே. மத்திய அலை 820 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 11:10 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் சோமநாதர் ஆலயம் மீள் கட்டமைப்பு செய்யப்பட்டு நடைபெறும் 75வது விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சுழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம். சிப்பிகளின் துப்புரவு ரகசியம் எழுதி வழங்கியவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரர் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வை மேம்படுவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு. 7:45 நகர்வலம் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கலாம் வாங்க ஆர் பாஸ்கரன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 அனைவருக்கும் அமைதி அனைவருக்கும் செழி.

0: இப்போ கவி யோகி மகரிஷி டாக்டர் சுதானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின சிறு உரை. வழங்குபவர் முனைவர் கே அருள்தாசன் அவர்கள். 8:30 திரைக்காணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9 அரங்கிசையில் பி வி ராமன், பி வி லக்ஷ்மணன் ஆகியோரின் பாட்டு. டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சியில் இடம்பெறுபவை சுதானந்த பாரதி பாடல்கள். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். வீணா வித்யா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். கே கணேசன் அவர்கள் வயலின், கே ஹரிஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மேலிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, எண்ணுயிரே அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சி. 2:15 திரைகாணம். 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவர் எஸ் துவனி. 2:55 வானிலை. 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரிய ஓவியம், 345 பகுதி. 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் செந்தில். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி பகுதி 10. எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை, திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 விராடனின் இறை உணர்வு இசை பேருரை. நிகழ்த்தியிருப்பவர் தஞ்சாவூர் TR கமலாமூர்த்தி அவர்கள். 10:30 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே. இனி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 79%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 33.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 76%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.